விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டோம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல்நினோ பாதிப்பால் பல்வேறு துறைகளில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றம் அடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்ட பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளி குழந்தைகளை ஏற்றுச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை

பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக்கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்ப பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 6:30. வரம் பல தந்திடும் இறைவா, நின் அடிக்க கருணை மனம் கமழும், தெவிட்டாத தமிழ் சொல் மாலை தினம் தினம் சூட்டி பாடி பணிந்துகிடுகிறோம். இனி நாம் கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.
1: நிகழ்ச்சியில் இப்பொழுது நாம் கேட்கலாம் சுதா ரகுநாதன் பாடியுள்ள பாடலை.

புன்னகை பூக்கும் வதனம் கொண்ட மாதவனாம் கேசவனின் புகழ் பாடிய பாடல் கேட்டோம். நாம் கேட்ட அந்த பாடல் எஸ் ஜானகி குரலில் ஒலித்தது. கேட்ட பாடலுக்கு இசை எல் கிருஷ்ணன், பாடலை எழுதியிருந்தார் கவிஞர் புத்தனேரி சுப்பிரமணியம். நேரம் 6:13. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். அகத்தூய்மை இல்லாவிட்டால் புறந்தூய்மையால் பயனே இல்லை. ஆன்மீக ஒளியை நம் மனதில் ஏற்றிடுவோம், அது நம்மை உயர்த்த வல்லது. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் சித்ரா பாடியுள்ள பாடலை. காதல் மதி எழுதிய பாடலுக்கு இசை ஜெயா விஜயா.

காமமகற்றிய தூயனவன் சிவகாம சௌந்தரி நேயனவன், மாமரை ஓதும் செவ்வாயனவன், மணிமன்றம் என்னும் ஞான ஆகாயனவன், கல்லை கணுவிக்கும் சூற்றனவன், முடிகங்கைக்கு அருளிய கர்த்தனவன். கைலாய மலையோனின் புகழ் பாடி ஒலித்த அந்த பாடல் கே ஜே யேசுதாஸ் குரலில் கேட்டோம். பி செந்தில்குமார் எழுதியிருந்த பாடலுக்கு இசை யூபி அரவிந்த் ஸ்ரீராம். நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் 6:24. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் வாணி ஜெயராம் குரலில் ஒலிக்கக்கூடிய பாடலை. கண்ணதாசன் எழுதிய பாடல் இது. பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன்.

நரகமே ஸ்வர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி நாராயணனின் புகழ் பாடிய பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது கேஜி யேசுதாஸ் குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்துள்ளார் ஆலப்புழா ரங்கநாதன்.

இறைவன் தனக்கென ஓர் இன்பமும் துன்பமும் இலான். ஆனால் அடியவருக்கு வரும் இன்ப துன்பங்களை தான் ஏற்றுக்கொள்பவன். ஒப்பு உயர்வற்ற மேன்மை பொருந்திய இறை சிந்தனை விதைக்கும் பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் மின்மினி பாடி உள்ள பாடலை. பாடலுக்கு இசை லெவலின் சாம்வெல்.

0: நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒலித்தது எஸ் சரளா குரலில் ஒலித்த பாடல். நாகூர் சலீம் எழுதியிருந்த பாடலது பாடலுக்கிசை டி கே ராமமூர்த்தி. விவத் பாரதி தமிழகம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் நம்ம போட்டிருந்த போஸ்ட்டுக்கு பிரபாகரன், முரளிதரன் விழுப்புரம், சூளை ரீஜா மனோகர், பொன்னியின் விடுவண்ணே கணேசன், கமலா வரதன், பண்ணைபுரம் மணிகண்டன், சாந்தி ரமேஷ், ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து, மேலப்பேடு தயாளன், கமலாவர்தன், அன்புராணி, ஹரிஹரன் ஏ ஹரிஹரன், செங்கல்பட்டு ரமணி வில்வம், அபர்ணா நகர் மூர்த்தி, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி, லக்ஷ்மணன், மந்திரமூர்த்தி ஆச்சாரியா, எஸ் பழனி, ராஜமாணிக்கம் கோபி, சோமசுந்தரம் பிரபு, புதுச்சேரி கோவிந்தம்பேட்டை வீரமணி பாலன், மயிலை பட்டாபி, இவங்கெல்லாம் வந்து நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்குறோம். நிகழ்ச்சியில் இணைந்து அனைத்து பக்தி பாடல்களையும் கேட்டு இறை சிந்தனையில் நிறைந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய நாள் வந்து எல்லோருக்கும் நல்லா இருக்கணும். அருமையான இறை சிந்தனையோடு தொடங்கப்பட்ட இந்த நாள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியையும் அவங்களோட நினைச்ச எல்லா விஷயங்களும் நடக்கணுன்ற மாதிரியும் வாழ்த்தியிருக்காங்க நேயர்கள் அனைவருமே. பதிவிட்ட நேயர்கள் அனைவருக்குமே நன்றி, அவங்களோட பதிவுகளுக்கும் நன்றி, அவங்களுக்குமே நம்ம வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறோம். பக்தி மனம் ததும்பும் பாடல்கள் தரும் சக்தியில் செய்யும் செயல் அனைத்திலும் செம்மை எய்திடுவோம். இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: நேரம் 6:44 40 நொடி. இன்னும் சில நொடிகளில் நம்ம மாநில செய்திகள் தான் கேட்க போறோம். 6:45 அந்த மணிக்கான மாநில செய்திகள் இது.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். தற்சார்பு நிலையை நோக்கிய இந்தியாவின் பயணம் இந்தோனேஷியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த ஆசியான் நாடுகளுக்கும் வலுவான உந்து சக்தியாக மாறியுள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து நிலையாக இருக்கும் பட்சத்தில் இந்தியாவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வழங்கல் சீராக தொடரும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்காமல் தொடரும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில்

0: மாற்றம் இருக்காது என்று கூறினார். அண்மையில் மேற்காசியாவில் ஏற்பட்ட பதற்றமான சூழலில் உலக அளவில் எரிபொருள் வழங்கலில் இடையூறு ஏற்பட்ட போதிலும் இந்தியா ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகள் மூலம் சவால் நிறைந்த சூழலை திறம்பட கையாண்டதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி, பரவலான இறக்குமதி உத்திகள் போன்றவற்றால் அந்த சூழலை மத்திய அரசு கையாண்டு எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாத நிலையை உருவாக்கியதாக திரு ஹர்தீப் சிங் பூரி கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றம் அடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மாநிலத்தின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு உரிமை உள்ளதாக கூறினார். ஆனால் முதலமைச்சரின் பயணத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று திமுகவினர் நீதிபதிகளின் கண்டனத்திற்கு ஆளானதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் சம்மன் அனுப்பிய நிலையில் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் தவிர்ப்பது ஏன் என்றும் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பினார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் உள்ளிட்ட கட்சியினருடன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மத்திய அரசு என்எல்சி பங்கு விற்பனையை கைவிட்டால் அனைத்து கட்சியினரையும் ஒன்று திரட்டி மாநில அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று திரு சண்முகம் கூறினார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் மீதான புகார் தொடர்பாக போக்குவரத்துத்துறை இயக்குநருடன் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லக்கூடாது என்றும் அத்தகைய வாகனங்களின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். முதலுதவி பெட்டி, அவசரகால காவல்துறை உதவி எண்கள் போன்றவை வாகனங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர்கள் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அலுவலர்களுடன் நெல் கொள்முதல், அரவை மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தரமான உணவு தானியங்களை கொள்முதல் செய்வதுடன் பொதுமக்களுக்கு உயர்தரத்திலான தானியங்களை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் வெளிப்படை தன்மையுடன் இருப்பதுடன் விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட்டு தடையின்றி உணவுப் பொருள் விநியோகம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு வெங்கட்ரமணன் அப்போது வலியுறுத்தினார். நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் மக்கும் கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட செழிப்பு பசுமை உர விற்பனையை மாநகராட்சி ஆணையர் திரு செல்வ பாலாஜி தொடங்கி வைத்தார். இந்த உரம் விவசாயிகளுக்கு பெரிதும் உதவியாக உள்ளது என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் தினந்தோறும் மொத்தம் 54 மெட்ரிக் டன் கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன. இதில் 33 மெட்ரிக் டன் மக்கும் கழிவுகள் மாநகராட்சியில் உள்ள 7 நுண்ணுர செயலாக்க மையங்களில் மக்கும் கழிவுகளை அரைத்து 45 நாட்களில் உரமாக்கி பின்பு காய வைத்து நன்கு சலித்து அதனை ஒரு செழிப்பு உரமாக மாற்றுகின்றனர். இவ்வாறு தயார் செய்யப்பட்ட செழிப்பு உரம் பசுமை செழிப்பு உரம் என்ற பெயரில் அதன் விற்பனையை நாமக்கல் உழவர் சந்தையில் மாநகராட்சி ஆணையாளர் செல்வ பாலாஜி பொதுமக்களுக்கு முதல் முறையாக தொடங்கி வைத்தார். இந்த செழிப்பு பசுமை உரம் 1 கிலோ 20 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த செழிப்பு உரங்களை வாங்கிச் செல்லும் பொதுமக்கள், விவசாயிகள் தங்கள் வேளாண் விளை நிலங்களில் அவற்றை பயன்படுத்த முடியும். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இருவரி செய்திகள். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும்

0: தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்ப பெற்றுள்ளது. இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் ஹனல் தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் எல் நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள், தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் பங்கேற்கும் காலாண்டு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மற்றும் மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்த் அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 20-20 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 201 ரன் எடுத்தது. ஃபில் சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55:30. நேர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இணைவோம். நல்ல நல்ல பாடல்களை கேட்டு மகிழ்வோம். 8:02 உங்கள் விருப்பம் கடிதம் வழி நீங்கள் எல்லாம் விரும்பி கேட்ட பாடல்கள் உங்கள் பெயர்களோட இசைவுல வரக்கூடிய நிகழ்ச்சி அது. 9:02 கலக்கல் அரங்கம். 10:02 என் கேள்விக்கு என்ன பதில். 11:02 என்றும் இனியவை. 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். பிற்பகல் 2:15 எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் செல்வமகள் சேமிப்பு திட்டம் குறித்து கேட்கலாம். 3 மணிக்கு வரஜாலம். மாலை 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மாலை 5:10 பூந்தென்றல் நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு பக்தி மாலை. 6:40 என் விருப்பம். 7 மணிக்கு திரைகாணம். 7:00

வகுப்பதற்கு நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 28:05 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும். விதவிதமான நிகழ்ச்சிகள் மூலமா நம்மளை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இன்று இந்த அலைவிசையில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றென்றும் விரும்பி கேட்டு ரசிக்கும் நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் தோல்வி என்பது நாம் மீண்டும் முயற்சி செய்யாமல் இருப்பது. ஏன் இப்படி சொல்கிறோம் என்றால், முயற்சி என்றென்றுமே தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் நம் இலக்கை அடையும் வரை ஓயாது முயல்வோம், முயன்று வெல்வோம். இந்த ஒரு நல்ல சிந்தனையோடு நம்ம கேட்கலாம்.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: நேரம் காலை 7 மணி. இன்று பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் சுப நிகழ்வுகள் அனைத்தும் கொண்டாடும் எல்லா நேயர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள். விவித் பாரதி தமிழகமின் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஒரு வாழ்த்துக்களோடு நம்ம கேட்கக்கூடிய பாடல் காதலிக்க நேரமில்லை என்ற படத்திலேருந்து தான் ஒலிக்கப் போகிறது. ஏ ஆர் ரஹ்மான் தீ பாடிக்கக்கூடிய பாடல். விவேக் எழுந்த பாட்டுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: வணக்கம், தமிழ்நாடு நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் கூலி என்ற படத்திலிருந்தா நம்ம கேட்க போறோம். இந்த பாடலை பாடியிருக்காங்க சுபாஷினி, அனிருத் ரவிச்சந்தர், அசல் கோஷல் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. விஷ்ணு இடவன், அசல் கோசல் இவங்களாம் எழுதின பாட்டுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர்.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: என்னடா தங்கம்,
1: கொஞ்சம் சீக்கிரமாண்ணா, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுண்ணா. ப்ளீஸ்ண்ணா,
0: இதோ வந்துட்டா.
1: வண்டியடுண்ணா, எனக்காகண்ணா, ப்ளீஸ்.
0: உனக்காகவா? எடுத்துருவோம். ஹலோ, ஆமா ஸ்டேஷனுக்கு தான். பாதுகாப்பான பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.
2: நேர்கள் இணைந்திருப்பது பவத் பாதி தமிழ் பண்பலை 102.3 சில வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறோம். நேரம் 7:14:45. இன்னும் சில நொடிகள்ல நம்ம தமிழ் செய்தி அறிக்கை தான் கேட்போம். கேட்டுட்டு அதுக்கப்புறமா 7:25 நம்ம மீண்டும் வணக்கம் தமிழ்நாடுல இணையலாம். தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை. ஆகாஷ்வாணி
3: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக இரு நாடுகளும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு தீவிரவாதத்தை முறியடிப்பதற்கான உலகளாவிய முயற்சிகளை உறுதியாகவும் ஒருங்கிணைந்தும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். தீவிரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுக்கும் நடவடிக்கையில் ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச அளவில் தீவிரவாத செயல்களுக்கு நிதி வழங்கும் நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்வது என்றும் பேச்சுவார்த்தையில் உறுதியளிக்கப்பட்டதாக கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுப்பது என்று அப்போது இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என்று தெரிவித்தார். பின்னர் ஜகார்த்தாவில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய திரு நரேந்திர மோடி, உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினாா்.

0: சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். அந்நாட்டில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர் இந்தியா ஆஸ்திரேலியாவில் 3வது உச்சி மாநாட்டில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் பங்கேற்கிறார். மேலும் இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் அமைப்பின் நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பல்வேறு துறைகளில் எல்நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு முக்கிய துறைகளின் செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். எல்நினோவால் ஏற்படக்கூடிய அனைத்து சூழலையும் கண்காணிக்கவும், தாமதமாகும் பருவமழையால் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாவட்டங்களில் ஏற்படும் தாக்கம் குறித்து சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடன் இணைந்து மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் அப்போது பிரதமரின் முதன்மைச் செயலாளர் அறிவுறுத்தினார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் அதற்கான பணிகளை கண்காணிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. பாதிப்பு ஏற்படும் மாவட்டங்களில் போதிய குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும், சிக்கனமான நீரை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பஹ்ரைனுக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்ட அவர் அந்நாட்டு பிரதமர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா முன்னிலையில் மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபாவை சந்தித்து பேசினார். துணை பிரதமர் ஷேக் ஹாலித் பின் அப்துல்லா அல் கலீஃபாவையும் டாக்டர் ஜெய்சங்கர் தனியாக சந்தித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பஹ்ரைனுடனான இந்தியாவின் நீண்டகால நல்லுறவு மேலும் வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாட்டை அமைச்சர் எடுத்துக் கூறினார். பஹ்ரைனில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ததற்காக அந்நாட்டு தலைவர்களுக்கு டாக்டர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்தும் மண்டல அளவிலான பிரச்சினைகள் குறித்தும் அந்நாட்டு தலைவர்களுடன் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய பொம்மைகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். உயர்தரத்திலான பொம்மைகள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் போட்டி நிறைந்த நாடாக உருவாகியுள்ளது என்று அவர் கூறினார். வெளிநாடுகளிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி செய்த நிலை மாறி தற்போது 153 நாடுகளுக்கு பொம்மைகளை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும், இதன் மூலம் கடந்த 2019 ஆண்டிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி 71% குறைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தரமான தற்சார்பு உற்பத்தி அதிகரித்திருப்பதே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் கனல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்த அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை தொடர்பான பணிக்குழு கூட்டம் அடுத்த மாதம் நடைபெற இருப்பதாக கூறினார். லிபுகேக், லிம்பியாதுரா, காலாபாணி ஆகிய எல்லைப் பகுதிகளில் இரு நாடுகளுக்கும் இடையே பிரச்சினை தொடர்வதாகவும், இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வெனிசுலாவில் கடந்த மாதம்

0: ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3685 அதிகரித்துள்ளது. தலைநகர் கராகஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த மாதம் 24 அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதில் ஏராளமான கட்டடங்கள் தரைமட்டமாயின. 100 பின்னர் வெனிசுலாவில் ஏற்பட்ட மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3685 அதிகரித்திருப்பதாகவும் 16,000 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சைமன் போலிவர் சர்வதேச விமான நிலையத்தில் விரைவில் வர்த்தக போக்குவரத்து தொடங்கும் என்று அந்நாட்டு இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகூஸ் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையில் 3 வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சர்வதேச கடல் பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் மற்றும் கப்பல் ஊழியர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் விமான பாதுகாப்பு கட்டமைப்புகள், கடலோர கண்காணிப்பு கருவிகள் மற்றும் தரையிலிருந்து வானில் உள்ள ஏவுகணைகளை குறிவைத்து தாக்குதல் என்ற அடிப்படையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 7 இழப்புக்கு 201 எடுத்தது. ஃபில் சால்ட் அதிகபட்சமாக 70 சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 எடுத்தார். 202 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 76 மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவரில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்து அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3685 அதிகரித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்னென்ற முழுமையான கொண்டாட்டத்தோடு நம்ம இணைந்திருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்மளுடைய அந்த விவத் பாரதி தமிழ் எஃப்எம் ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மயிலை பட்டாபி, சரவணர் ராமலிங்கம், ரங்கராஜன், ரமா, சோமங்கலம் சடகோபன், ஆரணி பாப்பாம்பாடி, ஆண்டாள் தேவமணி, கண்ணன் பி, கள்ளக்குறிச்சியிலிருந்து ஹேமலதா, சுளேரிஜா மனோகர், ஞானாம்பிகா ரஞ்சன், பிரபாகரன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், ரோசையா, பொன்னியமினோடு வண்ணே கணேசன், மேலைப்பேடு தயாளன், நடராஜன் சுப்பையா அப்படிங்கிறவங்கலாம் வந்து பதிவிட்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. அப்புறம் உங்க கூடயே வந்து செந்தில், எம்என்பி, நச்சுப்பிள்ளை இவங்களும் வந்து இணைந்து இனிய காலை வணக்கம்லாம் பதிவிட்டிருக்காங்க. எல்லோருடைய இந்த பதிவுக்கும் நன்றி. கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கம் அவருமே இணைந்து இப்போ பதிவிட்டிருக்காரு. நம்ம இப்போ ஒரு பாட்டு கேட்போம், அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃபேஸ்புக் கொஸ்டினை தான் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதுக்கான பதில்களை நீங்கள் எங்களுடைய கமெண்ட்ஸ்லேயே கொடுக்கலாம். என்ன மாதிரியான கொஸ்டின் இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் யோசிச்சுட்டுங்க. நம்ம அந்த கொஸ்டினை போட்டதும் நீங்களும் ஆன்சரை பதிவிடலாம். நிகழ்ச்சியில் நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் விடாமுயற்சி என்ற படத்திலேருந்து ஒழிக்கத்துக்காக இருக்க ஆண்டனி தாசன் பாடியிருக்கக்கூடிய பாடல், அறிவு எழுதினது. பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: நம்மளுடைய ஃபேஸ்புக் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1091 இது வந்து எந்த துறையுடைய உதவி எண்? நிறைய ஹெல்ப்லைன்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, அதில் இது எந்த ஒரு துறையுடைய உதவி எண் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதற்கான பதில் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் டியூட் என்ற படத்திலிருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு. சாய் அபயங்கர் இசையமைத்து பால்தாபாவோட பாடியிருக்கக்கூடிய பாடல். இவங்க கூட பாடியிருக்காங்க பெமுவிகா, தீப்தி சுரேஷ் எல்லாருமே.

ஃபேஸ்புக் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1091 அப்படிங்கிறது காவல்துறை அந்த ஒரு துறைக்கான மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறையின் அவசர உதவி எண். இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா ஏதாவது ஒரு பாலியல் தொல்லையோ இல்லை ஏதோ ஒரு வன்முறையை பெண்கள் குழந்தைகள்லாம் சந்திக்கிறாங்கன்னா இந்த ஒரு எண்ணை வந்து அவங்க தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, அது வந்து தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்புக்காக தமிழ்நாடு காவல்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த ஒரு திட்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த அதிரடிப்படையை வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா கூட இந்த 1091 அப்படின்ற எண் மூலமாக நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். கட்டணமில்லாத ஒரு உதவி எண், இது 24 மணி நேரமும் தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான ஹெல்ப் லைன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதும் ரொம்ப நல்லதுதான். இந்த ஒரு பதிலை தான் எல்லாருமே பதிவிடவும் செஞ்சிருக்காங்க. நம்ம சொன்ன உடனே இவங்களோட ஆன்சர் வந்து அப்படி மழையா பொழிஞ்சிருக்கு நேர்களோட பதில்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பட்டாளம் அப்துல் ஜலீல் அண்ட் மேலைப்பாடு தயாளன் ரெண்டு பேருமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்ததும் சொல்லியிருக்காங்க. மேலைப்பாடு தயாளன் குழந்தைகள் பாதுகாப்பு எண் அப்படின்ற மாதிரியான அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சியில் இணைந்தது சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்செல்வன் கரெக்டான ஒரு ஆன்சரை வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை இருக்கு பார்த்தீங்களா அதையும் தொடர்பு கொள்ளலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பழனி கவிதா அவரும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்தது சொல்லியிருக்காங்க. ஆண்டனி ராஜ் காட்டு பக்கத்துலேருந்து காவல்துறையுடையது எந்த துறையின்போது காவல்துறையுடையது மகளிர் பாதுகாப்பு மற்றும் சிங்கப்பெண் அதிரடி திட்டத்துக்கும் இந்த எண் வந்து பயன்படும். குழந்தைகளோட பாதுகாப்பும் இதில் இருக்கு அப்படின்றது நம்ம சொல்லலாம். வீரதுரை அவருமே வந்து பதிவிட்டிருக்காரு பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அப்படின்னு நம்ம சொல்லுங்க. சிங்கப்பெண் அதையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி அவங்களுமே சரியான ஒரு ஆன்சர் தான் பதிவிட்டிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன், திருமழிசை அஸ்வினி, நாகராஜ், மேலப்பேடு தயாளன் எல்லாருமே சரியான ஒரு பதிலை பதிவிட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள், நன்றி எல்லாருக்குமே. யாரெல்லாம் பதிவிட்டிருக்காங்களோ எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். இவங்க கூடிய புண்ணியமேடு வண்ணை கணேசன், ராஜமாணிக்கம் கோபி, இது வந்து உமன் ஹெல்ப்லைன் அப்படின்ற மாதிரியும் வந்து பதிவிட்டிருக்காங்க. சோமசுந்தர பிரபு அவர் வந்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து அவருமே கூட பதில தான் வந்து பதிவிட்டிருக்காரு. அடையாளப்பட்டம் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அதுக்கப்புறம் பத்மா சவுந்தரராஜன் எல்லோருமே வந்து இந்த ஒரு

0: ஆன்சரை போட்டதுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம். இன்றைய இந்த தகவல் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி பத்மா சௌந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமகொண்டான், பிரபாகரன், நடராஜன் சுப்பையா, அல்லிநகரம் எஸ் மகாதேவன், குணானன் அண்ணாமலை எல்லோருமே வந்து இந்த பதிவு ஆன்சரை வந்து பதிவிட்டுருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். பாடல்கள் எல்லாமே வந்து சிவுக்கு விருந்தா இருக்கு அப்படின்னு சொல்லி மணலி பெரியசை கழக ஜெயக்குமார் பதிவிட்டிருக்காங்க. நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறாங்க ஷோ சண்முக சுந்தரம், அன்பு ராணி, அவங்களுமே வந்து ஆன்சரை தான் வந்து பதிவிட்டிருக்காங்க. மகளிருக்கானது குழந்தைகள் மகளிருக்கான பாதுகாப்புக்கான ஒரு எண் அப்படின்றத அவங்க வெறும் காவல்துறை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த மாதிரி சொல்லலாம்.
1: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
3: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சுட்டேன், என் தப்புதான்.
2: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
3: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
2: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நேரம் 7:40.
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நம்ம கேட்ட அந்த பாடல் ஹிருதய கட்டாணி நரேஷ் ஐயர் இவங்களோட குரல்கள் ஒலித்தது. விவேக் எழுதி இந்த பாட்டுக்கு இசை ஏ ரஹ்மான். அயலான் என்ற படத்திலிருந்து தான் பாடல் ஒலிக்க கேட்டோம். நேரம் 7:45.

0: சுபலாஷ்னி, தனுஷ், ஜிவி, பிரகாஷ்குமார், அறிவு இவங்களோட குரல்கள் ஒழித்த பாடல் கேட்டோம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்திலிருந்து தான் இந்த பாடல் ஒழித்தது. இந்த பாடலை எழுதியிருந்தாங்க அறிவு, பாடலுக்கு இசை ஜிவி பிரகாஷ்குமார். மேலும் நம்ம கேட்டிருந்த ஃபேஸ்புக் கொஸ்டனுக்கான ஆன்சர்ஸை பார்த்தீங்கன்னாக்கா சூளை ரீஜா மனோகர் அவருமே பதிவிட்டிருக்காங்க. அதே மாதிரி திரைப்பட பாடல்கள் ஒன்றும் தித்திக்குது தேன முதமாக இருக்குது அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கலாம். அதே மாதிரி மகேந்திரன் ஆகாரம் கிராமம் அவருமே காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அவங்க கூடவே மீரா வெங்கட்ராமனும் அதே மாதிரி தான். அவங்க மீரா வெங்கட்ராமன் அவங்க வந்து பதிலும் பதிவிட்டிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். பணிவனோட வண்ணே கணேசன் அவங்களுக்கு கூட பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்குறோம். எல்லா பாடலுமே அசத்தலாக இருக்குது, சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பதிவிட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள். நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரும் பாடல்களை கேட்டுட்டுருக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் ஏ ஹரிஹரன் அவருமே வந்து நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து கட்டணம் இல்லாத ஒரு டோல் ஃப்ரீ எண் இல்லையா, அது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 24 மணி நேரமும் செயல்படக்கூடியது அவங்களோட பதிவு. மூலோபாளையம் ஆனந்தமுருகன் அவங்களும் சரியாக சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களுமே வந்து கோல்டன் ஸ்பேர பாட்டு கேட்டு ரசித்தோம்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:50.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: பிரகாஷ் பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

கூவை குளிரா கொஞ்சம் குயிலா, கூடை புயலா காற்றின் மகளா, மழையில் வீசும் மண்ணின் மணமா, மனசு

0: ஏட்டும் ஜோ என்ற படத்தின் தான் ஒரு பாடல். வினித் ஸ்ரீனிவாசன் அவங்களோட குரலில் ஒலித்தது அந்த பாடல். ரியோராஜ் எழுதியிருந்த பாடல், பாடலுக்கு இசை சித்து குமார். நல்ல ஒரு அவசியமான தகவல், அப்புறம் புத்துணர்ச்சி ததும்பக்கூடிய பாடல்கள், இது எல்லாமே நம்ம கேட்டு ரசித்தோம் நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில. எட்டு மணிக்கு நீங்க செய்தி சுருக்கம் தான் கேட்பீங்க. 8:02 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி, கடிதங்கள் வாயிலாக நீங்க எல்லாருமே விரும்பி கேட்ட பாடல்கள் இடம்பெறும் அந்த நிகழ்ச்சியில். சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

நேர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 7:59:35. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் தான் கேட்க போறோம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடியை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றமடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணே விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளிக் குழந்தைகளை ஏற்றுச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். பொதுத்துறை நிறுவனமான NLC-யின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள்

ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:03 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். இந்த 1 hour ஃபுல்லாக அடுத்த வர நான் தாங்க உங்கள் கூட இணைய போகிறது. நான் உங்கள் மகி விஜயகுமார். நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்க அப்படிங்கிற மாதிரி தான் லைஃப்பில் போயிட்டே இருக்குது. ஆனால் சில நாள் காலையிலேயே உச்சத்துலேயே அது மாதிரி நடக்கும். நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், இப்படி தான் போனோம், அப்படி தான் போயிடணும், கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகணும்னு நினைப்போம். ஆனால் அங்கே ஒன்று நடக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த பதட்டம், அந்த பரபரப்பு எல்லாமே இருக்கும் அந்த மார்னிங் டைமில். ஆனாலும் டைமுக்கு ஆஜர் ஆகிட்டுமே அப்படின்னும் போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி தாங்க, காலையில் பதட்டம் எல்லாமே இருக்கும், போராட்டம்லாம் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் முடித்த பிறகு ஒரு பர்ஃபெக்ட் ஃபீல் வரும் பாருங்கள், அப்போது சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாருமே இப்படி தான், பதட்டம் ஆகுங்க, போராட்டம் எல்லாமே இருக்கும், ஆனால் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணும். ஓகே ஓகே மகளே, உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக பராசக்தி படத்துலேருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை கேட்டிருக்காங்க கரூர் ராயினர், கரூர் உழவர் சந்தை முகமது இப்ராஹிம் பாய், மணலி சாகுல் அமீத், எஸ் கஜீஜா பேகம், காஜா முகமது, நஜீமா நஸ்ரீன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டு தெரு பொன் சீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலை வாசன், விஷ்ணு பிரியா, சாதனா ஸ்ரீ ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், வேட்டவளம், வேட்டவளம் குமார், விஜயா, செங்கம், சுகுணா, புனிதன், மானாதிபதி காஞ்சனா, அகிலன், மனோகரன், வானகரம் சாந்தி, விஜயகுமார் முகப்பேர் கிழக்கு, பிரேமா, கஜேந்திரன், போலூர், தருண்குமார், ஜெகதீஷ்குமார், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு எழுதுங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் உங்கள் விருப்பம்.

0: டியூன் பண்ணுங்க 102.3 பாஸ் அதுதான் இங்க எப்பவுமே மாஸ்.
1: 102.3 FM. Ekamma ekachcha.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. 102.3

எஸ் மக்களே, உங்கள் விருப்பம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:11 ஆகுது. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக டிராகன் படத்துலேருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை வெள்ளிப்பாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, மயிலாப்பூர் வெற்றிச்செல்வி, சத்யநாராயணன், ஐயப்பாக்கம் கோட்டீஸ்வரன், இந்துமதி, திருநின்றபூர், தீனதயாளன் கலையரசி, கலையரசி, திருவல்லிக்கேணி, நாராயணன் தமிழரசி, அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு, சிங்காரவேலு, நதியா, கவியரசி, ஜான்சி, காசிக்குட்டை, தென்றல் பெருமாள், ஆவடி, பிரேமா, ஸ்வேதா, மானஸ்வி, தீபக், ஆதித்யா, ஈ மந்தவெளி, புவனா, தேவி, சாருமதி, மீனா. ஸோ இவங்களுக்காக அடுத்ததாக டிராகன் படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்குது.

0: 102.3 நான் ஸ்டாப் பாட்டு ஃபன்னு.
1: உங்கள் விருப்பம் கேட்டு இருக்கீங்க 102.3 விபத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்ப அடுத்ததான் உங்களுக்காக கும்கி 2 படத்துல இருந்து பாட்டு வருது. இந்த பாட்டை டி நகர் விஜய் பார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாமலம் அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேளச்சேரி, வேல்முருகன், மாலதி, ஆதித்யா, பூலாம்பட்டி, ராதா, கோமதி, எடப்பாடி, ஃபாத்திமா, ஜெர்ஷா, சாத்தூர், பஞ்சவர்ணம், வைத்தீஸ்வரன் கோவில், தாமரை செல்வி, ஆதிரம்பட்டினம், ரம்ஜான் பிவி, தங்கச்சிமடம் யூலா, செட்டிப்புலம் தனுஷா, படியூர் உஷா, சென்னை புஷ்பா, இவங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: 102.3 FM. பாட்டுக்கு கலக்கல் 102.3
2: விவித் பாரதி தமிழ்ல உங்கள் விருப்பம் கேட்டு இருக்கீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே இருக்காங்க. கரூர் தான் தோன்றிமலை ஜீவா நகர் செல்வராஜ் பெரியநாயகி ஜோஷி கஷ்டி கிருஷ் ஜெயதேவ் ரமேஷ் காயத்ரி, சென்னை திருவற்றியூர் காமதேவன் நகர் செல்வி சுப்பிரமணி சூர்யா, சென்னை சூளைமேடு பழனிவேல் தலைநாயிறு ராஜா முகமது அறக்கண்டநல்லூர் நாராயணன் நாமக்கல் மணி வேப்பம்பட்டு ரயிலடி மதியழகன் குமாரி சரவணன் சுரேஷ் மீனா நிர்மலா காவேரி அறிவழகன் விஸ்வா மகிழன் இவங்கெல்லாம் கேட்டிருக்க பாட்டு பைசன் காலமாடன் படத்துல இருந்தான் பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை தான் அவங்க கேட்டிருக்காங்க.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
2: உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்ப அடுத்ததா தன்னோட விருப்ப பாடல கேட்டிருக்காங்க. சீதாராமம் படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், திருமழிசை குண்டுமேடு சுசீலா, ஜெராக்ஸ் கடை நடராஜன், தனிமிழிசை ஜெகநாதபுரம் அமுதா, ட்ரெய்லர் செல்வம், மாதவரம் வஉசி திரு, பத்மாசினி ஜெயபால், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க.

இப்ப அடுத்ததான் உங்களுக்காக மாரி 2 படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழகம்ல. மாரி 2 படத்துல இருந்து பாட்டு கேட்டவங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, இளையான்குடி, இக்பால், சித்தி கத்தீஜா, அப்துல் மஜீத், ரிபாயா, முகமது அசன், நுருல் ஃபாத்திமா, திருவல்லிக்கேணி மேரி, டவ்லஜ், சரஸ்வதி, ஸ்ரீலேகா, அலமேலு, மேல்பட்டடை, ரஜினி, சுகுமார், நளினி, ஆலந்தூர் மாரிசன் தெரு, பாலகணேஷ், சிவ ஸ்ரீ, கல்பனா, திருச்சி முத்தரசு நல்லூர், எஸ் நவீன் சுந்தர், சந்திரா பிரபா, இக்காட்டு தாங்கள் ஷாமினி, திவாகர், எஸ்எஸ்பி கோவில், வேணுகோபால் சுகுமாரி, உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகம்.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு குப்பை கதை படத்துல இருந்து பாடல கேட்க போறீங்க. 8:41 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் விருப்பம். இந்த பாடலை யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குர்காத்தூர் ஞானமுருகன், வரலட்சுமி, லோகேஸ்வரன், யுவனேஷ், கன்னியப்பன், இந்திராணி, புனிதா, செய்யார், அண்ணாமலை, வாசுகி, தணிகைவேல், காயத்ரி, சஞ்சனா, ரட்சன், ஆரணி, மாமண்டு, திருநாவுக்கரசு, கலாவதி, கோபி, சுமதி, யோகநந்தன், வடமணப்பாக்கம், பவனேஷ், பாவனா, லட்சுன், அகிலன், அபிநயா, முருகன், ஞானப்பிரகாசம், ரேகா, மஞ்சள் நீர்காயில், எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசல், சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம், மீனா, மன்னிவாக்கம், ராமஜெயம், இவங்களுக்காகலாம் அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டறிஞ்சிருங்க.

இப்போ அடுத்ததா உங்களுக்காக காந்தாரா படத்துலேருந்து பாட்டு வரப்போகுது. ஸோ இந்த பாடலை யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் புல்லரும்பாக்கம் மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன், குடுவான் பூண்டி, மதன், மாலினி, கூடுவாஞ்சேரி ஏகாம்பரம், மின்னலா, கூத்திரம்பாக்கம், சசிலா சுந்தரன், சகிலசுந்தரன், சங்கன், கூவத்தூர் கனகசுந்தரன், மண்டோதரி, கூவம் வீரராகவன், குருமூர்த்தி, ஆவடி பிரேமா, ஸ்வேதா, மானஸ்வி, தீபக் ஆதித்யா, இ மந்தவெளி ஆதித்யா, மந்தவெளி போனா, தேவி, சாருமதி, மீனா, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்மில் உங்கள் விருப்பம்.

0: கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: எட்டம்பதாவது உங்கள் விருப்பம் கேட்டுட்டே இருக்கீங்க. அடுத்ததாக சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. ஆவடி திருவிழிஞ்சியம் பாக்கம் சுப்புலட்சுமி விஜயராஜ் தனராஜ் தனம் அழகு சுந்தரி ராகவன் ஆவடி காமராஜன் நகர் இசை இன்பன் இசையரசி லக்ஷ்மி மேற்கு மாம்பலம் அசோக் கார்த்திக் நாராயணன் ஜெயலட்சுமி பார்த்தசாரதி கலைமணி கணேசன் டி ராஜேந்தர் லக்ஷ்மி மயிலாப்பூர் காமாட்சி அஸ்வதி அசோக் வேலூர் ராமநாயக்கன் பாளையம் பஷீர் அகமத் தமன்னா நிலு ஃபாத்திமா நிஹாதா பசும் வேலூர் கே கே நகர் தங்கமணி தனவேல் வடபழனிசெல்வம் செண்பகம் காசிக்கோட்டை ஆதித்யன் ஜானி பூந்தோட்டம் நீருல்லா ரசியா பி இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக கேப்டன் படத்தில் வந்து பாட்டு வந்துகிட்டே இருக்குது. உங்கள் விருப்பம் தான் கேட்டுகிட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழகம்ல. இந்த பாடலை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயத்தொடி லோகேஸ்வரி, தினேஷ் வட்டவளம், மல்லிகா ரங்கநாதன், திருமவரம் கஸ்முனா ராஜ்காந்த், சங்கராபுரம் மேட்டு திரு செந்தில்குமார், மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா சேலம், கலங்காணி ராதாகிருஷ்ணன், சங்கீதா திருமலசை, நாகராஜ், அஸ்வினி, தேஷூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயில் அன்பு, ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி வெங்கடேஷ், போரூர் சங்கர், சுஷீலா, கொட்டிவாக்கம் நம்பிராஜன், புழல் ஓம் பிரகாஷ், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டணிஞ்சிருங்க. இதோட உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியும் நிறைவடைய போகுது. ஸோ தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
2: 9 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். கடினமான சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டை ஒற்றுமையுடன் இருக்க தூண்டுவதால் பொறுமையே எந்த ஒரு நாட்டின் மிகப்பெரிய வலிமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபருடன் யோகியகர்த்தாவில் உள்ள பழமையான மும்மூர்த்திகள் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் கனல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றம் அடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்ட பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். கேரளத்தின் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: எஸ் மக்களை, கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியை தான் கேட்க போறீங்க. 102.3 விவத் பாரதி தமிழ சமையல். உங்க கூட இணையிறது நான் உங்க மகி விஜயகுமார். நான் ஏதோ சொல்லணும்னு நினைச்சேங்க, ஆனா மறந்துட்டேன். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மறந்து போச்சு. லைஃப்பில் இப்படி தாங்க, சின்ன சின்ன கோவங்களை அப்படிங்கிறதுக்குள்ள மறந்துட்டீங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை மனசுக்குள்ளேயே போட்டு போட்டு ரணப்படுத்தி அப்படியே இன்னொருத்தவங்க மேலே கோவத்தை கொடுத்து அவங்கள வெறுக்கிற அளவுக்கு செய்கிறது எதுக்கு? கோவம் அப்படிங்கிறத

அடுத்த நிமிஷம் அப்படியே மறந்துடணும். அது அவ்வளோ சீக்கிரத்துலலாம் முடியாதுங்களே அப்படின்னாலே இப்போ நம்ம ஆனால் ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே மக்களை, கலக்கலாரங்கம் நிகழ்ச்சியில் வழக்கம் போல் நான் முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்வேன், அது என்ன சொல் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ மக்களை நீங்கள் கால் பண்ணுங்கள், 28 38 98 71 29 52 08 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், சூப்பராக ஆன்சரை பண்ணுங்கள். உங்களுக்காக அட்டகாசமான வேர்ட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக இந்த படத்துலேருந்து வசீகரா படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு நினைச்சிருங்க.

0: 102.3 FM. நூத்தி ரெண்டு புள்ளி மூணு விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல்லரங்கம். பாத்தீங்கன்னா கரெக்டா 9:11 ஆகுது. சோ நிகழ்ச்சியில முதல் நேரா ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி பேசுறேன்.
0: தமிழேந்தி சொல்லுங்க, அல்தம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க போன் ப்ராப்ளமா இல்ல எப்படி? எனக்கு ஒரு மாதிரியா கேக்குதே. இப்ப கேக்குதுங்களா நான் பேசுறது உங்களுக்கு? ஓகே, உங்களுக்கு சொல்லாமா முதல் எழுத்து கடைசி எழுத்து?
1: சொல்லுங்க.
0: ஃபர்ஸ்ட் எழுத்து வே, கடைசி எழுத்து இம்.
1: இம்மா பஸ் எழுத்து
0: வே. வென்று, வென்று வந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல வர வே குறில்.
1: மூணு எழுத்து தானா?
0: நாலு எழுத்து இருக்கு. பெண்களுக்குன்னா இதுதான் சொல்லுவாங்க, இதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க, அது அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. வெக்கம். சூப்பர், வெரி நைஸ், கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, வெட்கம் அப்படின்றது தான் கரெக்டான வேர்ட். ஓகே மக்களே, ஸோ நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் நினச்சிங்கன்னா 28 38 98 71 29 52 08 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ லிசனர்ஸ், கொஞ்சம் புது நேயர்களுக்கும் நீங்கள் வழி வெட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க. ஸோ அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களும், அவங்களும் கால் பண்ணி பேசணும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக உங்களுக்காக ரோஜா படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கேன்.

0: பாத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: கலக்கல இருந்தும் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழசம்ல. இப்ப நிகழ்ச்சியில பங்கு பெறத்துக்காக ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
3: வணக்கம். வணக்கம். சோ உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து நான் சொல்லிடலாமா?
4: கண்டிப்பா சொல்லுங்க. ஷூர்.
3: ஓகே, முதல் எழுத்து ப, கடைசி எழுத்து சி. ரெண்டுமே குறில்.
4: கடைசி எழுத்து சி. தானா தம்பிக்கு வரதா இல்லையா?
3: தா இல்ல, பா.
4: பாவா? ஓகே.
3: பண்புக்கு வர பா. சி வந்து சிகரமுக்கு வர சி.
4: ஓகே ஓகே
3: ஓகே. சோ இத வந்து எல்லாருமே ரசிப்பாங்க.
4: வேற எது மேம்? பட்டாம்பூச்சி எல்லாரும் ரசிப்பாங்க.
3: சூப்பர் சூப்பர் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ,
4: தேங்க்யூ, பை மேம்.
3: பட்டாம்பூச்சின் அப்படின்னு கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு க்ளூ தாங்க, சூப்பராக சொல்லிட்டாங்க. ஸோ மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா 9:23 ஆகுது. இன்னும் டைம் இருக்கு, நீங்கள் கால் பண்ணுங்க. 28 38 98 71 29 52 08 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், அட்டகாசமாக பேசி ஆன்சரை பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக எந்த படத்துலேருந்து பாட்டு போடலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது, காதல் சுகமானது படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல். இசையும்

0: அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाए। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: 102.3 FM. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா 9:31 ஆகுது. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க
2: கலக்கல் அரங்கம்.
1: கலக்கல அரங்கம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. சோ நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம் சொல்லுங்க. யாருங்க வந்து பேசுறீங்க?
3: வணக்கம், சரஸ்வதி பேசுறேன், திருச்சியில இருந்து.
1: சரஸ்வதி, எப்படி இருக்கீங்க?
3: ஃபைன், தேங்க் யூ. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சோ உங்களுக்கான எழுத்துக்களை நான் சொல்லிடலாமா?
3: ஆ, சொல்லுங்க.
1: முதல் எழுத்து மா, நெடில்.
3: நெடில் மா, மாங்காய் குரமா.
1: ஆமா ஆமா. கடைசி எழுத்து இம். என்ன வார்த்தையா இருக்கும், என்ன சொல்ல?
3: மாதம் அந்த மாதிரி முடியுது.
1: நம்மலாம் இந்த சின்ன வயசுல இந்த இதை போய் பார்ப்போம் நம்ம. அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் இதை பேஸ் பண்ணி வரும். ஆமா, திரைப்படங்கள் நிறையவே இருக்கு. அந்த காலத்து படங்கள்லாம் அப்படியே இந்த டோர்லாம் நகர்ற மாதிரிலாம் இருக்கும்.
3: மகாபாரதம், மகாபாரதம்
1: இல்ல, நான் சொல்றது என்னன்னா திரைப்படம் நிறைய திரைப்படங்கள்ல வரும். அப்படி ஒரு டோர் நகர்ந்தாவே ஆ அப்படின்னுவோம். இந்த அலிபாபாவும் 40 திருடர்கள்ல வந்து
3: மாயாஜாலம்.
1: எஸ் மாயாஜாலம் தான். சூப்பர், மேஜிக் சொல்லிட்டீங்க, பட் சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நைஸ்,
3: தேங்க்யூ.
1: மாயாஜாலம் கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ மகளே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணி பேசணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 2952-0853-2832-38-38-98-78 இந்த எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுன்ல, நீங்கள் சூப்பராக ஆன்சர் பண்ணணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக உங்களுக்காக இந்த படத்துலேருந்து, எஸ் விசில் படத்துலேருந்து உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு நினச்சிருங்க.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டா

0: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो।
1: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ। एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी। पेमेंट लिंक भी भेजा है।
0: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है। धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
1: सच?
0: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो। सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें।
1: समझ गया।
2: 102.3 FM. कलकल अरंगम।
3: கலக்கல அரங்கம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி, தமிழ் சமில். இப்போ அடுத்ததா வந்திருக்காங்க ஒரு நேயர். ஹலோ, வணக்கம்.
4: ரமா ரவி பேசுறேன், எப்படி இருக்கீங்க?
3: ரமா ரவி, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன்.
3: சூப்பர். உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லிடலாமா?
4: சொல்லுங்க.
3: ஓகே, முதல் எழுத்து பூ. புன்னகைக்கு வர பூ.
4: புன்னகை.
3: ட்ரூ. ட்ரூ. இட் ட்ரூ சொல்வாங்க இல்லையா?
4: ட்ரூ. ட்ரூ.
3: ட்ரூ.
4: புரியலமா?
3: புற்று நோய்க்கு வர புற்று. ட்ரூ இருக்கு இல்லையா? அது
4: அதான் புன்னகைன்னு சொன்னேன் நானு. புன்னகைக்கு வர பூ தானே?
3: ஆமாங்க.
4: சொல்லுங்க.
3: புற்றுக்கு வர ட்ரூ வரும் இல்லையா, கடைசி எழுத்து ட்ரூ.
4: ஆமா, அது அந்த ட்ரூ முதல் எழுத்தா?
3: ஃபர்ஸ்ட் எழுத்து பூங்க, கடைசி எழுத்து ட்ரூங்க. இயற்கையின் ஒரு
4: இயற்கையா
3: நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட இது. ஒரு பேரழிவு கூட ஏற்படுத்தும்.
4: புயல் காற்று.
3: எஸ், புயல் காற்று. சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி.
4: தேங்க்யூ.
3: எஸ், புயல் காற்று அப்படிங்கறதா. ஏதாவது ஒரு நியூஸ் அப்படி இருந்தா என்ன சொல்லுவாங்க? புயல் காத்து மாதிரி பரவுதியா, காத்து மாதிரி பரவுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எஸ், அந்த வேர்டை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 2838-9871-2952-0853 இந்த எங்களுக்கு கால் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததாக உங்களுக்காக டெரஸ் மன சாங் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு எழுந்துருங்க.

0: மணமக்கள் அரங்கம்.
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: 102.3 FM கலகலரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ,
2: வணக்கம் சகோதரி.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நடராஜன், புத்தகரத்துல இருந்து பேசுறேன்.
1: நடராஜன், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுக்கான எழுத்துக்களை நான் சொல்லலாமா? முதல் எழுத்து மா நெடில்.
2: நான் கொடுத்தது
1: சரிங்களா? இப்ப நான் கொடுக்க போற க்ளூ வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. மாம்பழம் கிடையாது, நான் கெஸ் பண்ணது. ஓகே,
2: மாம்பழம்.
1: இது வந்து நாலு எழுத்துதான் இருக்கு.
2: நாலு எழுத்தா?
1: ஆமா. ஓகே, எல்லாரோட வாழ்க்கையிலும் இது கண்டிப்பா தேவை. இது இல்லைன்னா நம்ம வந்து என்ன சொல்றது, க்ரூம் ஆகவே முடியாது.
2: ஏதோ ஒரு க்ளூ கொடுங்களேன்.
1: வேற ஒரு க்ளூவா? இது லைஃப்ல இது இருந்தே ஆகணும்.
2: மா, ஃபர்ஸ்ட் எழுத்து மா,
1: கடைசி எழுத்தையும்
2: வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்கள், யாரு இங்க பேசுறீங்க?
3: நான் திருவிட்டூர் பத்மாவதிமா. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சோ நீங்க கண்டுபிடிச்சீங்களா என்ன சொல்லுங்க?
3: சொல்லுங்க.
1: ஃபர்ஸ்ட் எழுத்து மா நெடில், கடைசி எழுத்து இம்.
3: நெடில் மா?
1: ஆமா.
3: காட்சி எழுத்து இல்ல, நடுப்புறமா?
1: இம் இம்.
3: நடுப்புற?
1: நடுப்புற இல்லங்க, கடைசி எழுத்து இம்ங்க.
3: ஆ,
1: என்னவா இருக்கும்? எல்லார் வாழ்க்கையிலும் இது கண்டிப்பா இருக்கணும். இது வாழ்ந்து ஆகணும்னா இத கண்டிப்பா வரணும். சரி, ஓகே, டைம் ஓடிட்டே இருக்கு, நானே ரிவீல் பண்ணிடுறேன். மாற்றம்,
3: மாற்றம்,
1: மாற்றம் இருந்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். வாழ்க்கையில மாற்றம் இருந்துகிட்டே இருக்கணும். ரொம்ப நன்றிங்க நீங்க கால் பண்ணதுக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
3: நன்றிங்க, நன்றிங்க.
1: ரொம்ப சிம்பிளான வேர்ட் தான் இது. இது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினச்சேன், பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டாங்க. பட் எனிவே, வெல் ட்ரை, வெல் ட்ரை மக்களே. தொடர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. தட் மீன்ஸ் வேர்ட்ஸை கண்டுபிடிக்கவும் அண்ட் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறத்துக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி. ஸோ இத்தோட இந்த நிகழ்ச்சி நிறைவடையுது. வாயிண்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்டேருந்து விடைபெறுறது நான் உங்கள் மகி விஜயகுமார். நிகழ்ச்சியோட ஃபைனல் சாங்கும் உங்களுக்காக ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு அணிஞ்சிருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். அடுத்த நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே ரெடியாக காத்துக்கிட்டே இருக்காங்க. கேள்விகள்லாம் ஏக்கச்சக்கமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஹேமலா தான்.

ஐயா ஒன்னு ரெண்டு ஐயா ஒன்னு ரெண்டு.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். கடினமான சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டை ஒற்றுமையுடன் இருக்க தூண்டுவதால் பொறுமையே எந்த ஒரு நாட்டின் மிகப்பெரிய வலிமை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று அந்நாட்டு அதிபருடன் யோகியகர்த்தாவில் உள்ள பழமையான மும்மூர்த்திகள் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு கள பயிற்சியாளர்களுக்கு நடைபெறும் பயிற்சி வகுப்பை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் ஆணி பிரம்மோற்சவ விழாவிற்கான கொடியேற்ற நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. தமிழக கர்நாடக எல்லைப்பகுதியான ஹொசூர் ஜூஜுவாடி வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனை சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே 3 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் மினி விளையாட்டரங்க கட்டுமான பணிகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கேரளத்தின் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,06,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 245 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன.

0: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: நேரம் 10:15. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேயர்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கான பதில்களை நேயர்கள் தொலைபேசி வழியா எடுத்து சொல்வாங்க. அப்படி ரொம்ப சுவாரஸ்யமா போகக்கூடிய நிகழ்ச்சி இது. 2952-0853, 2838-9871, இந்த இரண்டு போன் நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இதுல எதுல வேணாலும் நீங்க கால் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். நிகழ்ச்சியுடைய கேள்வி என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பாடலுக்கு போலாம். நம்முடைய கிராம பஞ்சாயத்து இருக்கு, தமிழ்நாட்டிலாம் கூட இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய மொத்த கிராம பஞ்சாயத்துகள் எத்தனை, இல்லைனா நம்ம வந்து கிராம ஊராட்சி அப்படின்னு சொல்லுவோம் அந்த பஞ்சாயத்துகள்ன்றது, அது வந்து எத்தனை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுட்டு எங்களுக்காக ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத எங்களுடைய ஆசை. அந்த ஒரு பதிலுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். நேர்கள்லாம் வந்து ஆன்சர் தெரிஞ்சுட்டு வர்றதுக்கு அந்த ஒரு கேப்பில் இன்றைக்கி என்ன மாதிரியான பாடல்கள் நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தந்தையுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்கள். தந்தை வந்து குழந்தைங்களை புகழ்ந்து பாடுறது

அறிவுரை சொல்றது, குழந்தைகளுக்காக பாடக்கூடிய பாடல்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியில என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில நம்ம கேட்க போறோம். தமிழ்நாட்டின் மொத்த கிராம பஞ்சாயத்துகள் எத்தனை அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கோம், அந்த பதிலோட வாங்க. இப்ப நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் எந்த படத்திலிருந்து? வேட்டைக்காரன் அப்படிங்கிற படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். டி எம் சௌந்தரராஜன் குரலில் ஒழிக்கக்கூடிய பாடல், கண்ணதாசன் எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

0: நிகழ்ச்சியில பங்கு பெறதுக்காக வரக்கூடிய முதல் நேயர் வணக்கம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம்
1: காலை வணக்கம், வாழ்த்துக்கள்.
0: சரிங்க சார், நான் கேட்டது கேளு கவனிச்சிங்களா?
1: ஆமா, அது வந்து முதல்ல வந்து 12,524 இருந்தது, இப்ப 525 மாத்திருக்காங்க.
0: 25 மாத்திருக்காங்க. ஓகே, அதுவும் அதுவும் வந்து ஒரு இதுல கரெக்ட் தான். அதுவுமே கூட இன்னும் மாறி இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? ஆனா நீங்க சொன்ன அந்த 12,525 கரெக்ட் தான்,
1: அதுதான் நடைமுறையில இருக்கு. அதனால
0: அதுக்கப்புறமும் கூட கொஞ்சம் மாறி இருக்கு. சரி, என்னன்னு பாக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நன்றி. விவத் பாரதி தமிழ் எஃப்எம்
2: அனைவருக்கும் நீங்க காலை வணக்கம்.
0: சொல்லுங்க சார்.
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சோசன்.
0: ஏற்கனவே வந்து 12,525 அப்படின்னு சொல்லிருக்காங்க.
2: ஆமா,
0: நீங்களும் அதே தான் சொல்ல வந்திருக்கீங்களா, இல்ல இன்னுமே மாறி இருக்குன்றதையும்?
2: அதான்
0: நீங்களும் சொல்ல வந்திருக்கீங்க. ஓகேங்களா, சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி. ஒரு விதத்துல வந்து இது வரைக்கும் அப்படி இருந்தது அப்படின்றதுல அது கொஞ்சம் கரெக்ட் தான், ஆனா அதுமே கூட இப்போ வந்து அப்டேட் ஆயிருக்கு.
2: சரிங்க மேடம்.

0: விவேக் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம்மா. வாழ்க வளத்துடன். ஜெயசீலன் குளமண்டபுரத்துமா?
0: சொல்லுங்க சார்.
1: 12,525 ஊராட்சிமா?
0: அதான் நம்மளும் அவங்களும் சொன்னாங்க இல்லையா, அதான் நீங்களும் சொல்ல வந்திருக்கீங்க. சரிங்க சார்.
1: உங்களுக்கு கூகுள்ல தான் போட்டுமா? உண்மையிலே?
0: ஆ சரிங்க சார். ஓகே ஓகே. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 12,482 அப்படின்னு தான் மாறியிருக்கு. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்கால் இந்த 4 மாநகராட்சியோட 43 கிராம பஞ்சாயத்தை இணைச்சிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 12,525 43 கழித்தோனாக்கா என்ன வருதோ அதுதான் இப்போ வந்து தமிழ்நாட்டுடைய மொத்த பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்துடைய எண்ணிக்கை. ஸோ புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்கால் இதெல்லாம் வந்து மாநகராட்சி அப்படின்னும் பொழுது அதோட 43 கிராம பஞ்சாயத்துகளை இணைச்சிட்டாங்க அப்படின்றதான் விஷயம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேம். நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடில இருந்து பேசுறேன்.
0: சார், ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டோம், அது கொஞ்சம் அப்படி போச்சு, அது முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த கேள்வி சொல்லலாங்களா?
2: ஆமா சொல்லுங்க மேம். கரெக்ட்.
0: இப்ப வந்து நம்மளுடைய கிராம பஞ்சாயத்துல நம்ம 4 ஓட்டு போடுவோம் இல்லீங்களா?
2: ஆமாமா.
0: அது யார் யாருக்கு அப்படின்னு சொல்றீங்களா?
2: அந்த கவுன்சிலர் செலக்ட் பண்ணிறதுக்கு ஒரு ஓட்டு போடுவோம். அப்புறமா கிராம பஞ்சாயத்து இது ஒண்ணுதான் மேம் எனக்கு டக்குனு.
0: சரி ஓகே. இன்னும் மூணுதே யாரை சொல்றாங்களா நம்ம கேட்டுக்கலாம். ஓகேங்களா? நன்றி.
2: கண்டிப்பா நன்றி.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம். நம்ம தொடர்ந்து கேட்கலாம். அதற்கு முன்னதாக

0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம்.
0: இதே பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ்ல தேர்தல்ல பாத்தீங்கன்னா நாலு ஓட்டு போடுவோம் இல்லையா, யாரா இருக்குன்னு கேட்டிருந்தோம். ஒன்னு வந்து சொல்லிருக்காங்க கவுன்சிலர் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னும் வேறதா நீங்க சொல்றீங்களா? தலைவர் சொல்லிருக்காங்க, வார்டு மெம்பர் அந்த அவங்களுக்கும் ஓட்டு போடுவோம் சொல்லிருக்காங்க. இன்னும் ஒரு ஓட்டு இருக்கு.
2: அதான் மேடம், வார்டு மெம்பர் ஒன்று, தலைவர் ஒன்று, பஞ்சாயத்து போர்டு யூனியன் தலைவர் மேடம்.
0: யூனியன் தலைவர், அதான் ஒரு கவுன்சிலர் சொன்னாங்க இல்லையா, இன்னும் ஒரு கவுன்சிலரும் இருக்காங்க.
2: அப்படிங்களா? ஓ
0: சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, நன்றி.
3: விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: சொல்லுங்க.
0: ஸோ இப்போ பார்த்தீங்கனாக்கா நம்மளுடைய பஞ்சாயத்து தேர்தலில் ஒரு இப்போ நான் போய் ஓட்டு போடுறேன், ஒரு ஓட்டு போடுறவங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து நாலு ஓட்டு போட வேண்டியதாக இருக்கும். கிராம பிரசிடென்ட் சொல்லக்கூடிய கிராம தலைவர், அப்புறம் வந்து பஞ்சாயத்து வார்டு மெம்பர் உறுப்பினர் அவங்களுக்காக ஒன்று, அப்புறம் 5000 ஓட்டு கவுன்சிலர்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சாயத்து யூனியன் வார்டு மெம்பர் அவங்களுக்கு ஒன்று, அப்புறம் 50000 ஓட்டு கவுன்சிலர்னு சொல்லக்கூடிய மாவட்ட பஞ்சாயத்து வார்டு மெம்பர் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நாலு ஓட்டுகள் போடுவாங்க. அப்படி ரொம்ப சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி. என் கேள்விக்கு என்ன பதில்? சரி, இப்ப நேரம் பாத்தீங்கன்னா 10:14:20. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நம்ம கேட்க போறோம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல ஒலிக்க போகிறது. பஞ்சு அருணாச்சலம் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா. கவரிமான் என்ற படத்திலிருந்து தான் பாடல் ஒலிக்கிறது.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் பாபு முள்ளக்காடு, மேலப்பேடு தயாளன், அடலம்பட்ட ஆசீர்வாதம், கேம் கார்டன் என்ஜி செல்வகுமார், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், வனஜா பெரும்பாக்கத்திலிருந்து கமலாவரதன், ஏ ஹரிஹரன் இவங்கெல்லாம் வந்து நிகழ்ச்சியில் இணைந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தமாக நம்ம கேட்டிருந்த அந்த ஊராட்சி கிராம பஞ்சாயத்துக்கு அதுக்கான ஒரு பதிலையும் வந்து அவர் கொடுத்துருக்காரு, ஏ ஹரிஹரன்றவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மாற்றமாக இருக்கிறத இனிமே வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் அந்தளவுக்கு வந்து யாரும் இங்கே பதிவு இடலை. நடராஜன் சுப்பையா அவங்களுமே கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடுத்த கேள்வியாக வச்சுருந்ததை கூட அங்கே லைட்டாக வந்து அவங்க ஒரு பதிவும் இட்ருக்காங்க. சரி, அவங்களும் வந்து ஒரு ஆன்சர் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர் வந்து நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான பாடலை வந்து பாராட்டியிருக்காங்க. நல்ல ஒரு உத்வேகத்தையும் புத்துணர்ச்சியும் ஏற்படுத்துனீங்க இந்த பாடல் மூலம், வெள்ளி நில முற்றத்திலே அந்த பாடல் வந்து கேட்டது முதல் பாடலாக கேட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னுமே வந்து கமலாவரதன், விக்னேஷ், விக்கி, அப்புறம் ஏ ஹரிஹரன், சாந்தி, ரமேஷ், கீழக்குடி பெரியசாமி, காஞ்சிபுரம் அவருமே நிகழ்ச்சியில் இருந்து எல்லாருமே பதிவிட்டிருக்காங்க. தீட்டாலம் டிசி ராஜேஷ் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேட்டிருந்தோம், நம்ம 4 ஓட்டு போடுறோம் பார்த்தீங்களா யாராக இருக்குன்னு, அது விளக்கமாக கொடுத்துருக்காங்க. 5000 ஓட்டு கவுன்சிலர், 50000 ஓட்டு கவுன்சிலர், அப்புறம் வந்து வார்டு மெம்பர், பிரசிடென்ட், எல்லாருக்குமான ஓட்டு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் பதிவிட்டவங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிக்கிறோம்.

0: கமலாவர்தன் அவங்க வந்து நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கான பதிலாக பதிவிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வார்டு மெம்பர் தலைவர் கவுன்சிலர் இதே வந்து அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் பதிவிட்டிருக்காங்க. முள்ளக்காடு பாபு அப்படின்றவரும் பதிவிட்டிருக்காங்க. ஆண்டனி ராஜ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. அப்புறம் வந்து கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவருமே வந்து நம்ம ரெண்டாவது கேள்விக்கான பதிலை இங்கே பதிவிட்டிருக்காங்க. வீரராகவன் அவர் வந்து மாதவரம் அங்கேருந்து அவர் பதிவிட்டிருக்காரு. ஆதவன் அருளோடு வணக்கம், அறிவாற்றல் நிறைந்த நிகழ்ச்சி, இனிய தகவல் புரிய மகிழ்ச்சி, ஈர்க்கும் பாடல் வருவது நிகழ்ச்சி, வெள்ளி நிலா உள்ளமேனும் முற்றத்தில் ஒளி வீசிய கீதங்கள் எமக்கு எழுச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அழகப்பட தொகுப்பின் அமைந்த எழுச்சின்னு சொல்லி நம்மளையும் வாழ்த்திருக்காங்க. நன்றி சொல்லிக்கலாம். மேலப்பேடு தயாளன், ஏ ஹரிஹரன், கமலாவர்தன் எல்லாருமே வந்து அவங்களுடைய பதிவுகளை அவங்களோட ஆன்சரை வந்து பதிவிட்டதுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மாவட்டங்கள் 38 அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி மாவட்ட பஞ்சாயத்துகளும் இருக்கு, அது எத்தனை அப்படின்றத நீங்க சொல்லலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பெயர்?
1: செங்கல்பட்டுல இருந்து கே சம்பத்.
0: ஓகேங்க சார், நான் வந்து எத்தனை மாவட்ட பஞ்சாயத்து கேட்டிருக்கேன்.
1: ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பஞ்சாயத்து மேடம், மொத்தம் 38 தரணும்.
0: 38 தான், சென்னை வராது இல்லீங்களா?
1: சென்னை
0: அப்ப 37. ஓகே சூப்பர் சார், தேங்க்யூ. ஸோ எத்தனை மாவட்டம் இருக்கோ அத்தனை பஞ்சாயத்து தானே அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்ல வந்தாங்க, அதுவும் கரெக்ட் தான். ஆனால் 37 அப்படின்றது நம்மளுடைய ஆன்சர்ன்றதை நம்மளும் இப்போ சொல்லி இந்த கேள்விக்கான பதிலையும் நம்ம எடுத்தாச்சு. இப்ப நிகழ்ச்சியில வரக்கூடிய கேள்வி எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இரண்டு சொற்களை இணைத்து புதுதா நீங்க ஒரு சொல் உருவாக்கணும். சில சொற்களை நான் சொல்வேன், ஒரு 4 சொல் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எதோட எது சேர்ந்தா இன்னொரு ஒரு சொல் வரும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணி சொல்லலாம். உதாரணமா சொல்லணும் அப்படின்னாக்கா, நான் வந்து கண் மண் மணி அப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க வந்து கண்ணையும் மணியும் சேர்த்து கண்மணின்னு சொல்லலாம். இப்ப கண் மண் அப்படி சேர்க்க முடியாது இல்லையா, ஆனால் கண் மணி சேர்த்து கண்மணின்னு நீங்க கண்டுபிடிச்சதா நீங்க சொல்லலாம். இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்ப நான் வந்து ரியல் க்வெஸ்சனுக்கு சொல்றேன். மொழி, கோள், மீன், விண், எழுது, தமிழ், இந்த மாதிரி ஒரு 6 சொற்கள் நான் சொல்லியிருக்கேன். மொழி, கோள், மீன், விண், எழுது, தமிழ், இதுல எதோட எது போகும் செட் ஆகும் அப்படின்றத நீங்க எங்களுக்கு சொல்லலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ,
0: உங்க பேர்மா? இணைத்துட்டாங்க. தமிழையும் மொழியும் சேர்த்து தமிழ் மொழி, மீனையும் விண்ணையும் சேர்த்து விண்மீன், எழுது கோளை சேர்த்து எழுதுகோள். சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நூல், மணி, தமிழ், நீதி, வெளி. ஓகேங்களா, நூல், மணி, தமிழ், நீதி, வெளி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஹேமா மேடம் சொல்லுங்க. சொல்லுங்க,
2: நூல், மணி,
0: தமிழ், நீதி, வெளி. நீங்க உங்களுக்கு எப்படி வருதோ ஒன்னு ரெண்டு சொன்னாலும் ஓகே தான்.
2: தமிழ் நூல்.
0: தமிழ் நூல், ஆ சூப்பர்.
2: மணல் வெளி.
0: மணல் வெளி, மணல் நான் இங்க சொல்லல. சரி
2: ஓகே, மண்வெளி. மண்வெளி சொல்லலாம்.
0: மண்ணும் இல்ல, நான் அந்த அந்த எழுத்து இங்க சொல்லல, அந்த சொல் சொல்லல. சரி, இன்னொருத்தங்க ட்ரை பண்றாங்களா பாக்கலாம். ஓகேங்களா,
2: சரி மேடம்.
0: ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா, நூல், மணி, தமிழ், நீதி, வெளி, அவ்வளவுதான் நான் சொன்னேன். இதுல வந்து தமிழையும் நூலையும் சேர்த்துட்டாங்க, தமிழ் நூல்னு சொல்லிருக்காங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கங்க.
0: உங்க பெயர் சார்?

0: திருநந்தியூர் கணபதிங்க.
1: சார் நான் இப்போ வந்து இரண்டு சொல்ல சேர்த்து ஒரு புதிய சொல் உருவாக்கணுன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அதுல வந்து நூல், மணி, தமிழ், நீதி, வெளி இதெல்லாம் சொற்கள். இதுல நீங்க ஏதாவது ரெண்டு சொல்ல சேர்த்து ஒரு சொல் உருவாக்குங்க.
0: மன்றம்னே
1: நான் சொல்லல, நான் சொல்லிருக்கிறதுக்குள்ளே உருவாக்கணும். நூல், மணி, அதான் நீதிபதி. பதி நான் சொல்லல, நீதி மட்டும் தான் நான் சொல்லிருக்கேன். நூல், மணி, தமிழ், நீதி, வெளி. சொல்லுங்க. நீதி. சரி, யாராவது ட்ரை பண்றாங்களா பாக்கலாம். ஓகேங்களா? அதாவது அந்த நீதிங்கிறது வந்து ஒரு சொல் தானே ஆகுது, அதோட வேற ஒரு சொல்லையும் சேர்க்கணும். அது அப்பதான் நம்ம புதுசா உருவாக்குறோன்ற மாதிரி ஆகும். விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
2: நீதி நூல்.
1: நீதி நூல். ஓகே. சரி, உங்க பெயர்?
2: பாலாஜி, அம்பத்தூர்.
1: அம்பத்தூர்ல இருந்து. ஓகேங்க சார், நன்றி, வாழ்த்துக்கள். ஸோ அவங்க வந்து தமிழ் நூல் சொன்னாங்க, இவங்க நீதி நூல் சொல்றாங்க, இப்படியும் உருவாக்கலாம் தான். விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: ஆ பாபு சார், சொல்லுங்க சார்.
3: மேடம், நீதி நூல் மேடம்.
1: நீதி நூல் வேற ஏதாவது ட்ரை பண்றீங்களா சார்? அதுவும் சொல்லிட்டாங்க.
3: நீதி நூல் சொல்லிட்டாங்களா?
1: இன்னும் வந்து மணி, தமிழ், வெளி இருக்கு.
3: ஆ தமிழ் மணி.
1: தமிழ் மணி. சூப்பர். ஓகே, வாழ்த்துக்கள். இன்னும் ஒன்று என்ன அப்படின்றது நம்மளே சொல்லிடலாம். நீதி அதாவது நூல் வெளி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பெல்லாம் வந்து புக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா பாடப்புத்தகத்தில் நூல் வெளி அப்படின்ற தலைப்பில் தான் கொடுப்பாங்க. ஆசிரியர் பற்றின டீட்டெயில்ஸு, அவங்கள பற்றின தகவல்கள், அப்புறம் வந்து அந்த நூலை பற்றின தகவல்கள்லாம் இருக்கிறதுக்கு நூல் வெளின்னு சொல்லுவாங்க. இப்படியும் ஒரு வேர்ட் ஃபார்ம் பண்ணலாம், ஒரு புதிய சொல்லி உருவாக்கலாம். நேரம் 10:26, 40 நொடி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எல்லாரும் புதுசு புதுசாக வேர்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி போடுறது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாரோட ஆன்சரையும் அவங்க பதிவிடுறதும், அவங்க அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி அதை ஒரு வேலையை செய்யறாங்க பார்த்தீங்களா, எடுத்து அதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாகவும் இருக்கு, அவங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட்டு அடடா என்ன அப்படின்னு சொல்லி உள்ளம் குளிர்ந்து போகுது. சரி, நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நம்ம கேட்க போறோம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் எந்த படத்துலேருந்து? மகாநதி என்ற படத்துலேருந்து தான் பாடல் கேட்க போறோம். கமல்ஹாசன், சண்முக சுந்தரி அப்படின்றவங்க பாடியிருக்காங்க. உடன் வாலி எழுதிய பாடல் இளையராஜாவோட இசையில ஒலிக்கிறது நமக்காக.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்னிடம் முழுமையான கொண்டாட்டத்தோடு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மளுடைய கேள்விக்கான பதில்களை நம்மளோட பேஸ்புக்ல கூட நேயர்கள்லாம் போஸ்ட் பண்ணிருக்காங்க. கமலா வரதன் அவங்க வந்து நம்மளுடைய மாவட்ட கேட்டிருந்தோம் பார்த்தீங்களாக்கா, பஞ்சாயத்து, அதை வந்து அவங்க பதிவிட்டிருக்காங்க. 37 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் மேட்டுப்பட்டி அப்படி கண்ணன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என் கேள்விக்கு என்ன நிகழ்ச்சி வந்து அருமையாக சென்று கொண்டிருக்கிறது, அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 38 மாவட்டம், இதில் வந்து பஞ்சாயத்துன்னு பார்க்கும்பொழுது 37, ஏன்னா சென்னை நம்ம விட்டுருணும் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவங்களுமே, பாபு முள்ளக்காடும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வித்யா ரவிசங்கர் அவங்களும் வந்து தமிழ் மொழி அப்படின்றத சேர்த்து அந்த சேர்த்து சொல்ல சொல்லணும் இல்லைங்களா, ரெண்டு வேர்ட்ஸை சேர்த்து ஒரு புது சொல் உருவாக்கணும், அதுக்கான பதிலாக சொல்லியிருக்காங்க. பெரும்பாக்கத்துலேருந்து கீழ்குடி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் அங்கேருந்து வணக்கம் சொல்லி எழுது தமிழ் எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுது ஆக்சுவலாக வந்து எழுதுகோல் அந்த மாதிரி முயற்சி செஞ்சுருக்கலாம். மதுரை ஷோ சண்முக சுந்தரம் அவருமே 37 பதிவிட்டிருக்காங்க. அப்புறம் வந்து தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்மின் கமலாவர்தனும் சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயணம் சரியாக ஒரு பதிலை பதிவிட்டிருக்காங்க. வீரராகவன் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மண்வெளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நீதி நூல், தமிழ் மண், மனு நீதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனுன்ற வார்த்தை நான் கொடுக்கல அந்த சொல், தமிழ் மணி, அப்புறம் வந்து நூல்வெளி இதெல்லாம் பதிவிட்டிருக்காங்க. எல்லாருக்குமே இந்த வாழ்த்துக்கள் நன்றியும் சொல்லிக்கிறோம். நடராஜன் சுப்பையாவும் முயற்சி செஞ்சுருக்காங்க. தமிழ் மணி, தமிழ்வெளி, நூல்வெளி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கமலாவர்தன் அவங்களுமே வந்து நல்ல முயற்சி செஞ்சுருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவருடைய ஆன்சருக்கும் நன்றி. சுளை ரீஜா மனோகர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழ்த்தும் நெஞ்சமாக வந்து நிகழ்ச்சியை வாழ்த்திருக்காங்க. மீரா வெங்கட்ராமனும் வந்து தமிழ்மணி நீதி நூல் அப்படின்றத பதிவிட்டிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் அவங்களும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நூல்வெளி அண்ட் தமிழ்மணியை பதிவிட்டிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், சுளை ரீஜா மனோகர் இவங்கெல்லாம் கொடுத்த பதில்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம். நம்ம என்ன கேள்வி சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தனது கையப்பம் என்னும் கவிதை நூல் தொகுப்பு மற்றும் புரட்சிக்காரன் என்ற மொழிபெயர்ப்பு நூல், இந்த இரண்டு நூல்களுக்கும் இந்த இரண்டு படைப்புகளுக்கும் சேர்த்து அவர் வந்து 2 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. அவர் யாரு அப்படின்றது தான் நீங்க சொல்லணும். தனது கையப்பம் என்ற கவிதை நூல் தொகுப்பு மற்றும் புரட்சிக்காரன் என்ற மொழிபெயர்ப்பு நூல், அது இரண்டுக்கும் வந்து அவர் வந்து சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு. இந்த ரெண்டுக்குமே தனித்தனியாக வாங்கியிருக்காங்க. அவருடைய பெயர் என்னன்னு தான் கேட்குறேன். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்
2: சொல்லிட்டாங்க, அதெல்லாம்
1: அப்படியே போயிடுச்சு. சரி சொல்லுங்க.

0: நீங்க?
1: அது 38 பஞ்சாயத்து 37 தான் அதுல.
0: ஓகே சரி, இதான் நீங்க முயற்சி செஞ்சு வந்தீங்க இல்லீங்களா? சரி ஓகே ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா மேடம்.
0: ஆ சொல்லுங்க.
2: சொல்லிட்டாங்களா மேடம் அந்த பதில்?
0: இல்ல இல்ல சொல்லல.
2: அது புவியரசு அவர்கள் சமீபத்துல மறைந்தாங்க.
0: கண்டிப்பா.
2: அவங்க இயற்பெயர் வந்து ஜெகநாதன்.
0: ஜெகநாதன், ஆமா. நம்ம அடுத்த கேள்விக்கான பதிலே சொல்லிட்டீங்க நீங்க. சரி வாழ்த்து கவிஞர் புவியரசு அவரை தான் நம்ம கேட்டிருந்தோம். வாழ்த்துக்கள், நன்றி.
2: நன்றிங்க மேடம், நன்றி.
0: ஸோ அவருடைய கையொப்பம் என்ற கவிதை நூல் தொகுப்புக்கும் புரட்சிக்காரன் என்ற மொழிபெயர்ப்பு நூல் தொகுப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு முறை, இந்த இரண்டு படைப்புகளுக்குமே இரண்டு முறை அவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கவிஞர் புவியரசு அவர்கள் தான். அவங்க சொன்ன மாதிரியே அவருடைய இயற்பெயர் ஜெகநாதன், அதுவும் நம்மளுடைய ஒரு கேள்வியாக வச்சிருந்தோம், அதுக்கான பதிலும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. கலை இலக்கியம் இலக்கியம் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய அந்த செயல்பாடுகளுடைய ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தவர் தான் புவியரசு அவர்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்காங்க. வானம்பாடி என்ற இயக்கம் துவங்கப்பட்டது, அதில் இவருடைய பங்கு ரொம்பவே முக்கியமானதாக வந்து கருதப்படுகிறது. ஓவியம் கூட நல்லா வரைவாராம் இவர். இவருடைய ஓவியம் வரைதலிலும் அதிக நாட்டம் கொண்டவராக இவர் இருந்திருக்காரு. நவீன நாடகங்களோட முன்னோடியாக திகழ்ந்தவர் இவர் அப்படின்றது ஒரு சிறப்பு பெருமை. ஓஷோவுடைய 50க்கும் மேற்பட்ட புத்தகங்கள், கலீல் ஜிப்ரான், ரவீந்திரநாத் தாகூர், அப்புறம் வந்து ஷேக்ஸ்பியர் உள்ளிட்டோரோட நூல்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு. 7 நாடகங்களை உள்ளடக்கிய சக்தி அப்படின்ற ஒரு நாடக தொகுப்பையும் வெளியிட்டிருக்காரு. சிறந்த நாடகத்துக்காக 17 முறை இவர் வந்து நாடக ரத்னம் என்ற விருது பெற்றவராகவும் இவர் இருக்காரு. இத்தகைய பெருமைகளை பெற்றவர் தான் கவிஞர் புவியரசு அவர்கள். கேட்ட கேள்விக்கும் இங்கே நிறைய பேர் பதிலும் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்க பெரியசாமி காஞ்சிபுரத்துலேருந்து அவரும் வந்து கவிஞர் புவியரசு அவர்கள்னு சொல்லியிருக்காங்க. சுளி ரீஜா மனோகர் அவருமே வந்து பதிவிட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் கவிஞர் புவியரசுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எல்லோருடைய அந்த பதிவுகளுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம்.

நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் சின்ன கண்ணம்மா என்ற படத்திலிருந்து தான் ஒலிக்கிறதுக்காக இருக்கு. மனோ பாடி உள்ள பாடல், பஞ்சு அருணாச்சலம் எழுதியது. பாடலுக்கு இசை இளையராஜா.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணைய.

0: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அப்படியே ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு கேள்வி, அதற்கான பதில்கள்னு. இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, உதடு ஒட்டாமல் உச்சரிக்கக்கூடிய சொற்றொடர் இல்லை சொல், இதை குறிக்கக்கூடிய ஒரு இலக்கண பெயர் இருக்கு தமிழில், அது என்னன்னு நீங்க சொல்லலாம். இப்போ வந்து கொஞ்சம் டைமும் கொடுத்து நீங்களும் பார்த்துட்டு வர்றதுக்கான ஒரு டைமை நம்ம கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நம்ம கேட்டலாம். அந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய பாடல் ரிக்ஷா மாமா என்ற படத்திலிருந்து பாடல் ஒலிக்கப் போகிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம், பிபி பிரசன்னா இவங்களாம் பாடியிருக்கக்கூடிய பாடல். வாலி எழுதியிருந்த பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா.
1: ஜிம்முக்கு சிக்கா, ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கா, ஏய் ஜிம்முக்கு சிக்கா, ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கா, ஜிம்முக்கு சிக்கா,
2: ஜிம்முக்கு சிக்கா,
1: ஜிம்முக்கு சிக்கா,
2: ஜிம்முக்கு சிக்கா,
1: ஜிம்முக்கு சிக்கா, ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கா,
2: ஜிம்முக்கு சிக்கா, ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கா,
1: ஜிம்முக்கு சிக்கா, ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கா,
2: ஜிம்முக்கு சிக்கா, ஜிக்கு ஜிம்

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம் சார். நான் சொன்ன அந்த கேள்வி கவனிச்சிங்களா? முதல்ல சொன்ன பாட்டுக்கு முன்னாடி.
1: ஆமா மேடம், உதடுகள்
0: ஆமா அந்த மாதிரி சொற்றடல ஒரு ஒரு நேம் கொண்டு சொல்வாங்க தமிழ் இலக்கிய இலக்கணத்துல, அது என்ன பெயர்னு கேட்டிருந்தேன்.
1: நாயகன்.
0: இல்ல இல்ல, உதர விட்டாத ஒரு சொல்ல நீங்க சொல்றீங்களா? நான் வந்து அந்த இலக்கணத்துக்கு பேர்
1: கேக்குறேன்.
0: சரி, நாயகன்றது நீங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நீங்க சொல்றீங்க, நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ வணக்கம், நான் திருவான்வேல் மீரா.
0: மீராமா சொல்லுங்க.
2: நீரோட்டம் அப்படிங்கிற ஒரு குறளும் இதழகம்.
0: இதழ் அகல் இல்லைங்களா? சூப்பரா சொன்னீங்க. நீரோட்டகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இதழ் அகல். இதழை வந்து அகலமா வச்சு பேசுற மாதிரி இருக்கு. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நன்றி, சரியா சொன்னீங்க. நம்ம கேட்ட அந்த கேள்விக்கான பதில் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதழ் அகல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இலக்கணம் தான் வந்து உதறு ஒட்டாமல் சொல்லக்கூடிய சொற்கள், இல்லைனா உதறு ஒட்டாமல் சொல்லக்கூடிய தொடருக்கான ஒரு பெயர். நீரோட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தந்தை, தாய், அண்ணன், அண்ணி இதெல்லாம் சொல்லுவாங்களா? இந்த மாதிரியான சொற்களை வந்து அந்த மாதிரி இதழகளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு இலக்கணத்துக்காக ஒரு குறள்கள்லாம் கூட இருக்கு. சில திருக்குறள்கள்லாம் வந்து உதடை ஒட்டாமல் சொல்லக்கூடிய வகையிலும் இருக்கு. எய்தற்கரியது ஏந்த கால், அந்நிலையே செய்தற்கரிய செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நமக்கு உதடை ஒட்டாது. நம்மளுடைய நிறைய நேயர்கள்லாம் வந்து பதிவிட்டு இருக்காங்க. புவியரசு நம்மளோட முதல் கேள்வி இருக்கலாம், கவிஞர் புவியரசுன்ற அந்த பதில விக்னேஷ், விக்கி, சத்யநாராயணன், எஸ் அதுக்கப்புறம் பத்மா சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் பதிவிட்டு இருக்காங்க. ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு போஸ்ட் போட்டு நம்மளுக்கு நம்மளை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புவியில் பெருமை மிகு விருது பெற்ற புவியரசு எனும் சாகித்ய அகாடமி வாங்கிய புலவர் புதினங்களை விவரமாக வந்து நேயர்களுக்கு புரிய வைத்த பண்பலைக்கும் அதனால் அந்த எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதனை அனைவருக்கும் அறிய பகிர்ந்த தொகுப்பாளனுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் வீரராகவன் பகிர்ந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நம்ம நன்றி சொல்லிக்கலாம் அவங்களுக்கு. சூளை ரீஜா மனோகர் சின்னக்கண்ணம்மா படத்துலேருந்து வந்த பாடல் வந்து காற்றில் தவழ்ந்து வந்த அந்த பாடல் ரொம்ப ஒரு பாச மகளை வந்து பார்த்து பாடும் பாடல் இல்லையா, அது வந்து அவங்களுடைய செவி விட்டு அகலவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய தினத்தில் வந்து நம்ம என் கேள்விக்கு என்ன நிகழ்ச்சி அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் தந்தை தன்னுடைய குழந்தைங்களை பார்த்து புகழ்ந்து பாடுறது, அறிவுரையாக பாடுறது அப்படிப்பட்ட பாடல் தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். மேலப்பேடு தாயலன் அவரும் சரியா சொல்லியிருக்காங்க. புரசேவாக்கம் சவுந்தரராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், நாராயணன், கோவிந்தராஜன் நீரோட்டகம் அப்படின்றத வந்து உதடு ஒட்டாமல் பேசக்கூடிய அந்த ஒரு இலக்கணத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள், நன்றி, ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. அருமையான பாடல்கள்னு சொல்லிட்டு மேலப்பேடு தாயலன் வாழ்த்திருக்காங்க. எஸ் முத்துக்குமரன் வில்லிவாக்கத்துலேருந்து அவங்களும் வந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சிகள் எல்லாமே சிறப்பாக அமையணும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய திரைப்பட பாடல்கள் அதாவது என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றும் திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் தந்தைக்கு தன் குழந்தை கொஞ்சி மகிழும் பாடலாக தந்தையுடைய அன்பை விளக்கக்கூடிய பாடல்கள் இல்லையா, தந்தை அன்பு அப்படின்னு நம்ம தலைப்பு வச்சிருக்கோம். சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூளை ரீஜா மனோகர். பட்டாளம் அப்துல் ஜலீல் அவருமே அதான் சொல்லியிருக்காங்க. இன்னும் இதழ் அகல் அப்படின்னே சொல்லலாம். வீரராகவன் இரு உதடுகள் அதில் இணையாத சொற்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லதை நாடு கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடு அதனை நாடு, ஆனால் கேட்கும் அப்படின்னும் போது உம் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் ஒட்டிடுது. நாடு அதனை நாடு அது கரெக்டாக இருக்குது. நாக்கு, சுவை, அதுக்கப்புறமா வந்து தேவை இதெல்லாம் வந்து அவங்க பதிவிட்டிருக்காங்க. வானொலி வந்த வளமை ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரன் பதிவிட்டிருக்காங்க. டி ராமச்சந்திரன் அவருமே நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. இதழ் ஒவ்வா சொல் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவருடைய கருத்தை பதிவிட்டிருக்காரு.

ஜூலி ரீஜா மனோகர் வந்து இதழகர் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவருமே அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் இங்கே லைவ்லேயே வந்து நம்மளுக்கு சொன்னாங்க. எல்லோருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி. பாடல்களும் அருமையாக இருந்தது சொல்லி நடராஜன் சுப்பையா வாழ்த்திருக்காங்க. புத்தகரம் அப்படின்ற இடத்துலேருந்து இப்போ நிகழ்ச்சியில் நிறைவாக நம்ம ஒரு பாடல் கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் எந்த படத்துலேருந்து ஒலிக்கிறதுக்காக இருக்குது? தங்கமீன்கள் என்ற படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடியிருக்கக்கூடிய பாடல்லாம் கேட்க போகிறோம். நான் முத்துக்குமார் எழுதிய பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

0: நல்ல நல்ல கேள்விகள், அதுக்கு அட்டகாசமா நேர்கள் கொடுத்த பதில்கள், அருமையான பாடல்கள். இப்படி போச்சு நம்மளுடைய நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: என் கேள்விக்கு என்ன பதில்
0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபர் திரு சுபியாந்தோவுடன் அங்குள்ள பழமையான மும்மூர்த்திகள் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். இந்தியாவின் பொம்மைகள்

ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக கள பயிற்சியாளர்களுக்கு நடைபெறும் பயிற்சி வகுப்பை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகத்துருவம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆட்சியர் திருமதி பத்மஜா பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். தமிழக கர்நாடக எல்லைப்பகுதியான ஓசூர் ஜூஜுவாடி வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கேரளத்தின் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,06,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் ஆணி பிரமோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5,516 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று நீர்வரத்து வினாடிக்கு 500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா சேஹே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இதயத்தின் அடி ஆழத்தில் புதைந்திருக்கும் நினைவுகளை ஒரு நொடியில் மீட்டெடுத்து மாய வித்தையாக நம்மளை மகிழ்விக்கும் அந்த ஒரு விஷயம் எதுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பாடல்களுக்கு. அவ்வாறே நினைவுகளை மீட்டெடுத்து நம்மளை மகிழ்விக்கும் ஒரு நிகழ்ச்சியில தான் நம்ம இணைந்திருக்கிறோம். நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: என்றும் இனியவை.

நிகழ்ச்சியுடைய தோக்கமாக ஒழிக்கக்கூடிய பாடல் அகல் விளக்கு என்ற படத்திலிருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு. கேஜி யூஸ்தாஸ், எஸ்பி ஷைலஜா பாடியிருக்கக்கூடிய பாடல், கங்கை அமரன் எழுதியது. பாடலுக்கு இசை இளையராஜா.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவேக் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

0: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சா சத்தம் அடி.
1: நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி

0: பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

அமைதி அப்படின்றதுடைய ஒரு தன்மையை, ஒரு உணர்வை நமக்கு தந்த அந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் ஒலித்தது. கண்ணதாசன் எழுதியிருந்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் நாம் கேட்டோம். ஆண்டவன் கட்டளை என்ற படத்திலிருந்து. நேரம் 11:16:05. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். என்றும் இனியவை நிகழ்ச்சி வாயிலாக புதிய பறவை என்ற படத்திலிருந்து அடுத்து நம்ம பாடல் கேட்க போறோம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் பி சுசீலா குரல்ல ஒலிக்கப் போகிறது. கண்ணதாசன் எழுதியிருந்த பாடல், பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடல்.

ஆண்டாண்டு காலமாக என்னென்னவோ எடுத்து சொல்ல வேண்டும் என்று நாம் நினைப்போம். அவை எல்லாவற்றுமே பாடல் சில நொடிகளில் சொல்லிவிடுகிறது. அப்படிப்பட்ட பாடல்களோட இசை சங்கமம் தான் நம்மளுடைய என்றும் இணையவே நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நாமுமே கூட மனங்களில் என்னென்னும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் 11:22. என்றும் இனிமே நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் 1000 ரூபாய் என்ற படத்திலிருந்து தான் நம்ம கேட்க போறோம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா குரல்கள்ல ஒலிக்கப் போகிறது. கண்ணதாசன் எழுதியிருந்த பாடல், பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

வேட்டைக்காரன் என்ற படத்திலிருந்த பாடல் ஒலிக்க கேட்டோம். நாம் கேட்ட அந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் ஒலித்தது. கண்ணதாசன் எழுதியிருந்த பாடல், பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

0: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: நேரம் 11:30. 20 நொடி என்றும் நினைவு நிகழ்ச்சி.

அடுத்து நம்ம கேட்கலாம் பூம்புகார் என்ற படத்திலிருந்து பாடல் ஒன்றை. டி எம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி குரலில் ஒழிக்கக்கூடிய பாடல் ஆர் சுதர்சனம் இசையில் ஒழிக்கப் போகிறது. பாடலை எழுதியுள்ள ராதா மாணிக்கம்.

சொற்களின் வீரியம் இசையோடும் பாடகர்களின் சாரீரத்தோடும் இணைய பாடல் இனிதே பிறந்தது இல்லையா? அந்த பாடல் நம் இதயம் தொட்டது. விபத் பாதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் என்றும் இணைவி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தரும் அடுத்த பாடல் பச்சை விளக்கு என்ற படத்திலிருந்து ஒலிப்பதற்காக இருக்கு. டி எம் சௌந்தரராஜன் குரல்ல ஒலிக்க போகிறது. கண்ணதாசன் எழுதியிருந்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் நமக்காக ஒலிக்கிறது.

0: விபத் பாரதி தமிழகம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் பத்மா சவுந்தரராஜன் பாடல்கள் அனைத்தும் அருமை சொல்லியிருக்காங்க. ரவி அம்பத்தூர் அவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் அவருமே அப்படிதான். சாந்தி ரமேஷ் அவங்களுமே என்றும் இனிமே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. முதல் பாடலை இனிமேன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ அந்த பாடல் வந்து இனிமை அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காரு முரளிதரன் விழுப்புரம்லேருந்து. விபத் பாரதிக்கும் நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து என்றும் இனிமே நிகழ்ச்சியில் இடம்பெறும் ஏதோ நினைவுகள் பாடல் அருமை அள்ளி நகரம் அங்கேருந்து எஸ் மகாதேவன் பதிவிட்டிருக்காங்க. கலில் அகமது அவங்க வந்து நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருக்குது, நல்ல சிறப்பான பாடல்கள்லாம் வந்துட்டு இருக்கு, தேர்வு செஞ்சு வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. அந்த பாட்டு கேட்ட அந்த காலத்துக்கே நம்ம போயிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வை தான் வந்து தந்துட்டு இருக்காங்க இந்த என்றும் இனிமே நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. முதல் பாடலை வந்து சிக்ஸர் அடித்த ஒரு அனுபவமும் அவங்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம யாரெல்லாம் என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்கலாம். அதற்கு முன்
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: இளங்கோ காஞ்சிபுரம் அங்கிருந்து இன்றும் இனிவையில் பாடல்கள் அமைதியான நதியிலே சூப்பராக அமைந்தது அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. முரளிதரன் விழுப்புரமும் அந்த பாடலை வாழ்த்திருக்காரு. சரவணர் ராமலிங்கம் அவருமே வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து கண்டாச்சி மங்கலம் அங்கிருந்து ஒரு கிராமத்திலேருந்து சரவணன் அமுதா கார்த்திகே கார்த்திகா

ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் இவங்க எல்லாரோட சேர்ந்து என்றும் இனிமே நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. என்றும் இனிமே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரோட சேர்ந்து வாழ்த்தும் நெஞ்சமா சூளை ரீஜா மனோகர். கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார், அமைதியான நதியிலே ஓடும் அதுதான் வந்து என்றும் நினைவில் வரணும். அந்த முதல் பாடல் வந்து ரெட்ரோ நேரம், அது வந்து மெட்ரோ நேரம் போட்டிருக்காரு, அதில் வரணும் அப்படின்ற மாதிரி அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி செந்தில் குமரன், அவர் வந்து சுண்ணாமுகுளத்துலேருந்து அழகான பாடல், பழைய பாடல்கள் ஆரம்பித்தது, என்றும் இனிவே நிகழ்ச்சி தொடரட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. இனிமே அருமையினை கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலேருந்து புதன்கிழமை காலை வணக்கம் சொல்லிட்டு, என்றும் இனிவே நிகழ்ச்சி அமைதியான நதியின பாடல் எத்தனை முறை கேட்டாலும் இனிமை அப்படி சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்த பாடலும் இனிமைன்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. நடராஜன் சுப்பையா, என்றும் இனிவே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்மலை, என்றும் இனிவே இணைந்திருக்கிறார். சூளை ரீஜா மனோகர் அவங்களுமே அமைதியான நதியிலே, அப்புறம் வந்து சிட்டுக்குருவி அந்த பாடல்லாம் வந்து அவரை பறக்க வைத்த ஒரு நினைவலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடல்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. என்றும் இனிவை பண்பலை ஏற்றம் காண தருபவை, எழில் தரும் பாடல்களின் கலவை அது அப்படின்னு சொல்லியிருக்காரு வீரராகவன். எவரும் கவரும் தேன் சுவை, ஏதோ நினைவுகள் வருபவை, எழில் மிகு அமைதியான நதியை நதியாக மிதப்பவை, ஏற்கும் சிட்டுக்குருவி கீதம் வந்தவை, எவரும் மறக்க முடியாத பாடல் அதை மனதில் மகிழ்ச்சி தொகுப்பு வழங்கியது, அதனால வந்தவை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வாழ்த்திருக்காங்க. வீரராகவன் மாதவரத்துலேருந்து அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். ராஜேஷ் கண்ணா அவரும் ஒரு வணக்கம் போட்டிருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம வணக்கம் சொல்லிக்கிறோம். லோகநாதன் பிரேமா, அவங்க வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. தேன் சொட்டும் இனிய பாடல்கள்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா, அது மாதிரி சிட்டுக்குருவி மெது மெதுவாக பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்டுக்குருவி பாடலும் மெதுவாக மெதுவான்னு வந்த பாடலும் நல்லது அப்படின்னு நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டுட்டுருக்கோம்னு பதிவிட்டிருக்காங்க. எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடல்கள் என்றும் இனிவே நிகழ்ச்சியில் ஒழித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. காட்டுப்பாக்கத்துலேருந்து ஆண்டனி ராஜ், என்றும் இனியவை நேர்த்தியுடன் தேர்ந்தெடுத்து இசையுடன் தொடுத்து இசை இன்னிசையுடன் கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு இசையோடு தொடுத்து அதை வந்து இன்னிசையோடு கொடுத்து இனிமையாக கடந்தது 40 நிமிடங்கள் என்றும் ரசனையுடன் அப்படின்னு சொல்லி வழங்கவருக்கும் அதை வந்து யாரெல்லாம் வந்து அதற்காக உழைச்சிருக்காங்க அவங்களுக்கும் எல்லாருக்குமே பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம், ஒளிமயமான எதிர்காலம் அந்த பாடல் வந்து சூப்பர் நன்றின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னையிலேருந்து கலில் அம்மது அவங்களும் வாழ்த்திருக்காங்க. அப்புறம் சேவாக்கம் சௌந்தரராஜன், அவருமே கூட பார்த்தீங்கன்னாக்கா பச்சை விளக்கு படத்துலேருந்து வந்த பாடல் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல ஒரு பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. மணிகண்டன் அவரும் பச்சை விளக்கு சாங் சூப்பர்னு போட்டிருக்காங்க. நேரம் 11:44 20 நொடி. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிறது படகோட்டி என்ற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடியுள்ள பாடலை. வாலி எழுதியிருந்த பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
1: அப்படியா? ஏன்?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பாரதி தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ண, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மட்டும்தான் செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேப்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

அந்த பாடலை நம் வாழ்வில் நாம் எப்பப்பெல்லாம் கேட்டோம், அந்த பாடல் நம் வாழ்வில் எப்பொழுதெல்லாம் வந்து போனது, அந்த காலகட்டத்திற்கே நாம் சென்ற அந்த உணர்வால் அப்படி ஒரு உணர்வு, அந்த உணர்வை முழுமையாக தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்றும் இணைவை நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம் விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பாட்டெல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற வேளையில அடுத்த பாடல் எந்த படத்திலிருந்து, சர்வர் சுந்தரம் என்ற படத்திலிருந்து தான் கேட்க போறோம். நம்ம கேட்கக்கூடிய அந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் இல்ல ஈஸ்வரி குரல்கள்ல ஒலிக்க போகிறது. வாலி எழுதியிருந்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் இது ஒலிக்கிறது.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் முரளிதரன் விழுப்புரம் வா தொட்டால் பூ மலரம் பியூட்டிஃபுல் சாங் தேங்க்ஸ் அலாட்னு போட்டிருக்காரு. தொட்டால் தொடர்பு கிடைக்கும், தொடாமல் பாடல் கேட்கலாம் விவித் பாரதியில் அப்படின்னு சொல்லி கேட்டால் மனம் சிறக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏ ஹரிஹரன். சூளரீஜா மனோகர் அவருமே வந்து நிசப்தமான இந்த மத்திய வேளையில் அமைதியாக கடற்கரை ஓரத்திற்கு சென்றோம் அப்படின்னாக்கா அங்கே வந்து படகோட்டி பாடலை தொட்டால் பூ மலரும் பாடல் மூலம் எங்களை வந்து மெய்மறக்க செய்தாங்க. அந்த ஒரு இடத்துக்கே போன உணர்வே அவர் கிடைச்சிருக்கும் போல இருக்கு. விவித் பாரதி வானொலி குழுவினருக்கும் மற்றும் வழங்கின நமக்குமே வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. வாழ்த்தும் நெஞ்சமா சூளரீஜா மனோகர். மேலப்பண்டி தயாரன் அருமையான பாடல்கள்னு சொல்லியிருக்காங்க. சூளரீஜா மனோகரும் அவளுக்கு என்ன பாடலை ரொம்ப நல்ல பாடல் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. அந்த நடனமே கண் முன்னாடி நிழலாடியதுன்னு சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்பம் அவருமே வந்து இந்த பாடலை வந்து அமேசிங் சாங் சொல்லியிருக்காங்க.

பூத்தால் பூ மலரும் பாடல் கேட்டால் எங்கள் உள்ளம் குளிரும் என்றும் இணைவை நிகழ்ச்சியில மனதை வருடும் பாடல்கள்லாம் வந்து வந்துட்டு இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப இதயம் மலர செய்கிறது அப்படின்னு சொல்லி லோகநாதன் பிரேமா சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது அவருமே கூட பாத்தீங்கன்னாக்கா வாழ்த்துறாரு நம்மளுடைய நிகழ்ச்சியை. எம்ஜி செல்வகுமார் அவருமே வந்து அவளுக்கு என்ன அழகிய முகம் இந்த பாடல வந்து நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்கள் டான்ஸ் ஆடுவது அவர் கண் முன்னாடி நிறுத்தியது போன்ற ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி பாராட்டிருக்காங்க. எல்லாருடைய அந்த வாழ்த்துக்களுக்கும் பாராட்டுகளுக்கும் நன்றி. நிகழ்ச்சிக்கு நிறைவா நம்ம ஒரு பாடல் கேட்க போறோம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் பி சுசிலா குரல்ல ஒலிக்க போகிறது. வாலி எழுதியிருந்த பாடல் வேதா இசையில அம்மா எங்கே என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: அமைதியான இதமான பாடல்களின் இசைச்சரமாக இதுவரை ஒலித்தது.
1: என்றும் இனியவை.

ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெரி குட் ஆஃப்டர்நூன், வெரி குட் ஆஃப்டர்நூன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:01 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம்.

உங்க கூட இணைய போறது நான் உங்க மகி விஜயகுமார். லைஃப்பில் சின்ன சின்ன மெமரிஸ் தான் ஒரு பெரிய பெரிய ஹாப்பினஸை நம்மளுக்கு கொடுக்கும் இல்லையா. சின்ன விஷயந்தான் பெரிய மாற்றத்தை உருவாக்குதுன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் சின்ன சின்ன சந்தோஷங்கள் நமக்கு வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு நிறைய பெரிய பெரிய ஹாப்பினஸை கொடுக்கும். ஒன்றும் இல்லைங்க, குட்டி பசங்க கூட விளையாடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பலூன் ஊதி என்ஜாய் பண்ணுங்க, மழையில் நனைஞ்சு விளையாடுங்க, தண்ணியை ஊற்றி விளையாடுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தானே, சின்ன வயசில் நம்ம பண்ணியிருப்போம். இப்போ ஐயோ நம்ம பெரியவங்களாகிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் இருக்குது, இதில் நம்ம பண்ணால் என்ன சொல்லுங்கள், யார் என்ன நினச்சா இருக்குது, நம்ம சந்தோஷமாக இருக்கோம்ல. நிறைய பேர் இதெல்லாம் யோசித்து அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க, ஸ்ட்ரிக்டாகவே இருப்பாங்க ஒரு ஏஜுக்கு அப்புறம். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு குழந்தைத்தன்மை இருக்க தான் செய்யும். அந்த குழந்தைத்தன்மையோடு நம்ம விளையாடி தான் பார்க்கலாமே, சந்தோஷமாக இருந்து தான் பாருங்களேன். ஓகே மக்களே, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக உங்களுக்காக, மூன்றாம் பிறை படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு அணிஞ்சிருங்க.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: Web 102.3

0: ரசமல்லி.
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है. देश

0: ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: தூரல் நின்று போச்சு படத்துல இருந்து பாடலை கேட்டு முடிச்சிங்க. ஃபைனலா டைம் பாத்தீங்கன்னா 12:11 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல ரெட்ரோ நேரம் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ அடுத்ததாக உங்களுக்காக எந்த படத்துல இருந்து பாட்டு போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன், டக்குன்னு எடுத்தாச்சு. எஸ், தனிக்காட்டு ராஜா படத்துலேருந்து உங்களுக்காக SP பாலசுப்ரமணியம் மற்றும் S. ஜானகி குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க.

0: சிம்லா ஸ்பெஷல் படத்துலேருந்து பாடலை கேட்டு முடிச்சிங்க.
1: டியூன் பண்ணுங்க 102.3 பாஸ் அதுதான் இங்க எப்பவுமே மாஸ்.
0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:21 ஆகுதுங்க. ஸோ இப்போ அடுத்ததாக நிகழ்ச்சியில் உங்களுக்காக பயணங்கள் முடிவதில்லை படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.
2: இளைய நிலா பொழிகிறதே

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

நிறம் மாறாத பூக்கள் படத்துல இருந்து பாடலை கேட்டு முடிக்கும் போது 12:32 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழகம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம். இப்போ அடுத்ததா உங்களுக்காக நீதியின் மறுபக்கம் படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. ஸ்டேஜ்னாருங்க, இது 102.3 விவித் பாரதி தமிழகம்.

0: பாட்டுக்கு கலக்கல் 102.3.
1: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி செட்டுக்குருவி.

0: ஏ எவடி, அடியே எவடி, ஏ எவடி அது.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்ன் நகரில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பேனிஸுடன் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் அவர் இருநாட்டு வர்த்தகர்களுடனும் பேச்சு நடத்துகிறார். பின்னர் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் அவர் கலந்துரையாடுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து அவர் விவாதிக்கவுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வர்த்தகத்தை 3,300 கோடி டாலரில் இருந்து 2030 ஆண்டுக்குள் 1 லட்சம் கோடி டாலராக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு

0: வருகிறது. இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். யோகியகர்த்தாவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான இந்த கோவிலுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவுடன் திரு நரேந்திர மோடி சென்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் பழமையான கோவிலை பராமரித்து வருவதற்கு இந்தோனேஷிய மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அந்நாட்டில் உள்ள கோவில்களை இந்தியாவின் உதவியுடன் பராமரித்து வருவது இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சார உறவுகளின் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக அவர் கூறினார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கு இந்தியா அளித்து வரும் உதவிகளுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபவோ நன்றி தெரிவித்தார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கான திட்டத்தை இந்தியா செயல்படுத்தி வருகிறது. அந்நாட்டில் உள்ள 224 கோவில்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் 6 கோவில்கள் முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளன. சேதமடைந்த 200 கோவில்களை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் கோவில்களின் வடிவமைப்பை உறுதி செய்த பின் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 9வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட பிரம்பானன் கோவில் இந்தோனேஷியாவில் உள்ள இந்து கோவிலாகும். 1991 ஆண்டில் இந்த கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. பெங்களூருவில் உள்ள இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் வெளிநாடு மையம் இந்தோனேஷியாவில் அமைக்கப்பட உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் உயர்கல்வித்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் எடுத்துக்காட்டாக இது திகழும் என்று அவர் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவாவில் உள்ள சிங்கசாரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இந்த மையம் செயல்படும் என்று அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் அந்நாட்டில் உள்ள மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் கைத்தறித்துறையை மேம்படுத்தும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் மத்திய ஜவுளித்துறை தொடங்கியுள்ளது. தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த ஹேக்கத்தானில் பங்கேற்க வரும் 20ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வடிவமைப்பாளர்கள், தொழில் முனைவோர், கைத்தறித்துறை ஆர்வலர்கள் www.youthideathon.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி IIT தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஹேக்கத்தான் இறுதிப் போட்டி நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. கைத்தறித்துறையில் இளைஞர்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் நடத்தப்பட உள்ளதாக ஜவுளித்துறை ஆணையர் டாக்டர் பீனா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் இன்று தொடங்கியது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் தொடர் மழையால் ஏற்பட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் அறிவித்துள்ளார். வயநாட்டில் சாலை அமைப்பதற்கான சுரங்கப் பணிகளின்போது அகற்றப்பட்ட மண் மழை வெள்ளத்தால் அடித்து வரப்பட்டதால் இந்த மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புப் படை குழுக்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வணிக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஈரானின் போர் விமான கட்டுப்பாட்டு மையங்கள், கடலோர ரேடார் மையங்கள், ஏவுகணை தளங்கள் மற்றும் அந்நாட்டு கடற்படையின் படகுகள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. வணிக கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதலை நிறுத்துவதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளது. ஈரானின் பந்தர் அப்பாஸ், சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது.

0: இதற்கு தக்க பதிலடி அளிக்கப்படும் என்று ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இதனிடையே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயை விற்பனை செய்வதற்கு ஈரானுக்கு அளித்த உரிமம் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோவிலில் அனாசார் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா ஆகியோரின் சிலைகளுக்கு புனித அனாசர் பூஜை நடத்தப்படுகிறது. அப்போது இயற்கை மூலிகைகளை கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் சோபியான் சானபுரா பகுதியில் தீவிரவாதி ஒருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையின் போது இந்த தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த தீவிரவாதியிடமிருந்து துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைவர் திரு வி கே பிரித்தி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள யாத்ரீகர்கள் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. யாத்திரை மேற்கொள்வோர் முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும் என்றும் பதிவு செய்யப்பட்ட தேதியில் மட்டுமே யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதிவு செய்யாதவர்கள் யாத்திரை மேற்கொள்ளக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அமர்நாத் குகை கோவிலில் பதிவு செய்த யாத்ரீகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஷார்ஜாவிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சி நோக்கி சென்ற சரக்கு விமானம் விபத்துக்கு உள்ளாகியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாக பாகிஸ்தான் அரசு கூறியுள்ளது. கராச்சியிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமானம் ரேடாரிலிருந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக விமானத்தின் விமானி கராச்சி விமான நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதற்கு பின்னர் இந்த விமானம் உடனான அனைத்து தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் 5 விமானிகள் சென்றுள்ளனர். மகாராஷ்டிராவின் மழை நிலவரம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸிடம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார். மழை நிவாரணத்திற்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அப்போது அவர் உறுதியளித்தார். கடந்த சில நாட்களாக மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகள் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சேல் ஸ்பென்சர் பப்பா இணையை வென்றது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே தைவானின் யூ யுன் லீ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மொயூகா இங்கிலாந்தின் எமிலி ஸ்மித் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. காலிறுதி ஆட்டங்களில் பிரான்ஸ் மொரோக்கோவையும், ஸ்பெயின் பெல்ஜியத்தையும், நார்வே இங்கிலாந்தையும், அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் இன்று ஜப்பானின் தபாட்டாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: PM जय अब गरीबों की जय बन गई है।

ரெட்டோ நேரம் நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். ஃபைனல் சாங்காக உங்களுக்காக தென்றலே என்னை துடைப்படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைஞ்சிருங்க.

வணக்கம் வணக்கம் மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:01 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்கள் இப்போ கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். மீண்டும் உங்கள் கூட இணையிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். லாஸ்ட் ஆர் என்னோட ஃபேவரட் சாங்ஸ்லாம் போட்டேன், இந்த ஆர் வந்து உங்களோட ஃபேவரட் சாங்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ சிம்பிள், நீங்கள் ஃபோன் எடுங்க, இந்த நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்கள். 29 52 08 53 28 38 98 71 இந்த எண்களுக்கு நீங்கள் டயல் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச சாங் சொல்லுங்கள், டப்புன்னு நான் உங்களுக்காக அந்த சாங்கை ப்ளே பண்ணிடுறேன். ஓகே,

ஸோ மக்களே, நான் சொல்கிறது எப்போவுமே இது தான், உங்கள்கிட்ட வைக்கிற கோரிக்கைன்னு வச்சுக்கோங்க. புது நேயர்களுக்கு வாய்ப்பு அளிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பங்கு பெறணும், தொடர்ந்து ரேடியோ கேட்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், புது நேயர்களுக்கு கொஞ்சம் வழிவிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. லெட்ஸ் சீ, நம்ம நேயர்கள்லாம் வந்து புதுசாக அவரங்களுக்கு வழி விடுறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். எஸ் வணக்கம் பா, நிகழ்ச்சியோட முதல் பாடல் என்னோட பாடலாக உங்களுக்காக வரப்போகுது. வணக்கம் சென்னை படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வருது.

0: வணக்கம். நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாடா பின்னாலதான் ஓடுங்கடா.
2: பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. சோ நிகழ்ச்சியோட முதல் நேரா தனக்கு பிடிச்ச பாடலை சொல்றதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம். எங்களுக்கு கண்ணன்
2: சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? சூப்பர். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
3: படம் நடைய மாத்தி
2: பாட்டு தானே அது? நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்லாம் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 28 38 98 21 29 02 08 53 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க புதுசா வர நேயர்களுக்கு வழிவிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொல்லிட்டேன், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ பார்க்கலாம் நம்ம நேயர்கள்லாம் எந்த அளவுக்கு புது நேயர்களுக்கு வழி விடுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். லெட்ஸ் சீ. ஸோ அவர் சொன்ன மாதிரி அவர் கேட்ட பாடல் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு அணிஞ்சிருங்க.

0: 102.3 FM.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
2: ஒன்றே கால ஆகுதுங்க பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டே இருக்கீங்க நிகழ்ச்சியில. அடுத்ததா வணக்கம்.
3: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கட்டுக்கு கோப்புடன் நெறிப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம் கூறுகிறேன். கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
2: சொல்லுங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கிறோம். உங்களுடைய நலம் எப்படி இருக்கிறது?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
3: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
2: உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
3: மிக்க மகிழ்ச்சி. அதாவது நதிய மைதுக்காக ஜானகி பாடியிருப்பாங்க இளையராஜ இசையமைப்பில். படத்தோட பேரு மந்திர புன்னகை. பாடல் தொடங்கும் வரிகள் மந்திர புன்னகை என்றான் தொடங்கும். ஒரு மழலையை வந்து வாழ்த்தி பாடுறதா பாடல்.
2: ஓகே, உங்களுக்காக அது பாடல் வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க தொடர்பு கண்டதுக்கு. சோ கேக்குற நேயர்கள், நானும் எனக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 2952085328389871 இந்த எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக அவர் கேட்ட மந்திர புன்னகை படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் வாருங்கள்.

0: 102.3 FM.
1: இப்பதான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 1:20 ஆயிடுச்சு. பாடல் உங்கள் சாய்ஸா கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விபத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்ப அடுத்ததான் நம்ம கூட இணைய போறவங்க யாரு பாத்துடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க? தாமரத்துல இருந்து. சொல்லுங்க ஜம்ரத், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்
1: மேடம், நீங்க எப்படி
2: இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு வந்து நெற்றிக்கண்ல ராமனின் மோகனம், ஜானகி மந்திரம், அந்த பாட்டு வேணும்.
1: சூப்பருங்க, உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி, தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. நன்றி நன்றி,
2: தொடர்ந்து பால்

ஓ கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, ஸோ நம்ம நிகழ்ச்சியில் நியூ என்ட்ரி ஒருத்தவங்க வந்தாச்சு, அடுத்தடுத்த என்ட்ரிலாம் யாருன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் தொடர்ந்து டயல் பண்ணிகிட்டே இருங்க. 28 38 71 29 52 08 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இ பாடத்தை தான் அவங்க சொன்ன மாதிரி நெற்றிக்கன் படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்ப அடுத்த நேயர் யார் வந்திருக்காங்க? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க வந்து பேசுறீங்க?
1: ராயபுரத்துல இருந்து டெய்லர் கவிதா மேம்.
0: கவிதா, கவிதா சூப்பர். புது நேயரா நீங்க?
1: ஆமா, புது நேயர் மேம்.
0: ஓ சூப்பர் சூப்பர், வெல்கம் வெல்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க கவிதா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: ஜானி படத்துல இருந்து ஜானகி மேம் பாடின பாட்டு, காற்றில் வரும் கீதம்.
0: காற்றில் எந்த கீதம்? ஓகேங்க, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
1: ரொம்ப நன்றி மேம், தேங்க்யூ.
0: ரெண்டாவது நியூ என்ட்ரி வந்திருக்காங்கப்பா, வேற லெவல் நேர்களே. உங்களுக்கு தான் நாங்கள் தேங்க் பண்ணோம். நீங்கள் அவங்களுக்குலாம் வழி விடுறதுனால தான் அவங்க வந்து கால் பண்ணி கேட்க முடியுது. சூப்பர், இந்த இந்த சப்போர்ட் இருந்தாவே வேற லெவலில் இருக்கோங்க. அவங்க கேட்ட மாதிரி இப்போ உங்களுக்காக ஜானி படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

0: 1:36 ஆகுது பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. அடுத்ததான் தனக்கு பிடிச்ச பாடலை சொல்றதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம். வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் குளமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறேங்க மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப அருமையா இருக்கேன். ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க.
1: பாலாபிஷேகம் படத்திலிருந்து மச்சானே அச்சாரம் போடு என்ற அருமையான பாடல்.
0: சூப்பர், உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றிங்க, நீங்க தொடர்பு கொண்டதுக்கு.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 28 38 98 71 29 52 08 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ அவர் கேட்ட பாடல் உங்களுக்காக.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழகம்ல. இப்ப அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க வந்து பேசுறீங்க?
1: நான் கும்மிடிப்பண்டியில இருந்து அஸ்வினி பேசுறேன்.
0: அஸ்வினி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: சூப்பர் சூப்பர். நீங்களும் நியூ என்ட்ரி?
1: ஆமா மேம்,
0: சூப்பர். வெல்கம் வெல்கம் வெல்கம். சொல்லுங்க அஸ்வினி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: அன்னைக்கிளி
0: படத்துல இருந்து மச்சான பாத்தீங்களா? ஓ சூப்பர். உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. நான் ப்ளே பண்ணிடுறேன். ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
1: தேங்க் யூ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு கால் பண்ணி சாங்ஸ் கேட்ட எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நாங்கள் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு லைன் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு கால் பண்ண நேயர்களுக்கு தேங்க் பண்ணிவிட்டு இந்த ஷோவை முடிச்சுட்டு உங்ககிட்ட இந்த டட்டாபா பாய் சொல்லிக்கிறது. நான் உங்கள் மகி விஜயகுமார். ஃபைனலாக உங்களுக்கு அது சூப்பரான சாங் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
3: இனிய பிற்பகல் வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த வேளை 2:16:10. இந்த மணித்துளியிலிருந்து பிற்பகல் 3 வரை நாம் வந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைகிறோம். அதன் பிறகு பிற்பகல் 3 வர்ணஜாலம் நிகழ்ச்சி நமக்காக காத்திருக்கிறது. மாலை 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழ் விளையாடு ஆட்டத்தை ஆடப்போகிறோம். இதுதான் அடுத்த 1:45 பயணத்திட்டமும் பாடல் திட்டமும். இன்னைக்கு எனக்கு எந்த வரி கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையை பற்றி யார் சொல்லி கொடுத்தாலும் அவ்வளவாக புரியாது, வாழ்க்கையே சொல்லி கொடுக்கும்போது தான் தெளிவாக புரியும் அப்படின்னு இந்த வரி கண்ணில் பட்டுச்சு. ஆமாம், நாமளே பட்டு திருந்தினாதான் அது வந்து அப்படியே உள்ளத்தில் வந்து ஆணி அடித்த மாதிரி நமக்கு பதியும். அதனால் மற்றவங்க சொல்லிக் கொடுக்கும்போது பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும், பல விஷயங்கள்லேருந்து ஈஸியாக தப்பிச்சிக்கலாம். சரிங்களா, இப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு நமக்கு பல விஷயங்கள் ஞாபகம் வரும். அதில் முதன்மையானது பள்ளி கல்லூரி. அந்த பள்ளி கல்லூரிகளில் இருக்கக்கூடிய நினைவுகள் என்றைக்குமே பசுமையாக இருக்கும். அந்த நினைவுகளை இப்போ கொஞ்சம் அலசி பார்ப்போம். பாட்டு இதோ.

0: எங்கள் ஸ்டைல்.
1: 2:22:31 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு பாட்டு கேட்டாச்சு, பசுமை நிறைந்த நினைவுகளே கேட்டாச்சு. இப்போ இதை வச்சு எதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னா ஓரளவு நீங்கள் யோசிக்கலாம். அண்ணன் ஒரு பாட்டு வருது, அந்த ஒரு பாட்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பாதையில் போகிறது, எந்த ஸ்டைலில் பாடல்கள் இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம முகநூல் பக்கத்தில் வந்து 2:50, 2:45 மேலே வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம அதை நீங்கள் சரியாக தான் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாமளும் ஒரு சந்தோஷப்பட்டுப்போம். சரி, இப்போ வரக்கூடிய பாடல் வந்து பொதுவாக யாராவது ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா கதை கேட்குறதுக்கு ஆளுங்க இருக்கணும்ல, கதை கேட்குறதுக்கே ஆள் இல்லாமல் கதை சொன்னால் அது வேறு மாதிரி ஆயிரும். அதனால் கதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பாடம் நடத்துகிறோம் அப்படின்னா அதை படிக்கிறதுக்கு பசங்க இருக்கணும், அந்த மாதிரி கதை சொல்லும் போதும் கேட்குறதுக்கு ஆளுங்க இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த கதைக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும், நல்லாயிருக்கும். சரி, அது இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இங்கே வந்து ஒரு கதை வரப்போகுது, அதுவும் என்ன கதை அப்படின்னா கிளி கதை வரப்போகுது. ஒரு கிளியா ரெண்டு கிளியா பாட்டில் சொல்லுவாங்க, கேட்டுருவோம்.

ஆடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா சதன் குரல்களில், கண்ணதாசனின் வரியில, எம் எஸ் விஸ்வநாதனுடைய அற்புதமான இசையில அந்த இனிய பாடல் அவள் ஒரு தொடர் கதை படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
3: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: 102.3 FM. கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
5: எங்கள் ஸ்டைல்.
0: 2:32 நிமிடம், 20

இரண்டு நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுட்ருக்கோம். எந்த ஸ்டைலில் பாட்டு போகுதுன்னு ஓரளவு கணிக்கலாமானா கணிக்கலாம். இப்போது இந்த படங்களினுடைய பாடல்களை கேட்டிங்கள்ல, அதனுடைய காட்சி அமைப்பை கொஞ்சம் அப்படியே மனசில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதை வச்சு தொடர்படுத்தி யோசிச்சே வாங்க. இது உங்களுக்கு ஒரு குழுவாக கொடுத்துருக்கேன். இந்த குறிப்பை வச்சு நீங்கள் இன்னும் ஒரு சில பாடல்கள் கேட்டாலே எந்த மாதிரி பாடல்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? இப்போது கடந்த பாடலில் கேட்டிங்கள்ல, அதோட கண்டினியூட்டி இந்த பாடலுக்கும் வரப்போகுது. வரும்போது தூய்மை பணியாளர்கள் பரபரப்பாக வேலை செஞ்சுருந்தாங்க, வெயில் மழை அதெல்லாம் பார்க்காம பரபரப்பாக வேலை செய்கிறாங்க. எதுக்கு? நம்ம ஊரை உலகத்தை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு. அந்த மாதிரி நாமளும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லது. எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஏகப்பட்ட விஷயம் அதுக்குள்ளே இருக்குது, சரிங்களா? சில ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம சுத்தம் பண்ணாதானே நம்ம வீடு சுத்தமாகும். ஆனால் நாம் சுத்தம் பண்ணாமல் நாம் போனாலே அந்த இடம் சுத்தமாக வச்சுன்னா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல? சரி, அந்த மாதிரி தான் இப்போ பாட்டுக்குள்ளே சொல்ல போகிறாங்க. அதாவது கடந்த பாட்டில் பச்சைக்கிளி வந்துச்சு இல்லை, இப்போ அந்த பச்சைக்கிளி ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வரப்போகுது. அந்த பச்சைக்கிளி பஸ் ஸ்டாண்ட் வந்தாலே பஸ் ஸ்டாண்ட்

நம்ம சுத்தம் பண்ணாதானே நம்ம வீடு சுத்தமாகும். ஆனால் நாம் சுத்தம் பண்ணாமல் நாம் போனாலே அந்த இடம் சுத்தமாக வச்சுனா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல? சரி, அந்த மாதிரி தான் இப்போ பாட்டுக்குள்ளே சொல்ல போகிறாங்க. அதாவது கடந்த பாட்டில் பச்சைக்கிளி வந்துச்சு இல்லை, இப்போ அந்த பச்சைக்கிளி ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வரப்போகுது. அந்த பச்சைக்கிளி பஸ் ஸ்டாண்ட் வந்தாலே பஸ் ஸ்டாண்டே க்ளீன் ஆகிரும். ஏன் க்ளீன் ஆகுது, எப்படி க்ளீன் ஆகுது பாட்டில் சொல்கிறாங்க, கேட்டுருவோம்.

0: புது நந்தவனமே, சம்மதம் சொல்லு இந்த இடமே இன்பச் சோகமே.
1: ஏ அக்கா மக, ஐயப்பா என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
2: யாரோட அக்கா மக டாய்?
1: அண்ணனோட அக்கா மக. அது நடந்து வந்தா
0: நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல வழக்கம்.
1: அண்ணனோட அது பறந்து வந்தா
0: பின்னி முடிச்ச அவர் ரட்ட சடையும் நல்ல எட்டு எடுத்து அவ பச்ச நடையும்.

0: கொண்டாட்டம்.
1: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை
2: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
3: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
2: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
3: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
2: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
3: இத கேளு.
4: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் எஃப்எம், காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
3: அது சரி.
5: நான் ஜாகவத்தங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எப்பம்.
6: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கங்கை அமரன் வரியில் இளையராஜாவினுடைய அட்டகாசமான இசையில் அந்த ஆட்டம் போடக்கூடிய பாடல் அம்மன் கோவில் கிழக்காலே படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம்.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: 102.3 FM ஸ்டைல்
2: எங்கள் ஸ்டைல்.
3: 2:41 13 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நம்ம 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில். கடந்த பாடலில் சுத்தம் பண்ணுறதை பற்றிலாம் நம்ம அப்படி இப்படி சொன்னோம்ல, அந்த எதுக்கு சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாரும் சுகாதாரமாக ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான். இப்போ ஒருவேளை ஊரை சுத்தம் பண்ணலன்னா என்ன ஆகும், ஊரே நாரி போயிடும். ரஜினி பாட்டில் சொல்லுவாங்கள்ல, இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஊரே நாரி போயிடும், 4 நாளில் உலகமே நாரி போயிடும் அப்படின்ற மாதிரி பாட்டில் சொல்லுவாங்க. அதே போல தான், அதாவது எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கிற மாதிரி நம்ம உடம்பையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், மனசையும் சுத்தமாக வச்சுக்கணும். உடம்பு சுத்தமாக வச்சுக்கிட்டால் தான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, மனசு சுத்தமாக வச்சுக்கிட்டோன்னா நமக்கு உள்ளுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஒருவேளை இதெல்லாம் நம்ம கவனிக்கலைன்னா எல்லாமே கெட்டு போயிடும். அதனால் கெடுறதுக்கு முன்னாடியே நம்மளால் கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ எதுக்கு அதை சொல்கிறோம் அப்படின்னா, இங்கேயுமே பாட்டில் சொல்கிறாங்க, ஒரு ஊர் ரொம்ப நல்ல ஊராக இருந்துச்சான், ஆனால் இப்போ ரொம்ப கெட்டு போச்சான். ஏன் நல்ல ஊராக இருந்து கெட்டு போச்சு அப்படிங்கிறத பாட்டில் சொல்லுவாங்க, கேட்போமா?
4: நே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊர் நல்ல ஊர் இப்போ ரொம்ப கெட்டு

0: சாமுவேல் தீபன் சக்கரவர்த்தி சுந்தர்ராஜன் குரல்களில் கங்கை அமரன் வரியில் இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் கோழி கூவுது படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்.
2: 2:47 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த பாதையில் போகுது அப்படின்னு சொல்லி ஓரளவு கணிச்சிருக்கலாம். நீங்கள் கணிச்சிருந்தீங்கன்னா இப்போ வந்து முகநூலில் நம்ம இப்போ பதிவு போட்டிருக்கோம். அந்த பதிவுக்கு கீழே இந்த பாதையில் தான் பாடல்கள் போகுது அப்படிங்கிறத நீங்கள் என்ன கணிச்சிங்களோ அதை போடுங்க. ஒருவேளை சரியாக இருந்துச்சுன்னா நம்ம எல்லோரும் சந்தோஷப்பட்டுக்கலாம், இல்லாட்டினா ஓகே.

நல்ல முயற்சி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் நீங்கள் ஏதாவது ஐடியா கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த வாரங்களில் அதெல்லாம் உள்ளே புகுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி நான் யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பாடல் எந்த பக்கம் போகுது அப்படின்னா, இப்போ நம்ம சுத்தம் பண்ணுறதை பற்றிலாம் பேசியிருந்தோம்ல, சிலர் சுத்தம் பண்ணுறதுலேயே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க. சுத்தம் பண்ணி பளபளப்பாக வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதை இன்னும் ஒரு அஞ்சு நாளுக்கு அது நம்ம மைண்டை விட்டு போகாத அளவுக்கு, மனசை விட்டு நீங்காத அளவுக்கு இன்னும் சூப்பராக வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டை ஒட்டடை வாட்டிக்கிறோம், சுத்தம் பண்ணுறோம், அதையும் தாண்டி புனிதமான விஷயம்னு சொல்லி நல்லா கமகமெல்லாம் வைப்பாங்களே, அந்த சந்தனம், ஜவ்வாது, ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் போட்டு அப்படி கமகமன்னு வச்சுருப்பாங்கள்ல, அவங்களுக்காகவே இந்த பாட்டை நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்த அப்படியே தென்பதிகை சந்தன காற்று நம்ம அப்படியே நம்ம வாசலில் வந்தால் எப்படி இருக்கணும், மூக்கிட்ட வந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அவங்க கமகமன்னு வச்சுருக்கிறது. சரி, எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, பாட்டிலையும் அந்த மாதிரி ஒரு சந்தன காற்று வரப்போகுது. எங்கேருந்து வருது கேட்டிருப்போம்.

உன்னிகிருஷ்ணன் குரலில் பழனி பாரதி உரையிலே எஸ் ஏ ராஜ்குமாரனுடைய அருமையான இசையில் புவிய உனக்காக படுத்திருந்து அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: இந்த வேளை 2:55:32. இனி தொடர்வது
2: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் சுகன்யா சமரிதி யோஜனா திட்டம். ஒரு நாட்டின் முன்னேற்றம் அதன் மக்களின் வளர்ச்சியை பொறுத்தது. குறிப்பாக பெண்களின் கல்வி, பாதுகாப்பு மற்றும் எதிர்கால முன்னேற்றம் ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்திய அரசு அறிமுகப்படுத்திய ஒரு சிறந்த சேமிப்பு திட்டம் சுகன்யா சமரிதி யோஜனா திட்டமாகும். சுகன்யா சமரிதி யோஜனா திட்டம் 2015 இந்திய அரசால் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டத்தின் ஒரு பகுதியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமண செலவுகளுக்காக பெற்றோர்கள் சிறு தொகைகளை சேமிக்க ஊக்குவிப்பதாகும். இந்த திட்டத்தில் 10 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளின் பெயரில் கணக்கு தொடங்கலாம். ஒரு குடும்பத்தில் அதிகபட்சமாக 2 பெண் குழந்தைகளுக்கு கணக்கு தொடங்க அனுமதி வழங்கப்படுகிறது. சில சிறப்பு சூழ்நிலைகளில் இரட்டை குழந்தைகள் அல்லது மும்மடங்கு குழந்தைகளுக்கும் விதிவிலக்குகள் வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்தின் முக்கிய சிறப்பம்சம் குறைந்த தொகையிலேயே சேமிப்பை தொடங்க முடியும் என்பதாகும். பெற்றோர்கள் ஆண்டுதோறும் குறைந்தபட்சமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி கணக்கை செயல்பாட்டில் வைத்திருக்கலாம். மேலும் அரசு வழங்கும் வட்டி விகிதம் பொதுவான சேமிப்பு திட்டங்களை விட அதிகமாக இருக்கும். இதனால் நீண்ட காலத்தில் குழந்தையின் எதிர்காலத்திற்கு தேவையான நல்ல தொகையை சேமிக்க முடிகிறது. சுகன்யா சமரிதி யோஜனா திட்டத்தில் வரி சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. முதலீடு செய்யப்படும் தொகைக்கும் அதனால் கிடைக்கும் வட்டிக்கும் மற்றும் முதிர்வு தொகைக்கும் வரி சலுகைகள் கிடைக்கின்றன. இது பெற்றோர்களுக்கு கூடுதல் நன்மையாக அமைகிறது. பெண் குழந்தைகளின் கல்வி என்பது மிகவும் முக்கியமானது. பல குடும்பங்களில் பொருளாதார குறைபாடுகளால் பெண்களின் கல்வி பாதிக்கப்படுகிறது. ஆனால் இந்த திட்டம் பெற்றோர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்துகிறது. குழந்தையின் உயர்கல்வி, தொழில்முறை படிப்புகள் மற்றும் எதிர்கால தேவைகளுக்கு இந்த சேமிப்பு உதவியாக அமைகிறது. இன்றைய காலத்தில் பெண்கள் மருத்துவம், பொறியியல், அறிவியல், நிர்வாகம், விளையாட்டு மற்றும் பல்வேறு துறைகளில் சாதனை படுத்தி வருகின்றனர். அவர்களின் கனவுகளை நனவாக்குவதற்கு பொருளாதார ஆதரவு அவசியமாகிறது. அந்த வகையில் சுகன்யா சமரிதி யோஜனா திட்டம் பெண்களின் வளர்ச்சிக்கு பெரும் ஆதரவாக இருக்கின்றன. இந்த திட்டம் சேமிப்பு பழக்கத்தை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் பெண் குழந்தைகளின் மதிப்பை சமூகத்தில் உயர்த்தும் ஒரு நல்ல முயற்சியாகவும் உள்ளது. பெண் குழந்தை குடும்பத்தின் சுமை அல்ல, சமூகத்தின் பலம் என்ற எண்ணத்தை இது மக்களிடையே உருவாக்குகிறது. நிறைவாக, சுகன்யா சமரிதி யோஜனா என்பது வெறும் சேமிப்பு திட்டம் அல்ல, அது பெண் குழந்தைகளின் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான ஒரு முதலீடு ஆகும். பெண்களின் கல்வி, முன்னேற்றம் மற்றும் கனவுகளை நிறைவேற்ற உதவும் ஒரு சிறந்த அரசு திட்டமாக இது விளங்குகிறது.

0: நாம் அனைவரும் பெண் குழந்தைகளை மதித்து அவர்களின் வளர்ச்சிக்கு துணை நிற்க வேண்டும். பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் சுகன்யா சமிருதி யோஜனா திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
1: 102.3 FM. 2:58 தொட்டுக்கிட்டு இந்த வேளையில் நண்பர்கள் கருத்து பதிவு போட்டு 1-2 பேர் தான் வந்து முயற்சி செஞ்சுருக்கீங்க. அதில் வந்து அந்தோனிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து பாடல்களில் பல பேர் வந்து கூடியிருக்க மாதிரி அந்த அமைஞ்சிருக்கக்கூடிய பாடல்களை தான் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி சரியாக சொல்லியிருக்கீங்க. அப்புறம் வேறு வீரராகவன் மாதவரத்துலேருந்து அவரும் வந்து மேடையில் பாடக்கூடிய பாடல்களாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. இல்லை, பாடல்களில் எப்பயுமே சுற்றி பல பேர் இருப்பாங்க. அது குரூப் டான்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க வேணாம். நண்பர்கள் இல்லாட்டி அந்த உறவினர்கள் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அங்கே கூடியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அந்த பாடல்கள் எல்லாமே இருந்திருக்கும். இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவு புரியும். இன்னும் சில பேர்லாம் கருத்துக்களை போட்டிருக்கிறீங்க, அதெல்லாம் முழுமையாக நான் அடுத்த வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்குறேன், சரிங்களா?
2: வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னொண்ணன் பேசுகிறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.
3: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு இட டாலு.
4: Hundred 102.3 FM.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.

இந்த வேளை 3:01 1 நொடி இந்த மணித்துள்ளிருந்து மாலை 4 மணி வரைக்கும் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் 2000-2020 வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து உங்களுக்காக பாடல்கள் காத்திருக்கிறது. எதையாவது நமக்கு ஆசையாக வாங்கி கொடுத்துருப்பாங்க வீட்டில், இல்லை நாமளே ஆசைப்பட்டு கேட்டு வாங்கி அடம் பிடிச்சி வாங்கி வச்சுருப்போம். அதை ஆசையாக கொண்டாடி தீக்கிறதுக்கு முன்னாடியே எங்கேயாவது தொலைச்சிட்டு வந்தோம்னா எப்படி இருக்கும்? நம்ம மனசு ஒன்று வந்து பக்கு பக்குன்னு இருக்கும், ஆஹா கஷ்டப்பட்டு அடம் பிடிச்சி வாங்கினது காணாமல் போச்சு அப்படின்ற ஒரு வருத்தம். இன்னொன்று, குழந்தை பிள்ளையாக இருக்கும்போது இதெல்லாம் இப்போ கூட சில பேருக்கு இது நடக்கலாம், வீட்டில் திட்டுவாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தா தொலைச்சிட்டு வந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் நம்மளை திட்டுவாங்க. இன்னும் கொஞ்சம் ரொம்ப உச்சக்கட்டமாக போச்சுன்னா போட்டு வெளுவெல்னு வெளுத்து விடுவாங்க, அடி பின்னி எடுத்துருவாங்க, சரிங்களா? இது ஒரு பக்கம் இருக்குது. இப்படி இருக்கும்போது இப்போ இந்த பாட்டில் வந்து காணும் ஒரு பொருள், காணும் என்ன பொருள், கொலுசு. கொலுசு காணும்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், என்ன நடக்க போகுது கேட்டுருவோம்.

0: சின்மயி கார்த்திக் குரல்களில், நான் முத்துக்குமார் வரியில, வி செல்வகணேஷ் அவங்களுடைய இசையில அந்த இதமான பாடல் வெண்ணிலா கபடி குழு படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: மூன்று மணி எட்டு நிமிடம் 26 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில வர்ணஜாலத்துல பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிவியல் போகிற போக்கில் என்னென்னவோ விஷயங்கள், நிறைய முன்னேற்றங்கள் ரொம்ப எளிமையாகிடுச்சு அன்றாட வாழ்க்கை முறை. இந்த கொலுசை காணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வீட்டில் சொல்லும்போது என்ன நடக்குங்கிறத நினச்சி பார்த்தாலே ரொம்ப பயங்கரமாக இருக்கும்ல. போட்டு அடி பின்னிடுவாங்க, வெளுத்துருவாங்கன்னு சொன்னல. அந்த மாதிரி சமயங்களில் ஏதாவது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு, ஏதாவது ஒரு ரோபோட்டு, நம்ம எப்போல்லாம் அடி வாங்கணும்னு தோணுதோ அப்போ அந்த ரோபோட்டை கூப்பிட்டு வந்து இந்த அடிச்சுக்கன்னு சொல்லி வீட்டில் கொடுத்துட்டா எப்படி இருக்கும், இல்லை நாமளே அந்த மாதிரி ரோபோட்டாக மாறிட்டோம்னா இன்னும் எப்படி இருக்கும், உடம்பு வலிக்கே வலிக்காதுல்ல. சூப்பர். அதே போல் தான் இந்த ரோபோட் எப்படி வந்து பல விஷயங்களை வந்து சலைக்காமல் செய்யுதோ அதே போல் சலைக்காமல் அடி வாங்கும், அவங்களுக்கும் அடித்த ஒரு திருப்தி, ஆத்ம திருப்தி உள்ளுக்குள்ளே இருக்கும்ல. இப்போ அதே போல் இங்கே ஒரு ரோபோட் இருக்குது, அந்த ரோபோட்டுக்கு வாய் இருக்குது ஆனால் வயிறு இல்லை, பேச்சு இருக்குது ஆனால் மூச்சு இல்லை, நாடி இருக்குது ஆனால் இதயம் இல்லை, பவர் தான் இருக்குது திமிரே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ரோபோங்க எங்கள் ரோபோ அப்படிங்கிறாங்க. என்ன ரோபோ கேட்டுருவோம்.

0: யோகி பி கீர்த்தி சகத்யா ஸ்வேதா மோகன் தன்வி குரல்களில் கார்க்கியினுடைய வரியில் ஏஆர் ரஹ்மானுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் எந்திரன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: தூய்மையே மேன்மை.
3: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
2: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
4: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
5: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
2: தூய்மையே மேன்மை.
6: 102.3 FM. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மின் வர்ணஜாலம்.
0: மூன்று மணி 15:33 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எந்திரன் படத்தில் டாக்டர் வசீகரன் அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட், அறிவியல் வந்து கண்டுபிடிப்பில் ஒரு ரோபோவை கண்டுபிடிச்சு முயற்சி பண்ணி, அதுவும் மனுஷனை போலவே எல்லா வகையிலையும் இருக்கக்கூடிய உணர்வு எல்லாமே அதை கொண்டு வரும்னு சொல்லி முயற்சி பண்ணி ரோபோவை கண்டுபிடிச்சிட்ருப்பார். அந்த ஆராய்ச்சியில் மூழ்கினதில் உலகத்தையே மறந்து விடுவார். வீடு அப்படின்னு இருக்கிறதே மறந்துடுவார். அவருக்கு ஒரு காதலி இருப்பாங்க, அதையும் மறந்து விடுவார். அது ஒரு கட்டத்தில் ஐஸ்வர்யராய் சனா வந்து கடுப்பாகி ரொம்ப, என்ன வசீகரன் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப ஒரு கடுப்பாக இருக்குது, போங்க நீங்கள் எப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன கண்டுக்கு இல்லை பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அவங்க வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார், தான் கண்டுபிடிச்ச அந்த ரோபோவை அவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி, இந்தா இவனை கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நாள் நீ வந்து உன் கூட வச்சுக்கோ, உன் நீ வந்து ஜாலியாக இருப்ப அப்படி மாதிரி சொல்லி அந்த ரோபோ கொடுப்பாரு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வெளியில் போவாங்க, காரில் உட்காந்துட்டு போவாங்க. டிரைவ் பண்ணுறது யாருன்னா சிட்டி, ரோபோ சிட்டி டிரைவ் பண்ணும். ரஜினிகாந்த் கமெண்ட் சொல்ல சொல்ல இவங்க கிண்ட கிண்ட அவங்க சூத்திரத்தை சொல்ல சொல்ல அவங்க கிண்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவர் கமெண்ட் கொடுக்க கொடுக்க அந்த ரோபோ வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் இவர் சொல்ல சொல்ல ரோபோ வந்து பின்னாடி திரும்பி பார்த்து இவர் முகத்தை பார்த்து பேசிட்டு இருக்கும், டே அந்த பக்கம் திரும்பி பார்த்து வண்டி ஓட்டணுன்னே தலையை திருப்பிடுவார். தலை இந்த மாதிரி சீன்லாம் பார்த்துருப்பீங்களா? எதுக்கு அப்படின்னா, ரொம்ப நாள் உள்ளே அடைஞ்சு கிடந்து திடீர்னு வெளியே போகும்போது உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. இந்த பாட்டிலையும் அதே தான், இங்கே ஹீரோயின் திடீர்னு ஒரு இடத்துல ஒரு அடைபட்டு கொள்ளக்கூடிய ஒரு அடபட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல், அந்த சூழலேருந்து வெளியே வர்றாங்க. எப்படி வெளியே வர்றாங்க, அந்த வெளியே வந்தால் ஒரு கொண்டாட்டம் இருக்குல்ல, அதுவும் அந்த நாள் அவங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்ல. ஊரே கொண்டாட போகுது, அதுவும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கொண்டாட போகிறாங்க. எப்படி கொண்டாட போகிறாங்க, அதுவும் விடிய விடிய கொண்டாடுறாங்களா மத்தியானத்தில் கொண்டாடுறாங்களா கேட்டுருவோம்.
7: Doom shak doom doom doom shak doom shak

0: உதித் நாராயணன், சுஜாதா குரல்கள்ல யுக பாரதி வரியில வித்யாசாகரனுடைய அற்புதமான இசையில அந்த அருமையான பாடல் கில்லி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM
2: பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க,
3: பண்ணாதீங்க தம்பிகளா.
2: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க,
3: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
2: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க,
3: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
2: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல,
3: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
2: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க,
3: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டி இருக்கும்.
2: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
3: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. 102.3

0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: மூன்று மணி 23 நிமிடம் 30 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியில் நண்பர்கள் போட்ட கருத்து பதிவுகளை அப்படியே இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அலசி பார்க்கலாம். யார் யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? ரங்கராஜன் தித்திக்கும் இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லி தீநகர்லேருந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என் மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன் சொல்லியிருக்காங்க, வணக்கம் சொல்லி பிற்பகல் வணக்கம் சொல்லி உற்சாகமாக தொடர வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. சிகேஎன் வேப்பேரியிலிருந்து வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து பண்பலை தந்தது ஸ்டைல் பரவசத்துடன் எங்கள் ஸ்மைல் பசுமை நிறைந்த பாடல்கள் பறந்து வந்த நினைவுகள் பகல் பொழுதில் தேனிலைகள் பாமாலையாக தந்த பாட்டலைகள் பரிசாக அளித்த தமிழ் வானொலி அப்படின்னு போட்டு நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை அங்கிருந்து தா சோமசுந்தர பிரபு வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்குதே அப்படின்னு போட்டிருக்காங்க. திருமணிசை அஸ்வினி நாகராஜ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம், நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். போன நிகழ்ச்சியில் வந்தது பறவைகள் சம்மந்தப்பட்ட பாடலா அப்படின்றீங்க, அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம பொதுவாக நினச்சது நிறைய கூட்டத்தோடு, அதாவது நண்பர்கள் உறவினர்கள் அப்படிங்கிற மாதிரி கூட்டத்தோடு இருக்கக்கூடிய பாடல்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை பொருத்தி பார்த்துக்கலாம். ஆனால் கூட்டம் அதுதான் நம்ம உள்ளே யோசித்தது, சரிங்களா? ஹேமலதா வந்து ஒரு வானொலி பெட்டி இருக்கிறது, அப்படியே இசை அதுக்குள்ளே வர்ற மாதிரி நமக்கு காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் அவங்க ராஜேஸ்வரி என்ன சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லி மதிய வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. பர்வதவர்தினி வணக்கம் சொல்லி பாடல்கள் எல்லாமே நிறைந்த, அதுவும் பசுமை நிறைந்த நினைவுகள் அந்த பாடலாம் சூப்பருங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. சரவணன் ராமலிங்கம் இனிய மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பி புஷ்பா அவங்க பம்மல் புஷ்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதிய வணக்கம், ஆரம்ப பாட்டு சூப்பராக இருந்துச்சு, எங்கே 2 மணிக்கு அந்த ஆரம்ப பாட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. மணலி மாறன் அவங்க வந்து பி மணலி மாறன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஹா சூப்பராக போயிட்டு இருக்குங்க, அட்டகாச வாழ்த்துக்கள், நானும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. கந்தன்வழி எடப்பாடி அங்கே சவுகார்பேட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க, அடுத்தடுத்து பிரமாதமான பாடல்களாக இருக்குதுங்க, மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குதுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. மானாவுக்கு மானா, சூப்பர். சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் இனிய மதிய வணக்கம், அனைவருக்கும் நல்வாழ்த்துகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் இனிய பிற்பகல் வணக்கம் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அவர் ஒரு போஸ்டர் அடிச்சு போட்டிருக்காரு. அப்புறம் சுகுணா என்ன ஒரு அருமையான பாட்டு, பசுமை நிறைந்த நினைவுகளை 2 மணிக்கு வந்துச்சு இல்லையா அதை சொல்லியிருக்காங்க. எத்தனை கோடி முறை கேட்டாலும் சளைக்காத பாடல், வாழ்த்துக்கள் நன்றி அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவ சொன்ன மாதிரி அந்தோனிராஜ் காட்டு பார்க்கும், அவர் வந்து ஓரளவு ஆட்கள் நிறைய காட்சியில் நிறைய ஆட்கள் இருக்குது, நான் தான் காட்சின்னு ஒரு குறிப்பு கொடுத்தனால அதை வச்சு கண்டுபிடிச்சார்னு நினைக்கிறேன். காட்சிகளை மட்டும் தொடர்புப்படுத்தி பாருங்கன்னு சொன்னோடனே கரெக்டாக பிடிச்சிட்டிங்க. ஒருவேளை ஹிண்ட்டு கொடுத்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறீங்களோ, சரி நான் எதிர்காலங்களில் ஹிண்ட்டு கொடுத்தும் கொடுக்காமலும் இனிமேல் நான் அதை முயற்சி பண்ணுறேன். ஓகே, இவர் வந்து சரியாக கண்டுபிடிச்சாரு. அதே போல் மேடையில் தரும் பாடல்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ஓரளவு மேடைனா ஓரளவு கூட்டம் இருக்க தானே செய்யும், மேடை இல்லாத இடத்துல நம்ம எங்கே பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், அது வந்து ரிஹர்சலாக வேணா இருக்கலாம், நான் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ஒரு மேடையில் தானே பண்ண போகிறோம், அப்போ இதுவுமே ஒரு வகையில் நம்ம பொறுத்திக்கலாம். இருந்தாலும் கூட்டம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும், பரவாயில்ல. வீரராகவன் நீங்களும் ஓரளவு நல்லா முயற்சி பண்ணியிருக்கீங்க. சாந்தி ரமேஷ் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ஹேமலதா சூப்பர்னு போட்டிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் மத்திய வணக்கத்தை சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேறு யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவ்வளோதான் கிட்டத்தட்ட எல்லோருடைய பேர்களையும் படிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். மேலப்பேடு தயாளன் அப்புறம் அவ்வளோதான் கிட்டத்தட்ட எல்லோருடைய பேர்களும் ஓரளவு வந்துருச்சு. இப்போது நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் நமக்கு வந்து கவிதையாக படித்து படித்து படித்து படித்து நிறைய கவிதைகளை உள்வாங்கி நாமளும் ஏதாவது எழுதலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒன்றுமே வராது. ஆனால் ஒரு கட்டத்தில் பாருங்கள், நம்ம எதை சொன்னாலும் அப்படியே கவிதையாக மாறும். அதுக்கு நம்ம நிறைய கவிதைகளை படிக்கணும், படித்தாதான் அந்த மாதிரி கவிதையாக வர்ற அளவுக்கு நாம் உயர முடியும். இங்கே பாட்டிலே எதுன்னு சொல்கிறாங்க, எல்லாமே இங்கே கவிதையாக இருக்குது, எல்லா வார்த்தையும் கவிதையாக இருக்குது, ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்றாங்க. எப்படி இருக்குது, ஏன் இனிமையாக இருக்குது, கேட்டுருவோம்.

0: ஹரீஷ் ராகவேந்திரா சின்மயி குரல்களில், கார்க்கியினுடைய வரியில், ஹாரிஸ் ஜெயராஜனுடைய அற்புதமான இசையில் அந்த இனிமையான பாடல் எங்கேயும் காதல் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 102.3 FM.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

0: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: மணி 34 நிமிடம் 34 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில. வேலை வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட நேரங்காலம் இருக்குல்ல, எல்லாமே ஒரு நேரம் காலம் வகுத்து தானே உலகமே இயங்கிட்டு இருக்கு. வின்னர் படத்தில் வடிவேலு ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு இடத்துல சொல்லுவார், பா வேலை வேலைன்னு சொல்லி கொள்றாங்கப்பா, இன்னைக்காவது கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு கதவை மூடிக்கிட்டு தாப்பா போட்டுக்கிட்டு விட்டத்தை பார்த்து படுத்தா நல்லாயிருக்குன்னு சொல்லி படுத்து தூங்குவார். அந்த மாதிரி பல நேரங்களில் நமக்கும் வேலை வேலை வேலைன்னு சொல்லி கொஞ்சமாக ரெஸ்ட் எடுக்கலாம்னு தோணும், ஆனால் ரெஸ்ட் எடுக்கவே முடியாது. அதே போல் பல முக்கியமான நேரங்களில் முக்கியமான வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது இடையில சில வேலைகள் அப்படி சந்துக்குள்ளே பூந்து வந்து என்னையும் கவனி அப்படின்ற மாதிரி தலையை நீட்டும். அப்போ நமக்கு நேரம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா நான் அப்புறமா கவனிச்சிக்கிறேன் நீ போப்போ எனக்கு இதை விட பெரிய வேலை இருக்குன்னு சொல்லி அந்த பெரிய வேலையில் இன்னும் நம்ம தீவிரமாக வேலை பார்ப்போம்ல. அதே போல் தான் இங்கே ஹீரோ வந்து ஒரு முக்கியமான வேலையில் இருக்கிறாரு, இடையில் வந்து ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு வேலை கொடுக்குறாங்க போட்டிருக்கு, அதுக்கு வந்து அவர் ரிப்ளை பண்ணுறாரு, நான் வந்து ஒரு பெரிய வேலையில் இருக்கேன், மின்னல் இருக்குல்ல மின்னல் அதை பிடிக்க போகிறேன், அதை பிடிக்கிறதுக்கு நான் ஒரு வலையை எடுத்துகிட்டு போகிறேன், மின்னலை பிடிக்க வலையை கொண்டு போகிறேன், அதனால் எனக்கு மீன் பிடிக்க மான் பிடிக்க இதெல்லாம் மனசு இல்லை டைம் இல்லை ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது மட்டும் தான் சொல்கிறாரா வேறு என்னெல்லாம் சொல்கிறாரு கேட்டுருவோம்.

0: எஸ் தமன், அப்புறம் ஸ்ரீவர்தினி, மேகா, ஜனனி, ரீட்டா இவங்களுடைய குரல்களில் நான் முத்துக்குமாரனுடைய வரையில் தமன் எஸ் அவருடைய இசையில் மம்புட்டியான், பிரசாந்த் நடித்த மம்புட்டியான் படத்திலிருந்து அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடித்தோம்.
1: 102.3 FM 102.3 பாட்டுக்கு இதான்
2: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வர்ணஜாலம்.
5: மூன்று மணி 42 நிமிடம் 7 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில வர்ணஜாலத்துல பாடல்களை கேட்டு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த பாடலில் வந்து ரொம்ப அவசரமான வேலையில் இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணால் இப்போ எனக்கு டைம் இல்லை போ போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார்ல. அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டா நமக்கு வந்து மனசு ஆஹா அவ்வளோ நமக்கு பிடிச்சவங்க வந்து இப்படி ஒரு வேலையை நம்ம செய்யன்னு சொல்லி ஆசையாக கேட்கும்போது நம்ம முடியலன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே குத்தும் இல்லை நெஞ்செல்லாம் அப்படி போட்டு பிராண்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்களே வந்து அப்படியே பொண்ணுக்குட்டி மாதிரி பம்மி பம்மி வந்து செல்லோ சொல்லி செல்லும் முன்னே தான் வேலை சொன்னியே என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி அந்த வேலையை வந்து அப்புறமா அந்த பூர்த்தி செய்வாங்கள்ல. கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும் அவ்வளோதான் இதானே நடக்கிறது. இப்போ வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியாக வந்து இவங்க வேலையை இப்போ வந்து செய்யும்போது அவர் எப்படிலாம் பேசி அந்த வேலையை இப்போ சொல்லு உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் என்ன வேணாலும் செய்கிறேன் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பார்ல. அதே போல் தான் அந்த பாட்டிலையும் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க என்ன செஞ்சாங்க கேட்டுருவோம்.

0: உதித் நாராயணன், ரோஷன் சுர்முகி குரல்களில் முத்துக்குமார் வரியில் வித்யாசாகரனுடைய அற்புதமான இசையில சிறுத்தை படத்துக்காக அந்த பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
3: வா நிறை, விவித் பாரதி தமிழ் FM தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
2: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
4: விளையாடு விளையாடு வாழும் வரைக்கும் விளையாடு.
5: 102.3 FM
6: வரஜாலம், விவித் பாரதி தமிழ் FM வர்ணஜாலம்.
0: மூன்று மணி 48 நிமிடம் 28 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு தொழில் செய்கிறவங்களும் ஒவ்வொரு உதாரணங்கள் சொல்லுவாங்க. இப்போ ஒரு தையல் வேலை பார்க்கக்கூடியவர் பிரித்து தச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தொழில் சார்ந்தே சில நேரங்களில் பஞ்சர் எல்லாம் பேசணுமோ இல்லை யார்கிட்டே ஏதாவது பேசணுமோ என்ன பேசினாலும் அந்த தொழில் சார்ந்தே பேசுவாங்களே. இப்போ ஒரு மெக்கானிக்னா நட்டு போல்ட்டு கழுற மாதிரி கழட்டிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அதே போல் இப்போ ஒரு கடை உணவு கடையில் இருக்கிறாங்க அப்படின்னா தோசையை திருப்பி போடுறவனா தோசை திருப்பிடுவார் திருப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அதே போல் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் ஒரு வேலையை பார்க்குறாரு, அந்த வேலைக்கும் இந்த பஞ்சர் எலாக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் கேட்டால் மாஸ்டாக இருக்கும். அதாவது வாடாய மச்சி வாழக்காய் பச்சி உமா உடம்ப பிச்சு போட போகிறேன் பச்சி அப்படின்னு சொல்லி பாட்டுக்குள்ளே வருது. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு யோசிப்பீங்க, இந்த பாட்டிலையும் கேட்பீங்க. பாட்டு என்ன பாட்டு கேட்டுருவோம்.

0: யுவன் சங்கர் ராஜாவினுடைய அட்டகாசமான இசையில் அபிஷேக் லாரன்ஸ் எழுதி பாடியிருக்காங்க. ரெண்டு பேருமே எழுதி இணைந்து பாடியிருக்கிறார்கள். அந்த அட்டகாசமான பாட்டு வானம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952 0853 மற்றொரு எண் 2838 9871 0444 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வரஜானம் விவத் பாரதி தமிழ்.

ரஃபமின் வர்ணஜாலம். மூன்று மணி 54:33 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டி கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நண்பர்கள் கருத்து பதிவுகளை போட்டு வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்காகவே காத்துட்ருக்கிறீங்க. ஏழுகிணறு தேவா அவங்கள வந்து வணக்கம், மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் நானும் இருக்கேன். கில்லி படத்தில் வந்த பாட்டு சூப்பர் சூப்பர் சூப்பர்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மணிகண்டன் கொசப்பேட்டை அங்கேருந்து சொல்லியிருக்கிறாங்க, பாடல்கள் சூப்பர் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் ஜூலை ரீஜா மனோகரன் வர்ணஜாலம் நிகழ்ச்சி சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அவங்களே வந்து இன்னும் வந்து நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே தித்திக்குது, தேனமதாக இனிக்க செய்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மம்முட்டியான் பாட்டெலாம் எங்கள் வீட்டு குழந்தைகளை உற்சாகப்படுத்திச்சிங்க, சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்க வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை போட்டிருக்கிறாங்க. செல்வராஜ் NKL அப்படிங்கிறவங்க ஒரு பூவை கொடுத்துருக்குறாங்க, அனைமா தாமரை பூ மாதிரி தெரியுது, சூப்பர், அவ்வளோதான். கிட்டத்தட்ட உங்களுடைய கருத்துக்களை படித்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அந்தோனிராஜ் காட்டுப்பக்கம் அவங்களும் வந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் மாதவரம் வீரராகவன் அவங்க வந்து மனம் நிறைய மாலை வணக்கம், வழங்கிய வர்ணஜாலம் வளமான பாடல்கள் கோலம், வெறித்தன ராகங்கள் மாயம், விழித்தெழுந்த கீத அலங்காரம், வானொலியின் இடிமுழக்க தாளம் அப்படின்னு போட்டு அவரும் இம்மு இம்மு அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிருக்காரு நினைக்கிறேன். ஓகே, நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் சில விஷயங்களுக்காக நம்ம என்னத்தை வேணாலும் கொடுக்கலான்னு சொல்லி போன பாட்டில் செல்லவும் ஓட செல்லான்னு ஒரு பாட்டு ஓடிச்சல முன்ன அந்த பாட்டில் சொன்னாங்களே, அதே போல் இங்கேயுமே ஒரே ஒரு பார்வை போதும் என்ற சொத்து முழுக்கும் உனக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பாட்டில் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, யார் சொல்கிறாங்க, கேட்டுருவோம்.

0: சின்மயி குரலில் வைரமுத்தனுடைய வரியில் எம் ஜிப்ரான் அவங்களுடைய இசையில் அந்த அட்டகாசமான பாடல் வாகை சூடவா படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: இனி மாலை 4 மணிக்கு தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஊரக வளர்ச்சித்துறையின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று பெரம்பலூரில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடர்வதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினையை களைய தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. மத்திய அரசு மீது காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை விரைந்து தொடங்க தேவையான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கணேஷ் மற்றும் குஷால் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: இந்த வேளை 4:03 இந்த மணித்துளிலிருந்து மாலை 5 வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை தான் ஆட போகிறோம். அது என்னப்பா தமிழ் விளையாடு அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நீங்கள் கேட்கல அப்படின்னா, உங்களுக்காக 6 நான் கேள்விகளை அப்படி அள்ளி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் உங்களுக்கு எந்த தலைப்பு பிடிச்சிருக்கோ அதை சொல்லி நீங்கள் எளிமையாக வேணுமா கடினமாக வேணுமா அப்படிங்கிறது நீங்களே தெரிவு பண்ணி நம்மகிட்ட சொல்லுங்கள். நான் உங்களுக்கான கேள்வி கொடுப்பேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இப்படி தான் விளையாட்டு. அந்த 6 தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல் தலைப்பு சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது, 2வது தலைப்பு வார்த்தைகளில் ஒற்றுமை வச்சு தொடர்பு கண்டுபிடிக்கிறது, 3வது தலைப்பு வார்த்தைகளில் வேற்றுமை வச்சு தொடர்பு கண்டுபிடிக்கிறது, 4வது தலைப்பு குறிப்பறுதல், 5 குறிப்புகள் ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கொடுப்பேன் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும், 5வது தலைப்பு சரியா தவறா, ஏதாவது ஒரு தகவலை செய்தியை சொல்லிட்டு அது சரியா தவறா அப்படின்னு கேட்பேன், நீங்கள் சரினா சரி தவறுனா தவறுனு சொல்லணும், சரிங்களா? அப்புறம் 6வது தலைப்பு கணித ஆட்டம், கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல், அப்புறம் சின்ன சின்னதாக சதவீதம் கண்டுபிடிக்கிறது, இப்படி எல்லாம் கலந்து கூட கணக்குகள் இருக்கும். நான் கணக்கில் புலி அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா வாங்க உங்கள் திறமையை நம்மக்கிட்ட காமிக்கலாம். இதுதான் அந்த 6 தலைப்புகள். இதில் நீங்கள் தொலைபேசி வாயிலாக நமக்கு அழைத்து நீங்கள் வந்து பதில் சொல்லி விளையாடலாம். 2 எண்கள் இருக்கிறது, 1 2 9 5 2 0 8 5 3 அப்படிங்கிறது ஒரு எண், இன்னும் ஒரு எண் 2 8 3 8 9 8 7 1 அப்படிங்கிறது இன்னும் ஒரு எண். நான் எண்களை உங்களுக்காக மறுபடியும் சொல்கிறேன், 2

0: 9529208853 அப்படிங்கிறது ஒரு நம்பர். இன்னும் ஒரு எண் 2838 9871 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர் இருக்குது. உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க. உள்ளூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா அப்படியே கூப்பிடுங்க. வெளியூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற இணைப்பு குறியீட்டுன்னு குறிக்க மாட்டேங்கிறதா இல்லை வேறு யார்ட்டே பேசிட்டு இருப்பீங்க. நிகழ்ச்சியில் இணைவதற்காக வந்திருக்கிறார் ஒருவர், கேட்டுருவோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் கலா, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? ஓகே, எந்த தலைப்பு உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க. சரியா தவறா, எளிமையா கடினமா? ஓகே, ரொம்ப ஈஸியான கேள்வி தான். ஒருவேளை நம்ம இதெல்லாம் பயன்படுத்திருக்கலாம். பொதுவாக மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை பற்றி தான் கேள்வி. இந்த சென்ட்டு பெர்ஃப்யூம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? இந்த சென்ட்டு சென்ட் அடிப்பாங்கல்ல வாசனை, அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? சரி ஓகே, அது பற்றி தான் கேள்வி. அதான் என்னென்னா, இப்போ நம்ம சென்ட் அடிக்கும்போது நம்ம தோல் மேலே, இப்போ நம்ம கையில் அப்படியே நம்ம கருப்பு தோல் மேலே அடித்தோம்னா அந்த இடம் ஜில்லுன்னு இருக்கும். அடிச்சு பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? குளிர்ச்சியாக மாறுவதற்கான காரணம், அதில் உள்ள ஆல்கஹால் திரவம் நம் உடலின் வெப்பத்தை உறிஞ்சிக்கொண்டு மிக வேகமாக ஆவியாவது. அதாவது அந்த ஆல்கஹால் இருக்கக்கூடிய அந்த திரவம் டக்குன்னு ஆவியாயிருது, அதனால தான் நமக்கு வெப்பத்தை உறிஞ்சிக்கிட்டு போயிருந்தனால குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அது சரியா தவறா? நன்றி. அவ்வளோதான், நம்ம என்றைக்காவது அடித்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அப்படி அடிக்கும்போது அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி சில்லு சில்லுன்னு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இது ரொம்ப எளிதில் ஆவியாகக்கூடிய ஒரு திரவம், ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இது. இல்லாட்டி எத்தனால், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெர்ஃப்யூம் நறுமண எண்ணெய்களோட இதெல்லாம் ஒரு கரைப்பானாக அதுவும் சேர்ந்து தான் அதை நமக்கு கொடுப்பாங்க. வெறும் இப்போ அந்த நறுமண எண்ணெய்களை மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காது, இதுவும் சேர்ந்து கொடுத்தா தான் அது வந்து சீக்கிரமாக வந்து நம்ம உடம்புல பரவும். அதே போல் இந்த ஆல்கஹாலினுடைய கொதிநிலை பார்த்திங்கன்னா நீரை விட ரொம்ப கம்மி அப்படிங்கிறனால ரொம்ப ஈஸியாக ஆவியாயிரும். பெட்ரோல் மாதிரி டக்குன்னு ஆவியாகக்கூடிய ஒரு ஹைலி வோலடைல் தன்மை கொண்ட ஒரு திரவம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நம்ம தோல் மேலே படும்போது அது ஆவியாகிறதுக்கு ஒரு வெப்பம் வேணும் இல்லை, அது நம்ம தோலில் இருக்கும். அந்த தோலில் இருந்து அந்த வெப்பத்தை உறிஞ்சிக்கிட்டு டக்குன்னு காணாமல் போயிடுது. நம்ம உடம்புல திடீர்னு வெப்பம் காணாமல் போனதுனால அந்த இடம் சில்லுன்னு இருக்குது. அவ்வளோதான் விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்த ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. கே நகர் முருகன், வாங்க சார். என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க.
1: கணக்கு சம்பந்தமாங்க.
0: கணக்குங்களா, எளிமையா கடினமா, எப்படி வேணும் உங்களுக்கு? கற்பனைக்கு அந்த பேருந்து நிலையத்திலிருந்து ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும், அதாவது காலையில் 6 மணிலிருந்து காலை 10 மணி வரைக்கும் ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் பஸ் புறப்படுது. ஓகேங்களா, காலை 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு பஸ்ஸு, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 10 மணி வரைக்கும் எத்தனை பஸ் போகும் அப்படிங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ஒரு பஸ்ஸில் 40 பயணிகள் பயணிக்கிறாங்க, பயண கட்டணம் தலா ₹30. அப்படின்னா அந்த 4 மணி நேரத்தில் மொத்தமா பேசஞ்சர்ஸ் பயணிகள் போவாங்க இல்லையா, அதுல கிடைக்கக்கூடிய மொத்த வருமானம் எவ்வளவு? ரெண்டே கேள்வி தான். காலையில 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் 20 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் போச்சுன்னா எத்தனை பஸ் போகும்? அப்படி அந்த பஸ் போகும்போது ஒரு பேருந்துல 40 பேர் டிராவல் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு ₹30 கட்டணும் அப்படின்னா 4 மணி நேரத்தில் எத்தனை பேருந்துகள் போகும், எவ்வளவு வருமானம் கிடைக்கும், முடியுமா? முயற்சி பண்றீங்களா? ஒன்னு சொல்லுங்க. எத்தனை பேருந்துகள் அப்படிங்கறத கணக்கு சொல்லுங்க.
1: ஒரு மணி நேரத்துக்கு
0: நீங்க ஓரளவு நெருங்கிட்டீங்க, ஆனா 6ல இருந்தே எடுத்தா இன்னும் 1 கூடும், 13 பஸ்ஸு.

0: சரி, இப்போ 13 பஸ் நமக்கு தெரிஞ்சு போயிருச்சு. இப்போ டிக்கெட் கண்டுபிடிங்க பார்ப்போம் எவ்வளவு வருமானம் வருதுன்னு. 40 பேர் டிராவல் பண்றாங்க, 13 பஸ் 30 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்.
1: ஓகேங்க, 1200 ஒன் அவருக்கு. ஓகேங்க, ஒரு இதுக்கு அப்போ 4800 ஆகுங்க.
0: 4800 எப்படி மணிக்கு சொல்றீங்களா? ஒட்டுமொத்தமா 4 மணி நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய அந்த கணக்குக்கு எத்தனை பஸ் போகுது அப்படிங்கிறது மொத்தமா அந்த 4 மணி நேரத்துல மொத்தமா 13 பஸ் போகுது, 40 ரூபா டிக்கெட் எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு போட்டு சொல்லுங்க.
1: அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸுக்கு வந்து 40 பேர் போறாங்களா?
0: 13 பஸ் போகுது ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு.
1: ஆமா,
0: இப்ப நமக்கு வந்து எத்தனை நிமிஷம் இருக்கு? ஒரு மணிக்கு 60 நிமிஷம் இருக்கு இல்லையா, 4 60 240 நிமிஷம் இப்படின்ற கணக்கை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சா போட்டுருவோம். பரவாயில்ல, வேற யாராவது சொல்றாங்களா பார்ப்போம். நீங்க முயற்சி பண்ணி கேட்டுக்கிட்டே இருங்க. இல்ல இல்ல, ஒண்ணும் முயற்சி தான், நீங்க எடுத்த முயற்சி நல்ல முயற்சி தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. மத்தவங்க யாராவது சொல்லுவாங்க பாப்போம். நன்றி சார். ஒண்ணும் இல்ல, ஜாலியா கேட்போம். அவ்வளவுதான் அவ்வளோதான். அவர் அவ்வளோ முயற்சி பண்ணதே பெரிய விஷயம். நிகழ் நேரத்தில் இந்த மாதிரி கேள்விகள், கணக்கு கேள்விகள்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், பட் எடுத்து அந்த தைரியத்தையே பாராட்டலாம். ஓகேங்களா? நிகழ்ச்சியில் வேற யாராவது சொல்கிறாங்களா பார்ப்போம். வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: வணக்கம் சார்,
0: இணைப்பில் வந்துட்டீங்க, சொல்லுங்க, பேர் சொல்லுங்க சார்.
2: வணக்கம் சார், திருநெல்வேலூர் கணபதி சார்.
0: திருநெல்வேலூர் கணபதி சொல்லுங்க, எந்த தலைப்பு வேணும், என்ன கேள்வி வேணும், அந்த கேள்வி எடுத்துக்கிறீங்களா? கடைசி அடுத்த கேள்வியை
2: கொஞ்சம்.
0: ஆமாம் சொல்லுங்க.
2: அது மட்டும் 5200 ரூபா வருமானம்.
0: 5200 ரூபாயா?
2: ஆமா சார்.
0: நான் எனக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்க. 13 பேருந்துகள் இருக்கு இல்லையா
2: சார், ஒரு பஸ்ஸுக்கு 40 பேர் போறேன்னீங்க.
0: ஆமா, ஒரு ஆளுக்கு டிக்கெட் 30 ரூபா.
2: 30 ரூபா, 10 பேருக்கு 300 ரூபா.
0: 10 பேருக்கு
2: 300 ரூபா.
0: சரி,
2: ஒரு ஒருத்தர் 30 ரூபா தானே?
0: ஆமா, 10 பேருக்கு 300 ரூபா, இன்னும் 30 பேர் இருக்காங்களே, 40 பேர் இருக்காங்களே. ஒரு பஸ்ஸுக்கு மேல கண்டுபிடிங்க எவ்வளவு வருதுன்னு கண்டுபிடிங்க.
2: அதான் சார், ஒரு பஸ்ல வந்து 40 பேர் போறேன்னு.
0: ஒரு பஸ்ஸுக்கு எவ்வளவு பயணிகள் வராங்க அதை மேலே கண்டுபிடிங்க. ஒரு மணி நேரத்தில் இப்போ ஒரு பஸ்ஸு போகுது இல்லையா, 40 பேர் இருக்காங்க. அப்போ 13 பஸ்ஸு
2: சொன்னோமா,
0: 13 பஸ்ஸில் 40 போடுங்க, எவ்வளோ பயணிகள் இருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிங்க மொத்தமாக. அப்புறமா நம்ம அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். 13 × 40 எவ்வளோ வருது?
2: 2040.
0: ஓகே, பரவாயில்ல. நீங்கள் ஒருவேளை முகநூலில் இருந்தீங்கன்னா முகநூல் வந்து போடுங்க. இந்த கணக்கு கொஞ்சம் இடிக்குது போல் இருக்கு நிறைய பேத்துக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல முயற்சி பண்ணுறீங்க.
2: ஓகே நன்றி.
0: ஓகே நன்றி. பா, என்ன ஒரு கஷ்டமான கணக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கணக்கு பிடிச்சா கணக்கு எடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வேணாலும் வேறு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு பாட்டு வருது, பாட்டை கேட்டுட்டு இன்னும் நிறைய ஆட்டங்கள் நமக்காக காத்திருக்கு, விளையாடலாம்.

0: யுவன் சங்கர் ராஜா ஸ்டெஃப்னி குரல்களில் நான் முத்துக்குமாரனுடைய வரையில் யுவன் சங்கர் ராஜாவினுடைய அட்டகாசமான இசையில் பில்லா டூ படத்துக்காக அந்த ஒரு அட்டக அருமையான பாட்டை கேட்டு முடித்தோம்.
1: 102.3 FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி வி பிரசன்னா.
3: நீங்கள் கேட்க வேண்டியது 102.3.

0: உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0444-2952-8553 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
1: நான்கு மணி 17:57 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்து ஆட வந்திருப்பவர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். யார், எங்க இருந்து கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க சார். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசுங்க. வணக்கம், நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். ஓகே, அவங்க வந்த வேகத்தில் கிளம்பி விட்டதால் நம்ம அடுத்த ஆள்கிட்ட ட்ரை பண்ணுவோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார். மாலை வணக்கம் சொல்லுங்க. யார், எங்கேருந்து கூப்பிடுறீங்க, பேர்
2: சொல்லுங்க.
1: ராயப்பேட்டை வெங்கட். சொல்லுங்க, எந்த தலைப்பு வேணும்?
2: பழைய கேள்விக்கு பதில் ரெடி.
1: கணித ஆட்டமா?
2: ஆமா சார்.
1: சூப்பர். சொல்லுங்க, என்ன எந்த இடத்துல இருந்து கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க.
2: மொத்தம் 13 பஸ்.
1: ஓகே.
2: ஒரு பஸ்ஸுக்கு 1,200 ரூபா கலெக்ஷன்.
1: ஓகே.
2: 40 அப்போ ஒரு பஸ்ஸோட கலெக்ஷன் 40×30,1,200 × 13 = 15,600.

0: ஆஹா ஆஹா, அருமையா அருமை, கலக்கிட்டீங்க போங்க. சூப்பர். ஒருவேளை நீங்க வந்திருந்தா கண்டுபிடிச்சிருப்பீங்களோ, இல்ல மத்தவங்க ஹெல்ப் பண்ணனால கண்டுபிடிச்சீங்களா? பெரிய விஷயம் உண்மையிலே, மகிழ்ச்சி, வாழ்த்துகள், நன்றி. உங்களுக்கு அடுத்த வாடி வேற கேள்வி கொடுக்குறேன். நன்றி நன்றி. எல்லாருக்குமே கேள்வி இருக்கு, ஆனா நீங்க இதுவே முயற்சி எடுத்து கண்டுபிடிச்சீங்க, பெரிய விஷயம், அதனால சொல்றேன். நன்றி சார். ஓகே, சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் கேட்டேன், நீங்கள் வேணால் இன்னொன்று கொடுத்து பாருங்க அப்படின்னு நிற்கிறார் பாருங்க, அங்கே நிற்கிறார் அவர். சூப்பர், வட்டகாசம். அவங்க சொன்ன மாதிரி நம்ம முதல்ல பண்ண வேண்டியது 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் நம்ம அப்படியே கணக்கு போட்டோம்னா 12 தான் வரும். ஆனால் 6லேருந்து ஒன்றுனா விரல விட்டு எண்ணி பாருங்கள், 13 பஸ்ஸு வரும். ஸோ 240 நிமிஷத்துக்கு மொத்தம் 13 பஸ்ஸு வரும். 6 மணி நேரத்தையும் சேர்த்தோம்னா 13 பேருந்துகள் வரும். அதில் 13 × 40, ஒரு பஸ்ஸில் 40 பேர் போகிறாங்கன்னா, இப்போ 13 பஸ்ஸுக்கு 40 போட்டோம்னா 520 பயணிகள் வருவாங்க. இப்படி ஒன்று இருக்குது. அப்புறம் 520 பயணிகளுக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபா அப்படின்னு போட்டால், 520 × 30 போட்டால் 15,600 ரூபாய். அம்புட்டு ஏன் கணக்கு முடிஞ்சு போச்சு. நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
1: வணக்கம், திருத்தணியிலிருந்து தமிழேந்தி.
0: திருத்தணியிலிருந்து தமிழேந்தி, வாங்க சார், என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து கணிதம்.
0: கணிதம், சூப்பர். இந்த கணக்கு நீங்களும் முயற்சி பண்ணீங்களோ?
1: முயற்சி பண்ணிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன், லைன் கிடைக்கல.
0: சரி, அதுக்குள்ள சொல்லிட்டாங்க. ஓகே, உங்களுக்கு வேற கேள்வி இருக்கு. பராமரிப்பு செலவா 1,000 ரூபாய் ஆகுது. ஒரு மாசத்துக்கு 1,000 ரூபாய் ஆகுது. இப்போ 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 ரூபா மின்சார செலவாகுது. 1 லிட்டர் தண்ணீர் தயாரிக்கிறது உங்களுக்கு 2 ரூபா செலவாகுது.
1: 2 ரூபா
0: செலவாகுது. நீங்க அப்புறம் என்ன பண்றீங்க? அந்த 1 லிட்டர் தண்ணிய 5 ரூபாய்க்கு வந்து விக்கிறீங்க. 5,000 லிட்டர் நீங்க வந்து சுத்திகரிப்பு இருக்கீங்க. அதுல ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு 1,000 ரூபா அந்த மிஷினுக்காக செலவாகுது. 1 லிட்டர் நீங்க வந்து தயாரிக்கிறது உங்களுக்கு மின்சார செலவா 2 ரூபா ஆகுது. அந்த 1 லிட்டர் தண்ணியை நீங்க 5 ரூபாய்க்கு விக்கிறீங்க. இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ நிகர லாபம் கிடைக்கும்? அப்புறம் ஒரு மாசத்துக்கு 30 நாள் கணக்கு வச்சா மாசத்துக்கு எம்புட்டு கிடைக்கும்? அதை மட்டும் சொல்லுங்க பாவம். ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா முயற்சி பண்ணுங்க.
1: ஒரு நாளைக்கு வந்து ஒரு லிட்டருக்கு வந்து 2 ரூபா செலவு ஆகுது.
0: 2 ரூபா செலவு, மின்சார செலவு. ஆமா, முதல்ல நீங்க என்ன பண்ணும்னா, எவ்வளோ வந்து வருமானம் கிடைக்கும் முதல்ல அப்படி கணக்கு போடுங்க. வருமானத்துல இருந்து அப்புறம் கழிச்சுக்கலாம்.
1: 5,000 ரூபாய்
0: இந்த செலவு இப்போ எவ்வளோ கண்டுபிடிங்க? 1,000 ரூபா பராமரிப்பு, 1,000 ரூபா தெரிஞ்சு போச்சு. 5,000 ஒரு லிட்டருக்கு 2 ரூபானா 5,000 எவ்வளோ? 5,000 × 2
1: 10,000.
0: 10,000 + 1,000
1: 15,000.
0: 10,000 + 1,000 25,000 ரூபாய் ஏற்கனவே நமக்கு மொத்தமாக வருமானம் கிடச்சி போயிடுச்சு. அதில் 1,000 ரூபா பராமரிப்பு செலவு, அப்போ 1,000 ரூபா தெரிஞ்சு போச்சு. 5,000 × 2 போட்டால் 10,000. 10,000 + 1,000 எவ்வளோ? 1,000 ரூபா கூட்டுறேன். எவ்வளோ? 11,000 ரூபா.
1: 11,000.
0: ஆ, இப்போ 25,000 ல் 11,000 ரூபாய் கழிங்க, எவ்வளோ வருது?
1: 14,000.
0: இப்போ ஒரு நாளைக்கு லாபம் 14,000. இப்போ ஒரு மாதத்துக்கு சொல்லுங்கள், 30 நாளுக்கு.
1: ஒரு மாதத்துக்கா? ஆ, ஒரு மாதத்துக்கு வந்து 1,14,000 × 30
0: அவ்வளோதான் கணக்கு. போட்டு சொல்லுங்கள், கால்குலேட்டர் இருந்தால் கூட சொல்லுங்கள்.
1: அப்படியே சொல்லிடுறேன்.
0: அப்படி சொல்லுங்கள். 1,04,000. பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்றீங்க. முகநூல் இருந்தீங்க, நீங்க அங்க வந்து சொல்லுங்க. நீங்க ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி தெரியுது, பரவாயில்ல. சரி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க, டைம் ஓடிட்டே இருக்கு.
1: 14,000.
0: ஆமா, × 30 மட்டும் போட்டா போதும். கால்குலேட்டர் வச்சு கூட நீங்க போடலாம், தப்பு இல்ல. முடியுமா?
1: 1,14,000. 3,00,000.
0: ஓகே, இடிச்சுட்டே இருக்கு. நான் நம்ம பரவாயில்ல, அடுத்த நம்பருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை, நீங்கள் அப்படியே கேட்டுகிட்டே இருக்க நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க. நன்றி நன்றி நன்றி. பரவாயில்ல, கணக்குக்கு தானே கொஞ்சம்

0: கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் முயற்சி நீங்கள் எடுத்த வரைக்கும், முயற்சி எடுத்த வரைக்கும் சூப்பர். அட்டகாசம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கே கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்கள் மேம்.
1: மதுரையிலிருந்து புஷ்பலதா பேசுகிறேன்.
0: மதுரையிலிருந்து புஷ்பலதா, சொல்லுங்கள் மேம், எந்த தலைப்பு வேணும் உங்களுக்கு?
1: சார் கணக்கு வேணும் சார்.
0: இப்போ அந்த எடுத்த கணக்கை எடுத்துக்கிறீங்களா?
1: பராமரிப்பு
0: ஒரு லிட்டர் தண்ணிக்கு 2 ரூபா மின்சார செலவாகுது. இதெல்லாம் உங்களுக்கு ரெண்டும் செலவுகள். இப்போ ஒரு லிட்டர் தண்ணியை நீங்கள் 5 ரூபாய்க்கு விற்கிறீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ உங்களுக்கு நிகர லாபம் கிடைக்கும், ஒரு மாதம் 30 நாளுக்கு உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் கேட்டுட்டேன். எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. ஒரு நாள் லாபம் வந்து 14,000 ரூபா கிடைக்குது அப்படின்ட்டாங்க. இப்போ எனக்கு 14,000 × 30 மட்டும் போட்டு சொல்லுங்கள் பார்ப்போம்.
1: 14,000 சார்.
0: ஒரு நாளைக்கு எல்லா செலவும் போக 14,000 ரூபா ஒரு நாளுக்கு கிடைக்குது அப்படின்ட்டாங்க. இப்போ 14,000 × 30 மட்டும் போட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள் போதும். முடியுமா? கால்குலேட்டர் இருக்கா?
1: சொல்றேன் சார்.
0: போட்டு சொல்லுங்க, கால்குலேட்டர் வச்சு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை
1: இல்லை. கையில பேனா அட்டை வச்சிருக்கேன்
0: சார். சரி, அப்படியே 3 × 10 = 30 × 12.
1: ஆமா சார்.
0: எவ்வளவு? அப்புறம் அப்படியே 0 பின்னாடி போட்டுக்காங்க. 3 × 10 = 30 × 12 42 வந்துருச்சா?
1: 42,000 சார்.
0: 42,000 42 கூட நல்லா போடுங்க. அவ்வளவுதான், அம்புட்டுதான் கலக்கிட்டீங்க. சூப்பர், அட்டகாசம் வாழ்த்துகள். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்படிதான் கொஞ்சம் முன்னப்பின் இருக்கும், ஆனா கணக்கு போடும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு பாருங்க, அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இல்லை. ஏன்னா மற்ற கேள்விக்கு பதில் சொல்றதெல்லாம் வேற, கணக்கு கணக்கு தான். சூப்பர், அட்டகாசம் நல்லா முயற்சி பண்ணி பதில் சொல்லிட்டாங்க. மதுரையில் இருந்து புஷ்பலதா தான் நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: வணக்கம். சரஸ்வதி பேசுறேன்,
0: திருச்சியில. சரஸ்வதி திருச்சியில இருந்து சொல்லுங்க, எந்த தலைப்பு உங்களுக்கு வேணும்?
2: குறிப்பறிதல்.
0: எளிமையா கடினமா, எப்படி வேணும் சொல்லுங்க. எப்படி வேண்டுமானாலும் கொடுங்கள் அப்படிங்கறதுனாலே உங்களுக்கு எளிமையா இருக்குமான்னு எனக்கு தெரியல, நீங்க முயற்சி பண்ணுங்க. ரொம்ப எளிமையா தான் இருக்கும். நீங்க ஒருவேளை நீங்களாம் உணர்ந்திருக்கலாம், இல்ல இதெல்லாம் பயன்படுத்திருக்கலாம். ரொம்ப டெக்னாலஜி எல்லாம் இருக்காது. நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை தான் கொஞ்சம் டெக்னாலஜி மாதிரி காமிச்சிருப்பேன். ரொம்ப எளிமையான பொருள்
2: தான்.
0: அப்படி சுத்தி விடுறதா சுத்தி விடுறதா, நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா சுத்த மாட்டீங்க, நீங்க குழம்ப மாட்டீங்க. ஓகே. 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் ஒரு அமெரிக்க பொறியாளர் ரேடார் கருவிகளுக்கான மைக்ரோவேவ் அலைகளை உமிழும் மேக்னட்ரான் அப்படிங்கிற ஒரு குழாயின் அருகில் நின்றபோது அவரோட பாக்கெட்டில் இருந்த சாக்லேட் பார் தானாக உருகியது. அவர் வந்து ஒரு மேக்னட்ரான் அப்படிங்கிற கருவிக்கு பக்கத்தில் நிற்கும்போது அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு, அவர் பாக்கெட்டில் இருந்த சாக்லேட் பார் வந்து தானாக உருகிருச்சு. இந்த நிகழ்வின் போது நான் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டேன். என்னென்னு கண்டுபிடிக்க முடியுமா? என்னென்னு ஏதாவது யோசிக்க முடியுமா?
2: மைக்ரோவேவ்.
0: அதுலேயே உங்களுக்கு மைக்ரோவேவ் அவன் எப்படி இப்படி நானே சொல்லிட்டேன், அதுலயே க்ளூ இருக்குன்னு சொல்ல வந்து அதுக்குள்ள பதிலே சொல்லிட்டீங்க. சூப்பர். எப்படி கண்டுபிடிச்சீங்க?
2: அதனால நான் வீட்டுல பயன்படுத்துற பொருள் முன்னாடியே சொன்னீங்க, அது உருகுது, இதனால வீட்டுல பயன்படுத்துற பொருள் மைக்ரோவேவ் அவனா
0: இருக்கும். சூப்பர், அட்டகாசம் கலக்கிட்டீங்க. குத்துமதிப்பா சொன்னீங்களா, உண்மையை சொல்லுங்க, குத்துமதிப்பா சொன்னீங்களா இல்ல கரெக்டா தெரியுமா? குத்துமதிப்பா தான் சொன்னேன், பட் அது கரெக்டான மதிப்பா மாறிடுச்சு. ஓகே, நன்றி நன்றி, கலக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, அதாங்க உண்மையை சொல்லிட்டாங்க, நான் குத்து வைப்பா தாங்க போட்டேன், இது என்ன மேக்னட்ரானு மைக்ரோவேவ் இதெல்லாம் ஒன்றுமே புரியல தான், ஆனாலும் சாக்லேட் பார் உருகுச்சுன்னு சொன்னாங்க பாருங்கள், அதுலேருந்து இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே நானே ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டேன், அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வேறு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? சரி ஓகே, ரெண்டாவது குறிப்பு கேட்டுருவோம். நான் மின்காந்த அலை வகை குடும்பத்தில் ரேடியோ அலைகளுக்கும் அகச்சிவப்பு கதிர்களுக்கும் இடையே உள்ள மிக குறுகிய அலை நீளம் கொண்ட அலைகளை பயன்படுத்தி பொருட்களை வெப்பப்படுத்தும் ஒரு தொழில்நுட்பம், அதுதான் மைக்ரோவேவ் அவன், அதுதான் இது. அப்புறம் அன்றாட வாழ்க்கையில் மூணாவது குறிப்பு பார்த்தீங்கன்னா, உணவுகளை குறைந்த நிமிடங்களில் பாத்திரத்தை சூடாக்காமல் அதில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகளை அதிர்வடைய செய்கிறது மூலமாக உணவை மட்டும் துரிதமாக சமைக்க பயன்படுகிறேன் அப்படிங்கிறது மூன்றாவது குறிப்பு. நான்காவது குறிப்பு, நான் பெர்சி ஸ்பென்சர் அப்படிங்கிற அவரால் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நவீன சமையல் சாதன நுட்பம், இவர் தான் கண்டுபிடிச்சாரு. இவர் பாக்கெட்டில் இருந்த சாக்லேட் தான் உருகுச்சு. ஓகேங்களா? அப்புறம் அஞ்சாவது குறிப்பு, நான் நெருப்பு இல்லாமல் மின்காந்த அலைகள் மூலம் உணவை சமைக்கும் ஒரு நவீன சமையலறை பெட்டி, அவங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, அதுதான் பதில். ஓகேங்களா? ரேடார் தொழில்நுட்பத்துக்காக ஏதோ ஒன்று ஆராய்ச்சி பண்ணும்போது அங்கிட்டு தற்செயலாக நடந்த கண்டுபிடிப்பு தான் இன்னைக்கு நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய மைக்ரோவேவ் அவன், நுண்ணலை சமையல் கலன். ஓகேங்களா? நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம்.

0: மழைக்காலங்கள நம்ம ஒரு விஷயத்தை பயன்படுத்துவோம், என்னது மழைக்காலங்கள்ல நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய பொருள் என்ன சார்? கேக்குதா சார் நான் பேசுறது? விழும் மழை நீர் துணியில் ஒட்டாமல் உருண்டு ஓடுவதற்கு ஒரு காரணத்தை நான் சொல்ல போறேன், அது சரியா தவறான்னு சொல்லுங்க. இப்ப தண்ணி வந்து ஏன் உள்ள வராம வெளியே ஓடி போயிருது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம், குடை துணியின் மேற்பரப்பில் ஹைட்ரோபோபிக் எனப்படும் நீரை வெறுக்கும் வேதிப்பொருள் பூசப்பட்டிருப்பது தான் அதற்கு காரணம் அப்படின்னு நான் சொல்றேன். இது சரியா தவறா? குடையில தண்ணி மேலே பட்டு அப்படியே உருண்டு ஓடிடுது, உள்ள வராம இருக்கு, அதுக்கு காரணம் இப்ப நான் சொன்னது, அது சரியா தவறா சொல்லுங்க.
1: சரி சார்.
0: சரி
1: சரி.
0: எப்படி, ஏதாவது காரணம் இருக்கா இல்ல சும்மா தான் சொல்றீங்களா, குத்துமைப்பா சொல்றீங்களா? வெளியே ஓடி போயிருது சரி என்பது சரியான பதில். வாழ்த்துகள் சார், வாழ்த்துகள், நல்ல முயற்சி பண்ணீங்க. சாதாரண துணிகள் பார்த்தீங்கன்னா தண்ணீரை உறிஞ்சக்கூடிய தன்மையுடையவே, ஆனால் பார்த்தீங்கன்னா குடைகள் தயாரிக்க பயன்படக்கூடிய அந்த நைலான் இல்லை பாலிஸ்டர் துணிகள் பார்த்தீங்கன்னா மேலே சிலிக்கான் இல்லாட்டி பாலியூரித்தேன் அப்படிங்கிற நீர் புகாத வேதிப்பொருட்கள் பூசப்படுகின்றன. இதில் நான் இதனால தான் பார்த்தீங்கன்னா நீரின் மூலக்கூறுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிணைப்பை விட துணிக்கும் நீருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசை ரொம்ப குறைஞ்சி போயிடுது. அதாவது துணி வந்து படறதுக்கு பதிலாக தனக்குள்ளே வந்து ஒரு ஈர்ப்பு விசையை உண்டு பண்ணிக்கிட்டு தனக்கு தானே ஒட்டிக்கிட்டு கீழே உருண்டு விழுந்து போயிடுது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதன் விளைவாக தண்ணீர் துணிக்குள்ளே இறங்காமல் சின்ன சின்ன துளிகளாக மாறி உடனடியாக உருண்டு கீழே போயிடுது. ஆட இங்கே இருக்கிறது வேஸ்ட்டுப்பா, நம்ம கீழேயே உருண்டு போயிடும் வா பங்கு அப்படின்னு சொல்லி மற்ற நீர்த்துளிகளையும் தன்னோடு ஈர்த்து கொண்டு ஓடி விடுகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். கோடைக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. ஹைட்ரோஃபோபிக், அதாவது ஃபோபிக்னாலே பயம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம், ஹைட்ரோனா நீர். ஸோ இப்போ ரெண்டு இணைத்து பாருங்கள், நீரையும் நீர் பயம் அப்படிங்கிற மாதிரி விட நீர் பயம் இல்லாட்டி விளக்குதல் அப்படிங்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். பயந்து நம்ம ஓடி போயிருது இல்லையா, அதனால் விளக்குதல் அப்படிங்கிற பொருளையும் நம்ம எடுத்துக்கலாம். ஹைட்ரோஃபோபிக் அப்படிங்கிற அந்த ஒரு பண்பு தான் குடைக்குள்ளே இருக்கக்கூடிய தத்துவம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. மந்தை வெளி எம்பெருமாள், சொல்லுங்கள் சார், எந்த தலைப்பு வேணும்? ஆமாம், ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன், சொல்லுங்கள் எந்த தலைப்பு வேணும்? ஒற்றுமை இருக்கு, வேற்றுமை இருக்கு, சொல்லுங்க. அங்கெல்லாம் யாருமே கை வைக்கல. ஒற்றுமை ஓகே. ஓரளவு நம்ம ஒரு அன்றாடம் தொலைக்காட்சி இல்ல செய்திகளை கேட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு வினாதான் ஒரு நான்கு வார்த்தைகளை கொடுக்க போறேன், உண்மையிலேயே கேள்விப்பட்ட மாதிரியும் இருக்கலாம் கேள்விப்படாத மாதிரியும் இருக்கலாம். நீங்க அதை பத்தி எதுவும் யோசிக்க வேணாம், நீங்க நான் குறிப்புகளை கொடுக்குறேன் வச்சு கண்டுபிடிங்க. முதல் வார்த்தை ஐசோஹைட்ஸ்.
2: ஐசோஹைட்ஸ்,
0: ஐசோஹைட்ஸ், ஆமா. இரண்டாவது வார்த்தை ஐசோபார்ஸ். மூன்றாவது வார்த்தை ஐசோதெர்ம்ஸ். ஐசோதெர்ம்ஸ் மூன்றாவது வார்த்தை, ஐசோதெர்ம்ஸ். நான்காவது வார்த்தை ஐசோஹெல்ஸ். ஐசோஹெல், ஹே இல் இஸ் ஹெல்ஸ், ஐசோஹெல்ஸ். இந்த நான்கு வார்த்தைகளும் ஏதோ ஒன்றோடு தொடர்புடையது, இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். செய்திகளை பார்த்தீங்கன்னா இப்போ செய்திகள்லாம் நம்ம கேட்குறீங்க இல்லையா, அதில் அடிக்கடி இதெல்லாம் பயன்படுத்துவாங்க, அதுவும் கடைசியாக நிறைவு பெறுற நேரங்களில் இந்த மாதிரி செய்திகளை போடுவாங்க. சொல்லுங்க, நம்ம சமூகம் சார்ந்தது.
2: வானிலை ஆராய்ச்சி சம்பந்தமாக வரக்கூடிய,
0: வானிலை ஆராய்ச்சி சம்பந்தமா, சூப்பர். எப்படி எப்படி கண்டுபிடிச்சிங்க?
2: இல்லை இதெல்லாம் இந்த மழை சம்பந்தமாகவும் அந்த போல இந்த மேலே இந்த
0: வானிலை வரைபடங்கள்ல ஒரே அளவிலான வானிலை கூறுகளை இணைக்க பயன்படுத்தக்கூடிய சம அளவு கோடுகள் தான் அந்த ஐசோலைன்ஸ் அப்படிங்கிறது. அதை வச்சு சொல்லக்கூடிய விஷயம் தான் இது எல்லாமே. சூப்பர் சார்,
2: ரொம்ப சூப்பர்.
0: வானிலை தொடர்புடைய விஷயம் தான் இது. அட்டகாசம், நன்றி, நன்றி. கடைசி அந்த செய்திகளில் கடைசியாக கடைசிக்கு முன்னாடி அப்படின்னு அங்கே வந்து கண்டுபிடிச்சாரா எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல, பட் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார் அப்படிங்கிறது சந்தோஷம். அதாவது வானிலை வரைபடத்தில் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் அறிவியல் கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோ ஹைட்ஸ் அப்படிங்கிறது ஒரே அளவு மழை பெய்த இடங்களை குறிக்கக்கூடிய கோடு. இப்போ மழை வந்து 10 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு, 5 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு நமக்கு சொல்கிறாங்க இல்லையா, அதை எல்லாமே ஒரே நிறத்தில் குறிப்பிட்டு தமிழ்நாடு முழுக்க இப்போ

இந்தந்த இடங்களில் சம அளவு மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக ஐசோ ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோ பார்ஸ் அப்படிங்கிறது ஒரே அளவிலான வளிமண்டல அழுத்தம் உள்ள இடங்கள். இங்கெல்லாம் வளிமண்டல அழுத்தம் சமமாக இருக்குது அப்படிங்கிறத குறிக்கும்போது பல இடங்களை குறிப்பிடுவாங்க. அதை குறிப்பிடும்போது ஐசோ பார்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. ஐசோ தேர்ம்ஸ் அப்படிங்கிறது ஒரே வெப்பநிலை கொண்ட இடங்களை இணைக்கக்கூடிய கோடுகள். இந்த இடங்கள்லாம் இந்த வெப்பநிலை நிலவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட வெப்பநிலையை சொல்கிறதுக்காக, அப்படி எல்லா இடங்களையும் மெர்ஜ் பண்ணி காமிக்கிறதுக்காக ஐசோ ஹெல்ஸ் என்பது அப்படிங்கிறது சம அளவு சூரிய வெளிச்சம் பெறும் பகுதிகளை வரைபடத்தில் இணைத்து காட்டுறது. இது எல்லாமே வரைபடங்கள் மூலமாக

ஐசோ ஹெல்ஸ் என்பது அப்படிங்கிறது சம அளவு சூரிய வெளிச்சம் பெறும் பகுதிகளை வரைபடத்தில் இணைத்து காட்டுறது. இது எல்லாமே வரைபடங்கள் மூலமாக இந்த நான்கு விஷயங்களையும் குறிப்பிட்டு காண்பிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய வானிலை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாட்டு கேட்போம், பாட்டுக்கு அப்புறம் இன்னும் தொடர்ந்து ஆடுவோம். இப்போ ஒரு பாட்டு வருது.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து தமிழில் விளையாடும் ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ,
0: வணக்கம் சார். யாரை எங்க கூப்பிடுங்க, பேர் சொல்லுங்க சார்.
1: சார் வணக்கம், சிவகுமார் சார்.
0: சிவகுமார், எங்க இருந்து?
1: திருப்பத்தூர் மாவட்டம் பீமகுளம்.
0: திருப்பத்தூர் மாவட்டம் பீமகுளம். சிவகுமார் சொல்லுங்க, என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க.
1: சரியா தவறா கேட்டுங்க சார்.
0: சரியா தவறா, எளிமையா கடினமா, எப்படி வேணும்?
1: எளிமையா கேட்கலாம்.
0: எளிமையாவே கேட்கலாம். பயன்படுத்தும் உள்ளே இருக்கும் இரும்பு பாகங்கள் ஒன்றுடன் ஒன்று உராய்ந்து தேய்மானம் அடைவதை தடுப்பதுடன் இன்ஜினின் வெப்பத்தை சீராக குறைக்கும் ஒரு குளிரூட்டியாகவும், அதாவது கூலண்டாகவும் செயல்படுகிறது. அந்த இன்ஜின் ஆயில் வந்து உராய்வு தடுக்கிறது மட்டும் இல்லாமல், தேய்மானம் அடைகிற தடுக்கிறது மட்டும் இல்லாமல், இன்ஜினுடைய வெப்பத்தை சீராகவும் வச்சுக்குது, ஒரு குளிரூட்டி போல செயல்படுகிறது அப்படின்னு சொல்றேன். அது சரியா தவறா?
1: சரிதான் சார்.
0: சரிதான். எப்படி, ஏதாவது ஆல்ரெடி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கா, ஆயில் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் நடந்திருக்கா உங்களுக்கு?
1: வந்ததில்லை.
0: வாழ்த்துகள். அந்த இன்ஜின் ஆயில்லாம் ஏன் போடுறோம், அதை கரெக்டாக அப்பப்போ டைமுக்கு நம்ம குறைஞ்சிருச்சா கூடிருச்சா அப்படிங்கலாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது குறைஞ்சி போயிடுச்சு, இன்ஜின் ஏதாவது வித்தியாசமான சவுண்டு கொடுக்குது அப்படின்னா அதெல்லாம் டைமுக்கு நம்ம மாற்றணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த இன்ஜின் ஆயிலுடைய முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நகரக்கூடிய பாகங்கள் இன்ஜினுக்குள்ளே இருக்குது. அது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு மெல்லிய திரவப்படலம், அதாவது லூப்ரிகேட்டிங் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி உராய்வை குறைக்கிறது தான் அதனுடைய முக்கியமான வேலை. இன்ஜின் சிலிண்டருக்குள்ளே பெட்ரோல் ஏரியக்குள்ளே கடுமையான வெப்பம் உண்டாகும். அந்த வெப்பத்தை இந்த ஆயில், இன்ஜின் ஆயில் வந்து தன் வசப்படுத்திக்குது, அதை இழுத்துக்குது. அதுக்கப்புறம் இன்ஜின் முழுவதும் அந்த ஆயில் சுற்றிக்கிட்டே இருக்கும். சுற்றிக்கிட்டு அப்புறம் அந்த வெப்பத்தை கடத்திட்டு போய் ஆயில் பேன் இல்லாட்டி கீழே வந்து ஆயிலை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் கடத்தி உள்ளே வச்சுக்கும். இன்ஜின் வந்து அதிகப்படியாக சூடாகி ஜாமாவறதை தடுக்கிறது தான் இந்த இன்ஜின் ஆயிலினுடைய முக்கியமான வேலை. உராய்வை தடுக்கிறது, ஒரு குளிரூட்டியாகும் வெப்பத்தெல்லாம் தான் நீங்கள் உங்கள் ஹீட்டில் என்கிட்ட கொடுங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு வாங்கிட்டு போய் வேறு இடத்துல வெளியே கீழே இன்ஜினுக்கு கீழே ஒரு இடத்துல வைக்கும், அங்கே வந்து காற்றடிக்கும். காற்றடிக்கிறது மூலமாக அந்த வெப்பம் வெளியேற்றப்படும், காற்றின் மூலமாக வெளியேற்றப்படும். இதுதான் உள்ளே நடக்கக்கூடிய விஷயம். மெக்கானிக்லாம் யாராக இருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்கிறீங்க. ஓகே, பரவாயில்ல, நல்ல முயற்சி. நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம். சத்யநாராயண் கோயம்புத்தூர்லேருந்து.
0: சத்யநாராயண் கோயம்புத்தூர்லேருந்து சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்? அடியில வித்தியாசமா ஒரு நம்பர் இருக்கும், மத்த பிரிண்டிங் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், அடியில ஒரு பிரிண்டிங் வித்தியாசமா இருக்கும். அத வந்து நான் சொல்றேன், அந்த விஷயம் சரியாங்கிறது மட்டும் சொல்லுங்க. காசோலைகளுக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த இதை படிக்கிறதுக்காகவே வங்கியில ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க, MICR ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி சில எந்திரங்களை வச்சிருப்பாங்க. காசோலையின் அடிப்பகுதியில் அச்சிடப்பட்டிருக்கும் எண்களை வெறும் ஒளியியல் படமாக, அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் மூலமாக மட்டுமே வாசித்து சரிபார்க்கின்றன. அதான் அந்த ஸ்கேனர் வச்சிருப்பாங்கன்னு
2: சொன்னா,
0: அது வந்து ஜஸ்ட் ஒரு போட்டோ மட்டும் முடிச்சு அப்படியே வெரிஃபை பண்ணுது அப்படின்னு நான் சொல்றேன்.
2: அது சரிதான்.
0: சரின்றீங்களா? நான் இப்பதான் சொன்னேன், அடியில ஒரு நம்பர் இருக்கும், வித்தியாசமான பிரிண்டிங் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் நீங்க கவனிக்கலையா? ஆமா, நீங்க செக் எடுத்து பாருங்களேன், அடியில மத்ததெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி இருக்கும், கீழே இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு டைப்ல இருக்கும்.
2: அப்படியா?
0: அப்படித்தான், நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, சரின்னு சொன்னீங்களா? சரி என்பது சரியல்ல, தவறு என்பதுதான் சரி. இதுக்கு யாராவது காரணத்தை சொல்றாங்களான்னு
2: பார்ப்போம்.
0: ஓகே, நன்றி சார். வேற யாராவது முயற்சி பண்ணிக்கிட்டு எனக்கு இது அப்பவே தெரியும் நான் சொல்லலாம்னு நினைச்சேன் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, இதுக்கான காரணம் தெரிஞ்சா நீங்க அவர் வந்து தவறு, அதாவது தவறு என்பதுதான் சரி, சரின்னு சொல்லிட்டாரு, நான் இப்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கான காரணம் யாராவது சொல்றீங்களான்னு பார்ப்போம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம். எம் கல்லுப்பட்டி விவிஎஸ் கண்ணன்.
0: எம் கல்லுப்பட்டி விவிஎஸ் கண்ணன் சொல்லுங்க சார், எந்த தலைப்பு வேணும் சொல்லுங்க.

0: மகிழினி மணிமாறன் குரலில் யுகபாரதியினுடைய வரியில் டி இமானினுடைய அட்டம் அட்டகாசமான இசையில் அந்த ஆட்டம் போடக்கூடிய பாடல் கும்கி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. நேர்களை உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம் 044-295-2853 மற்றும் ஒரு 2838-9871. இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம். ஹலோ, 102.3 FM.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: நான்கு மணி 39:44 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த

0: எங்களுக்கு தெரிஞ்சது பிடிச்சது கொடுக்க சொல்றீங்களா? ஓகே, இப்போ ஒரு செக் சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அது எடுத்துக்கிறீங்களா இல்லை வேற
1: தான் வேணுமா?
0: ஆ, அடியில் ஒரு எழுத்து செக்கை பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்கள் இல்லை, ஒருவேளை இல்லைன்னா செக் புக் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
1: கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: ஓகே, பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்றீங்க. வேற யாராவது சொல்றாங்களான்னு பாப்போம், இல்லாட்டி அடுத்து நானே சொல்லிடுறேன். ஓகே, வெறும் போட்டோ மட்டும் இல்ல, வேற ஒரு விஷயம் உள்ள இருக்கு சார். நன்றி, நன்றி. ஆமா, யாராவது தெரிஞ்சா நீங்க சொல்லுவீங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி இன்னும் நீட்டிக்கிறேன். ஒருவேளை இல்லைன்னா அடுத்து நானே பதில சொல்லிடுறேன். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க சார்.
2: முகப்பேர் மேற்கில இருந்து பாபு டெய்லர்.
0: பாபு டெய்லர் மேற்கில இருந்து, முகப்பேர் மேற்கில இருந்து, சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்?
2: பயன்படுத்தக்கூடிய
0: மின்சார மோட்டார் பத்தி ஒரு கேள்வி. மின்சார மோட்டார் வந்து ரொம்ப நேரமா வாட்டர் பம்ப் மோட்டார் ஓடுது இல்லையா, மிக கடுமையாக வந்து ஓடுறதுனால சூடா, ரொம்ப கடுமையான சூடாகும், அது ரொம்ப ரொம்ப நேரம் ஓடுச்சுன்னா சூடாகும் இல்லையா?
2: கண்டிப்பா.
0: அதை தடுக்கிறதுக்கு அதன் பின்புறத்தில் மோட்டாரின் அச்சோடு, அதாவது ஷாஃப்ட்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஷாஃப்டோடு இணைந்த ஒரு சிறிய விசிறி இருக்கு, குளிரூட்டும் விசிறி இணைக்கப்பட்டு இருக்கு. அது எப்பவும் அந்த அச்சோடு சேர்ந்து சுற்றுற மாதிரியே இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது அதை குளிரூட்டுறதுக்காக அந்த அச்சோடு இணைந்து சுற்றுற மாதிரி ஒரு இதை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றேன். அது சரியா
2: தவறா?
0: சரிதான்றீங்க.
2: கண்டிப்பா.
0: எப்படி, ஏதாவது காரணம் இருக்கா இல்ல தெரியுமா?
2: ஒரு கெஸ்ட் தான் சார், ஏன்னா இருக்கணும், ஏன்னா அவ்வளவு நேரம் சார் நம்மளுக்கு மோட்டர் ஓடும் போது எப்படி எரிஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: அதானே, அதுக்கு தனியா வந்து ஒரு சர்க்கியூட் கொடுத்து தனியா ஃபேன் ஓடுறதுக்கா நம்ம இது கொடுக்க முடியும்? அது சுத்தும் போதே சுத்த விட்டா தான் நல்லது அப்படின்றீங்க? அப்படி
2: உள்ள வந்து அது ஏதாவது பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி.
0: சூப்பர் சூப்பர், அவ்வளவுதான். அச்சு சுத்துது, அச்சு சுத்தும் போது ஏன் சும்மா சுத்துது? ஃபேனை மாட்டி விட்டா ஃபேனும் சுத்துது, அம்புடுதே.
2: அவ்வளவுதான்,
0: அவ்வளவுதான். சரி என்பது மிகச் சரியான பதில். வாழ்த்துக்கள் சார்.
2: நன்றி சார்.
0: நன்றி. மோட்ரு வந்து அச்சு வந்து சும்மா தானே சுற்றிக்கிட்டு இருக்குது, அதுக்கு வெப்பம் உண்டாகும், உள்ள காயில் இருக்குது, கரண்ட் இருக்குது. இது ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருந்துச்சுன்னா மோட்ரு சூடாகும், ரொம்ப சூடாச்சுன்னா அப்புறம் என்ன நடக்கணும்னு தெரியாது, தீப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, வெடிக்கும், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கும். அதனால் குளிரூட்டக்கூடிய அமைப்பு, தனியாக ஒரு ஃபேனை போட்டு குளிரூட்டுவதற்கு பதிலாக சுற்றுகிற அச்சிலேயே ஒரு ஃபேனை வச்சுவிட்டோம்னா காற்றை உள்ளே வாரி வாரி இறச்சி தள்ளும்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு வந்து குளிராக இருக்கும்ல. அதே போல் மோட்டருடைய பாகங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும், வழவழனெலாம் இருக்காது, அதாவது சமமாக இருக்காது, ஒரு மாதிரி கரடு முரடாக டயர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மேடு பள்ளம் மேடு பள்ளம் கோடு கோடாக அப்படி இருக்கும். அதெல்லாம் ஏன் அப்படின்னா வெப்பத்தை எளிமையாக வெளியேற்றுவதற்கான ஒரு வடிவமைப்பு. மோட்டரை ஏன்பா இப்படி டிசைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் யோசிக்கலைன்னா இனிமேல் யோசிச்சு பாருங்கள். வெப்பத்தை வெளியேற்றுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு கூலிங் மெக்கானிசம் தான் அந்த வடிவமைப்பே. சரிங்களா, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாட்டு, பாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து ஆடலாம்.

0: ஆரியன் தினேஷ் கனகரத்னம் இவங்களுடைய வரியில, ஆரியன் தினேஷ் கனகரத்னம், சின்மயி, தன்விஷா இவங்கெல்லாம் இணைந்து பாடிய அந்த பாடல் ஏ ஆர் ரஹ்மானுடைய அற்புதமான இசையில கடல் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும் பார்க்க நேரம் இல்லாட்டாலும் கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயினும் கேட்கன்னு சொன்னார். இப்போ எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுகிறேன்.
0: நான்கு மணி 52 நிமிடம் 48 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சுதாகர் சார்.
0: வணக்கம் சார். யார் எங்கிறது கூப்பிடுங்க, பேர் சொல்லுங்க.
2: சிங்கச்சோழன், சென்னை
0: ஆர்கே நகர்ல இருந்து. சிங்கச்சோழன் சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும்?
2: குறிப்பு சொல்லுங்க சார்.
0: குறிப்பு எளிமையா கடினமா, எப்படி வேணும் உங்களுக்கு? ஓகே, எப்படி வேண்டுமானாலும் சொல்லுங்கள். அப்படிங்கிறனாலே உங்களுக்காக இப்போ பைக்கு இன்ஜின் ஆயில் பத்தி சொன்னோம் இல்லையா? பொறியாளர் எஞ்சின்களின் செயல்திறனை அதிகரிக்க முயன்ற போது மிக அதிக அழுத்தத்தின் மூலம் காற்றை சூடாக்கி ஸ்பார்க் பிளக் அப்படின்னு இருக்கும் வண்டியில, அது இல்லாமயே எரிபொருளை தானாக எரிய வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புதிய தத்துவத்தை கண்டுபிடிச்சாரு. அதனாலதான் நான் பிறந்தேன். நான் யாருன்னு தெரியுமா சொல்லுங்க? அதை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். என்ஜினுடைய செயல்பாட்டை பத்தி ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது பைக்ல எல்லாம் ஸ்பார்க் பிளக் அப்படின்னு ஒரு பிளக் இருக்கும், அந்த பிளக் இல்லாமயே வேற எப்படி இந்த எரிபொருளை எரிய வைக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாரு. அப்போ ஒரு தத்துவம் கிடைச்சது, அந்த தத்துவம் தான் நான். அடுத்த குறிப்பு, நான் பெட்ரோல் என்ஜின்களை விட அதிக அழுத்த விகிதத்தையும், அதாவது கம்ப்ரஷன் ரேஷியோ, அதையும் அதிக ஆற்றல் திறனையும் கொண்ட ஒரு உள் எரி என்ஜின், அதாவது இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் அப்படிங்கிறது. இதுவும் ஒரு என்ஜின் தான், ஆனால் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் இங்கேயே குழு கொடுத்துட்டேன். பெட்ரோல் என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டால நீங்கள் அடுத்து வேறு என்ன சார் யோசிக்கணும்? நானே முடிக்க வேண்டியிருக்கு, பரவாயில்ல. டீசல் இன்ஜின். உறுதியா?
2: அவ்வளவுதான்,
0: டீசல் இன்ஜின் தான். ஓகே, பரவாயில்ல.

0: நல்ல முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சிங்க க்ளூவில். அருமை அருமை, வாழ்த்துக்கள். மூன்றாவது குறிப்பு, அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வணிக ரீதியான லாரிகள், பேருந்துகள், கனரக வாகனங்கள், விவசாய டிராக்டர்கள், அப்புறம் ட்ரெயின்ஸ்லாம் கூட இந்த டீசல் இன்ஜினை பயன்படுத்தி தான் இதுங்கிறாங்க. மின்தடை ஏற்படும் போது வீடுகளில், மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய ஜெனரேட்டர் கூட இந்த டீசல் இன்ஜின் தான் பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் திரவ கழிவுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய பயோடீசல் மூலமும் இயங்கக்கூடிய ஒரு கரடுமுரடான இன்ஜின் தான் நான் அதான் டீசல் இன்ஜின். இப்போல்லாம் கிடைக்கக்கூடிய சமீபமாக நம்ம நாட்டில் எரிபொருள் சார்ந்த புதிய கொள்கைகள்லாம் வந்திருக்கு இல்லையா, பயோடீசல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எத்தனால் கலந்த பெட்ரோல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி சார்ந்த ஒரு நுணுக்கமான ஒரு இன்ஜின் தான் நான் அப்படிங்கிறது. அப்புறம் ஸ்பார்க் ப்ளக்கு, பைக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்குன்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் இல்லாமையே ஒரு இன்ஜினை பண்ண இயங்க வைக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சதனுடைய விளைவு தான் இந்த டீசல் இன்ஜின். இந்த டீசல் இன்ஜினுடைய ஸ்பெஷல் என்னன்னா, டார்க், அதாவது இழுவைத்திறன் அதிகமாக இருக்கும். கனமான பொருட்களை இழுக்கும், ஆனால் கொஞ்சம் மெதுவாக போகும், ஆனால் கனமான பொருட்களை இழுக்கும். அதுதான் இதனுடைய சிறப்பு பண்பு. பெட்ரோல் வந்து வேகமாக போகும், அதுக்கு பயன்படும், பட் கனமான பொருட்கள் டார்க்லாம் அதிகமாக கொடுக்குமானா இதை விட அந்த இன்ஜின் கம்மியாக தான் கொடுக்கும். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் மேம், யார் எங்கிறது குறிப்பிங்க, பேர் சொல்லுங்க.
1: சென்னை பெருமளந்து வள்ளி பேசுறேன் சார்.
0: வள்ளி சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்
1: சார்? பஸ் டிராவல் சொல்லிட்டாங்களா?
0: பஸ் டிராவல் அந்த கணக்கா?
1: ஆமா.
0: அடுத்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் முயற்சி பண்ணி சொல்லிட்டாங்க. சரி சொல்லுங்க, வேற ஏதாவது உங்களுக்கு வேணுமா சொல்லுங்க.
1: சரியா தவறா சொல்லுங்க.
0: சரியா தவறா? ஓகே. எளிமையா கடினமா?
1: எப்படின்னா
0: சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்றேன். எப்படின்னா ஒரு கேள்வி, இப்ப நம்ம வந்து கைபேசிகள் பயன்படுத்துறோம் இல்லையா, ஸ்மார்ட் போன்ஸ் யூஸ் பண்றீங்களா?
1: இல்லைங்க சார், நான் கீபோர்டு தான்.
0: கீபோர்டு தான் யூஸ் பண்றீங்களா? இதுக்குன்னே சரி ஓகே. அப்ப உங்களுக்கு நான் கேள்வியை மாத்திடுறேன்.
1: இல்ல இல்ல சொல்லுங்க.
0: இல்ல இல்ல உங்களுக்கு நான் வேற சொல்றேன், உங்களுக்கு வேற கேள்வி இருக்கு. இது நீங்க உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. முதல்ல உங்களுக்கு தெரியுமான்னு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். வீட்டுல தண்ணீர் பைப்ல இருக்கா, வாட்டர் பைப் லைன்ஸ் எல்லாம் இருக்கா?
1: இருக்குங்க.
0: இப்ப உங்களுக்கான கேள்வி வந்துருச்சு. இப்ப தண்ணீர் குழாய்களை இணைக்கும் போது ஒரு வெண்மையான டேப் ஒன்று பயன்படுத்துவாங்க, பாத்துருக்கீங்களா? அதுக்கு பேரு டெஃப்லான் டேப், அதாவது த்ரெட் சீல் டேப்னு சொல்லுவாங்க. இந்த டேப்பை பத்தி தான் கேள்வி. பிளாஸ்டிக் இன்சுலேஷன் டேப், அதாவது கரண்ட்டுக்கு சுற்றக்கூடிய அந்த ஒயருக்கு சுற்றக்கூடிய டேப்பை போல, இதுக்கு பின்னாடி வலுவான பசையை கொண்டிருப்பதால் தான் இரும்பு த்ரெட்களோடு இறுக்கமாக ஒட்டிக்கொள்கிறது. அதாவது இப்போ நான் கேள்வியை மறுபடியும் சொல்லிடுறேன், அந்த டெஃப்லான் டேப்புக்கு பின்னாடி மற்ற டேப் மாதிரி வலுவான பசையை வச்சிருக்காங்க, அந்த பசையின் காரணமாக தான் இரும்போடு அது ஒட்டிக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா
1: தவறா?
0: சரின்றீங்களா? அந்த டேப்பை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்?
1: வெள்ளையா
0: இருக்கும். அப்புறம் கையில் பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? வாழ்த்துகள். டெஃப்லான் டேப் அப்படிம்பாங்க, இனிமே அந்த டேப்பை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்க, உங்களுக்கும் பல விஷயங்கள் கிடைக்கும். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதி எட்டிட்டோம். நிறைவாக ஒரு பாடல்

அமரீஷ் வர்மா குரலில், ஜெகதி ஸ்ரீகுமாரனுடைய வரியில், ஆனந்தனுடைய அட்டகாசமான இசையில், நேரம் படத்துக்காக அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: தொடர்வது மாலை 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடர்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசுக்கு ஏற்படும் இடஒதுக்கீட்டை சரிசெய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு மீது காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி கூறியிருக்கிறது. தமிழகத்தில் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை விரைந்து தொடங்க தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இணைய வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பத்து நிமிஷம் ஆயிட்டு 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல்.
2: அழகான மாலை நேரத்தில் தென்றல் வலம் வரும் நேரம், இனிமையான பாடல்கள், இத பூந்தென்றல்.

0: பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எவ்வளவு பழசாக இருந்தாலும் தூக்கி போட மனம் இல்லாமல் இன்னும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள். நமக்கு ஒவ்வொருவங்களுக்கும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, வீட்டில் வந்து நமக்கு ஒரு பொருள் வச்சுருப்போம், ஆனால் அந்த பொருளை வந்து தூக்கி போட மனசு இருக்காது. என்னப்பா கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டுமே, நம்ம கூட ஒரு நினைவாக நம்ம கூட எப்பயுமே இருக்கும். அந்த மாதிரி பொருள் எந்த பொருள், எந்த பொருளை நீங்கள் இன்னும் தூக்கி போடாமல் அப்படியே பாதுகாத்து வச்சுருக்கீங்க, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2952208533 என்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2838987171 என்ற எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது ரெண்டுமே பிஸியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, முகநூல் பக்கத்துக்கு போங்க, உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டங்களாக பதிவிடுங்க. ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யார், எங்கிருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
1: மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து?
1: தேனியிலிருந்து சிவா.
0: சிவா ஐயா சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டுட்டேன், ரொம்ப நல்ல தலைப்பு, உண்மையிலே அருமையான தலைப்பு.
0: மகிழ்ச்சி. சொல்லுங்க ஐயா, நீங்க வச்சிருக்கக்கூடிய பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய பொருள் என்ன பொருள்?
1: நிறைய பொருள் அந்த மாதிரி நான் பாதுகாத்து வச்சிருக்கேன், பட் அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த பழைய காசு, பண நோட்டு அந்த மாதிரி, அப்புறம் என்னோட பழைய எழுதுகோல்,
0: நினைவுகள் அசை போடும் பொழுது அது வந்து அருமையான நினைவா இருக்கும் இல்லைங்களா? மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். ஸோ முதல் நேயரே வந்து அட்டகாசமாக சொன்னார். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய நினைவுகள் என்னவா இருக்குது அப்படின்னு நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸோ நீங்கள் பகிரணும்னா என்ன செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஒன்றும் இல்லைங்க. 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2952208533 என்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2838987171 என்ற எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் எங்கிருந்து?
2: மேடவாகம் பக்கத்துல ஜித்தார பக்கத்துல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
2: அது கேட்டேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா, நீங்கள் பழைய பொருள் எந்த பொருளை பாதுகாத்து வச்சிருக்கீங்க இன்னும் வீட்டுல தூக்கி போட மாட்டீங்க?
2: ஒரு 20 வருஷமா வச்சிருக்கீங்க ஒரு தொலைவு ரேடியோ.
0: ரேடியோ 20 வருஷமா வச்சிருக்கீங்க?
2: ஆமா, 20 வருஷத்துக்கு மேல வச்சிருக்கேன் நான் ஒரு ரேடியோ ஒன்று.
0: அது இன்னும்
2: எந்த ஒரு பால்ட்டும் இல்லாம அப்படியே பழசா வச்சிருக்கேன், பத்திரமா வச்சிருக்கேன்,
0: பயன்பாட்டில் இருக்கு.
2: ஆமா சார்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: அதாவது புது நேயர் சார் நான்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
0: வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
3: ஹலோ.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
3: வணக்கம் சார்.

0: சூர்யா டெய்லர் அடியார் நாகராஜியாம் பேரு சூர்யா டெய்லர்.
1: சொல்லுங்க ஐயா, நீங்கள் பாதுகாத்து வைத்துக்கூடிய என்ன பொருளை நீங்க வந்து இன்னும் பழமை?
0: நான் 15 வருஷமா மிஷினை தான் சார் பாஞ்சு வச்சுங்கிற கத்திரி மிஷின்.
1: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
0: அதுதான் சார் என்னுடைய ஆயுதமே.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சியா, வாழ்த்துக்கள்.
0: சரி சார், ரொம்ப நன்றி சார்.
1: வணக்கம். விபத் பாரதி தமிழ் பண்பலை. அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டலாம். ஸோ ஒவ்வொரு நேயரும் ஒவ்வொரு விதமான பொருளை சொல்கிறாங்க, அவங்களுடைய நினைவுகள், அதாவது அது பொருட்கள் அல்ல, அவங்களுடைய நினைவுகள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: வணக்கம் சார், நடராஜன் சார் புத்தகத்திலிருந்து.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார். தலைப்பு கேட்டிங்களா?
2: தலைப்பு கேட்டேங்க சார். அதாவது ஒரு 30 வருஷமா ஒரு ஹோம் தியேட்டர் என்கிட்ட இருக்கு சார், அப்படியே வச்சிருக்கேன் பத்திரமா. இது அதாவது ரிப்பேர் ஆகி கிடக்கு,
1: பயன்பாட்டு இல்லைனாலும் அது வந்து அதை பாதுகாத்து வச்சிருக்கீங்க? இன்னும்
2: பாதுகாத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சிடி இந்த கேசட் எல்லாமே ரொம்ப பத்திரமா
1: வச்சிருக்கேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். ஐயா யார், எங்கிருந்து?
3: என் பேர் சைந்தவதி ஐயா, நாவலூர்ல இருந்தேங்க.
1: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
3: தலைப்பு கேட்டேன் ஐயா. நான் என்ன பாதுகாத்து வச்சிருக்கேன்னா, என் ரெண்டு பொண்ணுங்க படிச்ச ஐடி கார்டு, அவங்க யூனிஃபார்ம், இதெல்லாம் வந்து பாதுகாத்து வச்சிருக்கேன். பெரிய பொண்ணு கட்டி கொடுத்தாச்சு, 25 வருஷம் ஆச்சு, பத்திரமா வச்சிருக்கேன் ஐயா. இன்னும்
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சியா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி ஐயா, நன்றி.
1: வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். ஐயா யார், எங்கிருந்து?
4: வாழ்க வளத்துடன் கே வி ஜெயசீலன், கொடவாட்டப்பட்டிங்க.
1: வணக்கம் ஐயா, தலைப்பு
4: கேட்டீங்களா?
1: எவ்வளவு ரொம்ப பழசாயிடுச்சு இந்த பொருள், ஆனா தூக்கி போறதுக்கு தான் மனசே இல்லை. இருக்கட்டும் கொஞ்ச நாள் நம்மோட அப்படின்னு நீங்க வச்சிருக்க கூடிய பொருள் என்ன?
4: 1970 ஆற்காடு ஆசிரியர் பயிற்சி பண்ணிக்கும் ஒரு
1: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
1: வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார், நான் பம்மல் காமராஜபுரம் பேசுறேன். பாம்பேல உள்ள டிசைன் புடவைங்க, அந்த சூட்கேஸ் என்ன கவர்ல போட்டு நல்லா பார்க்கல் பண்ணி பத்திரமா மேல வச்சிருக்கேன்.
1: சூப்பர்மா, வாழ்த்துக்கள். அந்த நினைவுகள் தான், அந்த நினைவுகளை கடத்தக்கூடிய ஒரு பொருளா தானே இருக்குது. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்
6: சார். நலமா சார்.
1: நலம் சார், நீங்க நலமா?
6: எம்பி ரோஷன்டன் சார். எல்லா நேர்களும் நலமா இருக்க வாழ்த்துக்கள் சார். 71 ஒரு அம்மிக்கல் இருக்கு சார்.
1: அம்மிக்கல் இருக்கு,
6: அம்மிக்கல் யூஸ் பண்ணவங்களா இப்ப இல்ல?
1: ஆமா
6: இருந்தாலும் அதுல வந்து நான் அருகம்புல் நானே சொந்தமா தயாரிச்சுக்குவேன் சார்.
1: சூப்பர் சார்.
6: அது பாக்குறவங்களா கேப்பாங்க, என்ன அருகம்புல்லா அப்படின்னு கேப்பாங்க. அது இன்னும் இருக்கு சார்.
1: மகிழ்ச்சி.
6: அதே மாதிரி மாமா 85 ஒரு மிக்சி வாங்கி வந்தாரு வெளிநாட்டுல இருந்து, ரொம்ப மிக்சி.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
6: யூஸ் பண்றது இல்லைங்க.
1: சரிங்க சார், அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாம். நன்றி நன்றி. மகிழ்ச்சி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
7: சைதாபேட்டில்
1: ஆனந்த் சார்.
7: அப்பா சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு, 30-35 வருஷம் பழைய பொருள் வீட்டுல
1: முதன் முதலா வாங்கின சைக்கிள்.
7: ஆமா சார், தொடச்சி இப்ப நேத்து கூட தொடச்சி வச்சிருக்கோம் சார். அதை
1: மகிழ்ச்சி சார்.
7: தேங்க்யூ.
1: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு
7: வாழ்த்துக்கள் சார்.
1: வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
8: தங்கம்
1: தங்கம் சார், சொல்லுங்க சார். தலைப்பு
8: கேட்டீங்களா?
1: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம் ஐயா, யார், எங்கிருந்து?

0: சொல்லுங்க ஐயா. வணக்கம். சிறப்பு ஐயா, சொல்லுங்க ஐயா. தலைப்பு கேட்டீங்களா?
1: நிகழ்ச்சியில்
0: பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம் சார். சொல்லுங்க சார், யார் எங்கிறது?
2: திருநந்தையூர் கணபதி சார்.
0: திருநந்தையூர் கணபதி சார், சொல்லுங்க சார். தலைப்பு கேட்டீங்களா?
2: நிகழ்ச்சியில்
0: பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம். விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்
3: சார். கார்த்திக் சிஸ்மாமலம்.
0: கார்த்திக் சார், சொல்லுங்க சார். தலைப்பு கேட்டீங்களா?
3: சார், நான் எங்க அப்பா சேவிங் வச்சிருக்கேன் சார். சேவிங் சார்.
0: ஓ சரிங்க சார்.
3: அது பாதுகாப்பாக வச்சிருக்கேன் சார்.
0: ரொம்ப ஓகே சார். மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம். பவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார். கேக்கு தமிழ் ராஜசேகர் சார்.
0: ராஜசேகர் சார், சொல்லுங்க சார். தலைப்பு கேட்டீங்களா?
4: சொல்லுங்க சார். கொஞ்சம்
0: அதாவது ரொம்ப பழசாச்சு, எவ்வளோ பழசானாலும் தூக்கி போடுறதுக்கு மனசே இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஒரு பொருள், என்ன பொருள் அந்த மாதிரி வீட்டில் வச்சுருக்கீங்க?
4: அதான் சார், டிவி சார். இந்த பழைய மாடல் இந்த பின்னாடி டொப்போ மாதிரி இருக்குல்ல சார்.
0: பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை இன்னமும் வச்சுருக்கீங்க?
4: ஆமாம் சார். போர்ட்டபிள் மாதிரி சின்னதாக இருக்கும் சார் அது.
0: சூப்பர் சார், மகிழ்ச்சி சார்.
4: பெரிய டிவியாக வந்திருக்கு எக்கச்சக்கமாக.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: தேங்க்யூ சார்.
0: வணக்கம். பவத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார். நான் வந்து தேவராஜ் பேசுறேன், அம்பத்தூர்ல இருந்து.
0: சொல்லுங்க சார், தலைப்பு
5: கேட்டீங்களா? அந்த சாமி கொடுக்கற கடிகாரம்
0: ஆடிக்கிட்டு
5: பாருங்க, அத மாதிரி அது வீட்டுல இருந்து பத்திரமா பத்திரப்படுத்தி இன்னும்
0: பத்திரப்படுத்தி இன்னும் வச்சிருக்கீங்க, பழைய பொருளை இன்னும் பாதுகாத்து வச்சிருக்கீங்க. மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
5: வாழ்த்துக்கள். நன்றி சார்.
0: ஸோ ஒவ்வொரு நேயரும் வந்து அவங்களோட ஒவ்வொரு பொருள், அந்த ஒவ்வொரு பொருள் இல்லைங்க, அது ஒரு நினைவுகள்ங்க. அதாவது அவங்களோட வாழ்க்கை பயணத்தோடு ஒட்டி ஒரு நினைவு பொக்கிஷமாக வச்சுருக்காங்க. சரி ஓகே, நிகழ்ச்சியில் நம்ம இன்னும் தொடர்ந்து பயணிக்கலாம். ஒரு குட்டி பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, அபய் ஜோத்புகர், ஹரிணி பாடியிருக்காங்க. வைரமுத்து அவருடைய வரிகளில் ஏ ஆர் ரகுமானோட இசையில் காதல் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: அஞ்சு மணி 28 ஆயிட்டு 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஐயா வணக்கம், எனக்கு ஊர்ல வலிங்க.
1: வணக்கம், சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டிங்களா?
2: நாம கேட்டுங்க ஐயா.
1: சொல்லுங்க ஐயா, நீங்க வச்சிருக்கக்கூடிய பொருள் என்ன ஐயா?
2: 86ல ஒரு கேமரா வாங்கினீங்க
1: ஐயா. 86ல கேமரா வாங்கினீங்க.
2: ஆமா, அந்த கேமரா இன்னும் வச்சிருக்கேன்.
1: மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றிங்க.
1: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: ஹலோ சார், நான் உத்திரமேல இருந்து காஞ்சனா பேசுறேன் சார்.
1: சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டிங்களாம்மா?
3: ஆ கேட்டேன் சார்.
1: சொல்லுங்கம்மா, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பழைய, இது ரொம்ப பழசாயிருச்சு பட் இருந்தாலும் தூக்கி போட மனசு இல்லை அப்படின்னு நீங்க வச்சிருக்கக்கூடிய பொருள் என்ன?
3: ஆ தையல் மிஷின் தான் சார்.
1: தையல் மிஷின் தான்.
3: ஆமா, பஸ்ல கா காலால மெதிப்பாங்கல்ல, அந்த மிஷின் எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
3: அந்த மிஷின் ஞாபகமா இன்னும் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப லேட்டஸ்டா நிறைய வந்துருச்சு, அதை வாங்கி வச்சிருக்கேன்.
1: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார்.
1: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: நன்றி சார். வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
4: நான் சோலைமேட்ல இருந்து நூறு முகமது பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
4: அதெல்லாம் கேட்டேன் சார். நான் பிளஸ் ஒன் படிக்கும் போது 1982 ஒரு HMT வாட்ச் ஒன்று வாங்கினேன்
1: சார். சரிங்க சார்,
4: அதை இன்னும் வச்சிருக்கிறேன் சார். அது
1: சூப்பர் சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
5: வணக்கம் சார், எலேனா இருந்து சண்முகத்திர பேசுறேன் சார்.
1: வணக்கம் சார் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
5: தலைப்பு கேட்டேன். நான் வந்து இப்ப பழைய ரொம்ப நாள் முன்னால, ஒரு 25 வருஷம் முன்னால

0: வாங்கினேன் சார் சைக்கிள். சைக்கிள் அப்பப்போ காத்து அடிக்கணும்னு சொல்லி பம்பு ஒன்று வாங்கி வச்சிருந்தேன். அதுக்கு பிறகு இப்போ ரொம்ப நாள் பிறகு சைக்கிள் கொடுத்துட்டேன், இருந்தாலும் அந்த பம்பு வந்து நான் மறக்காமல் வச்சுருந்தேன். இப்போ வந்து சைக்கிளுக்கு வாங்கியிருக்கேன், இப்போ வந்து காத்து
1: போடுறதுக்கு யூஸ் ஆகுது, காத்து அடிக்க யூஸ் ஆகுது பம்பு.
0: ஏன்னா பழைய சார் நம்ம மறக்காத இப்படி கட்டிருந்தேன்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம்
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து. எப்படி இருக்கீங்க சார்?
1: நலமா இருக்கமா? நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கங்க சார். சார் என்னோட சைக்கிள்,
1: உங்களுடைய சைக்கிள்
2: 30 வருஷம் மேல ஆகுது, இன்னும் அதை பத்திரமா வச்சிருக்கோம். ஏன்னா நான் ஸ்கூலுக்கு 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது வாங்கி கொடுத்தாங்க. 6ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு சின்ன சைக்கிள், அது என் தங்கச்சி.
1: இன்னும் பயன்பாட்டுல இருக்கா இல்ல ஓரமா இருக்கா?
2: வணக்கம்
1: பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். யார் எங்க இருந்து?
3: சின்ன வயசுல இருந்த போட்டோ ஒரு 65 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா எங்க அக்கா எல்லாரும் சேர்ந்த போட்டோ அப்படியே இருக்கு சார்.
1: சூப்பர் சார், மகிழ்ச்சி சார். அந்த பழைய நினைவுகள் போட்டோவை பார்க்கும்பொழுது அப்படியே அந்த காட்சி நம்முடைய உருவம் அந்த பார்க்கும்பொழுது
3: அப்படியே வச்சிருக்கிறாங்க.
1: மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா. யாருங்க?
3: நான் திருப்பாச்சில இருந்து எட்டியபுரம். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் ஐயா. நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கீங்க. அதாவது நான் வச்சிருக்க பெராசு வச்சிருக்கேன், பழைய தெரசு கிட்டத்தட்ட 40 வருஷமா இருக்கு சார்.
1: மகிழ்ச்சி.
3: இந்த ஊர் இந்த எங்க இந்த திருப்பாச்சிக்கு வந்து வச்சிருக்கேன், அது தெரசு அப்படியே என்ன வச்சிருக்கேன். கம்ப்யூட்டர் தெரசு வச்சு வாங்கியிருக்கேன். இருந்தாலும் இதை பழச அப்படியே மறக்காம அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன்.
1: மறக்க கூடாதுன்னு. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
4: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கம் அம்மா. யார் எங்க இருந்து?
4: பூண்டில இருந்து சின்னம்மா பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க அம்மா. தலைப்பு கேட்டிங்களா?
4: தலைப்பு என்னங்க சார்?
1: அதாவது ஒரு சில பொருள் எவ்வளோ பழசானாலும் இந்த பொருளை தூக்கி போடுறதுக்கு மனசே இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள், எந்த பொருளை இன்னும் வீட்டில் அப்படியே வச்சிருக்கீங்க?
4: வானொலி பெட்டி தான் சார். எங்க வீட்டில் 25 வருஷம் ஆகுதுங்க சார்.
1: சரிங்கம்மா, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றி. நன்றி சார்.
1: வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம்.
5: வணக்கம் சார். கோட்டீஸ்வரம் மேசர்பட்டிலிருந்து பேசுறேன் சார்.
1: வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டிங்களா?
5: எங்க அப்பா சைக்கிளே நான் ரொம்ப நாளா வச்சிருக்கேன் சார்.
1: அப்பாவின் சைக்கிளை இன்னும் பாதுகாப்பா வச்சிருக்கீங்க, மகிழ்ச்சி.
5: ஆமா சார், அப்பா இருந்து ரொம்ப நாளா ஆச்சு. அவரு ஞாபகமா பத்திரமா வச்சிருக்கேன் சார்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
5: நன்றி சார்.
1: ஸோ ஒவ்வொரு நேயரும் வந்து ஒவ்வொரு கருத்துக்கள், ஒவ்வொரு பொருளை சொல்கிறாங்க, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நினைவுகளை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துது. அடுத்த நேயர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டலாம். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
6: சார் வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கேருந்து?
6: சென்னையிலேருந்து ராஜேஷ் பெரியார் சார்.
1: சொல்லுங்க ஐயா.
6: நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த ஸ்கூல் டேஸில் நான் 7ஆம் வகுப்பு படிக்க சொல்லுது அந்த குரூப்பா எடுத்த அந்த புகைப்படம் வரைய பத்தில என்னுடைய ஆசிரியர் எல்லாருமே சேர்ந்து
1: குழு புகைப்படத்தை இன்னமும் வச்சிருக்கீங்க?
6: ஆமா, ஒண்ணு வச்சிருக்கேன், பத்திரமா வச்சிருக்கேன். அதுவும் பாத்தீங்கன்னா என்னுடைய சில நண்பர்களும் அப்ப என் கூட அந்த பள்ளியில படிச்சு கொண்ட சில பசங்களுக்கு எல்லாம் அந்த போட்டோஸ் இல்ல, நிறைய பேருக்கு அது இப்ப சமீபத்துல அதை புதுப்பிச்சு ஒரு சில பேருக்கு அந்த போட்டோஸ் அனுப்பிச்சு விட்டேன்.
1: மலரும் நினைவுகளை வந்து ஞாபகப்படுத்திருக்கீங்க.
6: ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா.
1: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
7: செங்கல்பட்டுல
1: இருந்து கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நேரமும் அவங்களோட உணர்வுகளோடு ஒன்றி போன ஒரு ஒரு பொருளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
8: நண்பருக்கு மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் ஐயா.
8: அடையாளம்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
1: வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. நீங்கள்
8: சூப்பரா இருக்குது, அருமை. நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலம் ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா? மகிழ்ச்சி.
8: சூப்பரா இருக்கேன் மேடம், சூப்பரா இருக்கேன் சார்.
1: சரிங்க ஐயா, சொல்லுங்க.
8: வானொலி பெட்டி தான் வச்சுக்கிறேன்.
1: வானொலி பெட்டியை தான் வச்சிருக்கேன். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு
8: பெட்டி ஞாபகமா உள்ள வச்சுக்கிறேன்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா. ஸோ ஒவ்வொரு நேயரும் வந்து அவங்களுக்கு பிடித்த மனசு மனசோடு அப்படியே ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த நேயர் என்ன சொல்வார் கேட்டலாம். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
9: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் எங்கேருந்து?
9: பெருமாள்பட்டிலேருந்து ஜெயலட்சுமி பேசுகிறேன் சார்.
1: சொல்லுங்கம்மா, நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன?
9: நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து

0: 25ல எஸ்எஸ்சி முடிச்ச போட்டோ எடுத்தோம்.
1: சூப்பர் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். ஸோ அதுதான் குழு புகைப்படம். ஸோ அதெல்லாம் ஒரு மனதோரம் நினைவு இல்லைங்களா? ஒரு சில தசாப்தங்களை கடந்து இன்னும் அந்த பழைய நினைவுக்கு கூட்டும் போகும் இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்க, ஒரு பாட்டை கேட்டுட்டு நம்ம மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். ஸோ நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மரியான் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. விஜய் பிரகாஷ் சின்மய குரல்களில், வாலியோட வரிகளில், ஏ ரகுமாரோட இசையில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கூந்தன்றல். சரி, முகநூல் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னா நேர்களாக என்ன கருத்து பதிவு பண்ணியிருக்காங்க? மகி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, முகமது மியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு, சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து, ராஜ்குமார் நாகராஜ் ஆறுமுகசாமி அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, மதுரை சோ சண்முக சுந்தரம் பிரபாகரன், வீரராகவன், சூளை ரீஜா மனோகரன், காமராஜ், இந்த நேயர்களாக நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுறாங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு, வண்ணை கணேசன், பர்வதவர்தினி, ஹரிஹரன், இந்த நேயர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. உஷா சங்கர் இளங்கோ காஞ்சிபுரத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கலீல் அகமத் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. மேட்டுப்பட்டி கண்ணன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ராமகிருஷ்ணன் குடும்பகொண்டானிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலப்பேடு தயாளனும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் இணைய போகிற அடுத்த நேயர் என்ன நேயர் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டலாமா? வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
1: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்டாடியிலிருந்து பேசுகிறேன் சார்.
0: வணக்கம், சொல்லுங்கள் சந்திரசேகர், தலைப்பு கேட்டிங்களா?
1: ஆமா, அருமையான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க,
0: மகிழ்ச்சி, சொல்லுங்க.
1: என்ன பொறுத்த வரைக்கும் என் வீட்டுல நான் சின்ன வயசுல யூஸ் பண்ண ட்ரை சைக்கிள் பழசுதான், ஆனா இன்னைக்கு வரைக்கும் கூட நான் யாருக்குமே கொடுக்கல.
0: மகிழ்ச்சி, அதை பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கீங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு
1: எங்க வீட்டுல கைத்து கட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. என்னுடைய பாட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, கிட்டத்தட்ட 50 வருஷம் அப்படிங்கறது இருக்கு என்னுடைய வயது. ஆனா இந்த அளவும் கூட பாட்டியுடைய அந்த ஞாபகமாக நாங்க எல்லாருமே
0: ஒன்று இணைந்த ஒரு பொருளை பாதுகாத்து வச்சிருக்காங்க. சோ நீங்க எந்த பொருளை பாதுகாத்து வச்சிருக்கீங்க? புது நேயர்களா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2952080353 என்ற எண்ணில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2838987171 என்ற எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது ரெண்டு லைனும் பிஸியாக இருக்க நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா முகநூல் பக்கத்துக்கு போங்க. பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற பக்கத்தில் நாங்கள் போஸ்ட் போட்டிருக்கோம். அந்த போஸ்ட் கீழே உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து?
2: சொல்லுங்க
0: ஐயா.
2: என் ஆயாக்கு எடுத்து கொடுத்த 1986 எடுத்து கொடுத்த பேண்ட் இன்னும் வச்சிருந்தேன்.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: ஓகே, நன்றி சார்.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து?
2: தாம்பரம் தரணி சார்.
0: சொல்லுங்க சார், தரணி சார்.
2: நான் படிக்கிற காலத்துல வந்து தாத்தா வந்து பிறந்தநாள் பரிசா வந்து ஒரு மரத்தாலான ஒரு பெண்ணு கிட்டாங்க சார்.
0: மரத்தாலான பெண்ணு,
2: அதை இன்னும் ரெடி பண்ணி பத்திரமா வச்சுட்டு இருக்கேன்
0: சார். சூப்பர் சார், மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ சார்.
0: ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரும் பெண்ணு, அவங்களுடைய ஃபோட்டோ, பாட்டி கொடுத்தது, தாத்தா கொடுத்தது, அப்பா கொடுத்தது, அம்மா கொடுத்தது, அந்த மாதிரி ஒவ்வொருவங்களுடைய நினைவுகளை அப்படியே அந்த கேரி பண்ணி அதை அப்படியே அந்த நினைவோடு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் அன்பு. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் அம்மா.
3: நான் திருவட்டூர் பத்மாவதி சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
3: நல்லா.
0: தலைப்பு கேட்டிங்களா?
3: கேட்டேன் சார். நான் வந்து படிக்க பார்த்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ் சார்.
0: ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இன்னும் பத்திரமா வச்சிருக்கீங்க?
3: ஜாமெண்ட்ரி பாக்ஸ் நான் பிரசி வாங்கினேன் கப்பு ஒன்று.
0: சூப்பர்மா.
3: அந்த கப்பு ரெண்டையும் பத்திரமா இன்னும் வச்சுக்கணும் சார்.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சிமா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார்.
0: ஸோ ஒவ்வொரு நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரைஸ் ஏதாவது ஒரு போட்டியில் வின் பண்ண அதை பத்திரமாக வச்சுருக்காங்க. ஆமாங்க, எல்லாருமே நம்ம வச்சுருப்போம்ல. பள்ளிக்கூடத்தில் வந்து நம்ம ஏதாவது எக்ஸாமில் வந்து எழுதியிருக்கும் போது வெரி குட்டு அப்படின்னு நம்ம வாங்கிட்டோம்னா அந்த பேஜை அப்படியே பத்திரமாக நோட்டில் பார்த்தீங்களா, விவி குட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு நம்ம அடுத்த தலைமுறைக்கு, நம்ம தங்கச்சிக்கோ தம்பிக்கோ அடுத்து பிள்ளைகளுக்கோ காட்டும் போது அது ஒரு தனி சுகம் தானே. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய நினைவுகள் என்னவா இருக்குது, நீங்களும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், புது நேயர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக தொலைபேசி எண்கள் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2952080353 என்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2838987171 என்ற எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரி, ஓகே. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டை கேட்டுட்டு அப்புறம் மீண்டும் நேயர்கள்

என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னா, காற்று வெளியீடு திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவேக் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை.

சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

0: அஞ்சு மணி 51 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரொம்ப பழசுப்பா, பழைய பொருளாக இருந்தாலும் எவ்வளவு பழசாக இருந்தாலும் தூக்கி போட மனசே இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு தான் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கணும். நிறைவாக நேயர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு வந்துடலாம். வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: சரஸ்வதி.
0: சரஸ்வதி அம்மா சொல்லுங்கம்மா.
1: சார், 1982 யூஸ் பண்ண ஆர்டிகல்
0: ஆர்டிகல்
1: அது ஒன்னு வச்சிருக்கோம்.
0: சூப்பர்மா, மகிழ்ச்சி. பயன்பாட்டில் வச்சிருக்கீங்க இன்னும்?
1: ஆமா, பயன்பாட்டில் வச்சிருக்கேன்.
0: சூப்பர், மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி சார்.
0: ஸோ பழமை மாறாமல் அந்த ஆட்டுக்கள் எல்லாம் இன்னமும் அப்படியே வச்சுக்கிட்டு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது அது ஒரு தனி அனுபவம் தானே. எத்தனை பேர் நம்ம இப்போ பார்த்துருப்போம், ஏன்னா எல்லாமே வந்து அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் வந்து நிறைய எந்திரங்கள் வந்துருச்சு. பட் இருந்தாலும் அந்த பழமை அப்படி அதை பார்க்கும்போது ஒரு இது ஒரு குழந்தைங்களை அந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது இருக்கா? என்ன வந்து எந்த பொருளை வந்து நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு பொருளை இன்னமும் வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, புது நேயர்களாகனா உங்களுக்காக ஃபோன் நம்பர் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2952-08-53 என்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2838-9871 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இது ரெண்டும் பிஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா முகநூல் பக்கத்துக்கு போய் முகநூல்லையும் உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். சரி, ஓகே. நேயர்கள்லாம் வந்து இன்றைக்கி கலகலப்பாக வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை அவங்களோட மனசுக்கு பிடித்த ஒரு பொருள்லாம் அது ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், முகநூல் பக்கத்தில் பதிவிட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். ஸோ நிறைவு பாட்டு எந்த படத்திலிருந்து வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அச்சம் என்பது மடமையான திரைப்படத்திற்காக விஜய் இயேசுதாசோட குரலில் ஏஆர் ரகுமான் இசையில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

0: நிறைவு பெற்றது பூந்தென்றல் நிகழ்ச்சி.
1: அழகான மாலை நேரத்தில் தென்றல் வளம் வரும் நேரம், இனிமையான பாடல்கள், இது பூந்தென்றல்.
0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களுக்கு மாலை வணக்கம் சொல்வது ஆர்ஜி ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரும் 6:01. மஞ்சள் வெயில் ஒளிர்கின்ற அழகான மாலை, பகலையும் இரவையும் இணைக்கின்ற இனிய மாலை, வேலை பொருட்டு பிரிந்து சென்ற யாவரையும் பிணைக்கும் மாலை. இந்த மாலை பொழுதில் இறைவன் துதிப்பாடும் பாமாலைகள் வலம் வரும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் மருமகள் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியது. வாலி இயற்றிய பாடல், இசை சந்திரபோஸ்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஓ மானி மானி திரைப்படத்திற்காக பி சுசீலா மற்றும் குழுவினர் பாடிய பாடல் இது. பாடலுக்கு இசை இளையராஜா.

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வளம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. நிலையத்தில் நேரம் 6:11. பக்தி மாலை தரும் அடுத்த பாடல் உத்தம புத்திரன் திரைப்படத்திற்காக பி லீலா பாடியது. டி கே சுந்தர வாத்தியார் பாடி இயற்றிய பாடல் இது. இசை ஜி ராமநாதன்.

0: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து இதய நாயகன் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல் இது. காளிதாசன் எழுதிய பாடல், இசை தேவா.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

நிலையத்தில் நேரம் 6:25. இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது

பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி மாதுரி மற்றும் குழுவினர் பாடிய பாடல் இது. ஐயாசாமி இயற்றிய பாடல், இசை ஜி தேவராஜன்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது பக்தி மாலை. இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக

0: மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்த பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு, கடல்சார் ஒத்துழைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் திறன் மேம்பாடு போன்றவற்றில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான புதிய வாய்ப்புகள் இந்த பயணத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான், திரு சம்பத்குமார், திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் திரு விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வன்னியரசு, பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆய்வின் போது விவாதிக்கப்பட்டதாக கூறினார்.
1: எங்களுடைய துறையினுடைய கோரிக்கைகள், எங்களுடைய துறையினுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பேசி அடுத்த கட்டத்திற்கு அதை வந்து சிறப்பாக செய்வது, கூடுதலாக நிதி கேட்டிருக்கிறோம், அதையும் வந்து செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பான துறையாக இந்த அமைச்சரவையில் சமூக நீதித்துறை மேலும் செயல்படுவதற்கான வழிகாட்டுதலை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் கட்டாயம் இந்த பட்ஜெட்ல வந்து இதுவரை இல்லாத சமூக நீதித்துறையில் இந்த மக்களுக்கான மேம்பாட்டுக்கு மக்களுக்கான பட்ஜெட் உயர்வு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள்.
0: தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசுக்கு ஏற்படும் இடஒதுக்கீட்டு இழப்பை சரிசெய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்படுவதால் 600க்கும் மேற்பட்ட மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் குறையும் என்று வெளியான செய்தியை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை சரி செய்வதற்கு தேவையான உடனடி நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பதிவிட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறுவது தவறானது என்றார். கச்சத்தீவை தாரை வார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளிலும் காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில்

0: ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
1: இதற்கிடையே கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மிதமான முதல் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கேரள மாநிலம் வயநாட்டில் இடைவிடாது பெய்து வரும் மழையின் காரணமாக இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இன்று மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இடைவிடாது பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. கூடலூர் நகர் மட்டுமல்லாமல் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்வதால் கடும் குளிர் நிலவுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
1: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் பரமேஸ்வரமங்கலத்தில் 13 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை மாநில அமைச்சர்

0: இருந்துள்ளது. கூடலூர் நகர் மட்டுமல்லாமல் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்வதால் கடும் குளிர் நிலவுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
1: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் பரமேஸ்வர மங்கலத்தில் 13 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சியின் தேனாம்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட ட்ரஸ்ட்லிங் தெருவில் புதிதாக கட்டப்பட்ட நவீன பெண்கள் உடற்பயிற்சி கூடத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் இன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் பழங்குடியினருக்கான நடமாடும் சித்த மருத்துவ வாகன சேவையை ஆட்சியர் திருமதி கவிதா இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாநகரின் குடிநீர் விநியோக பாதையில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மாநகர பகுதிகளில் குடிநீர் விநியோகம் இருக்காது என்று ஆணையர் திருமதி பிரியங்கா கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் மக்கள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. முதலமைச்சரின் மாநில இளையோர் விருதுக்கு வரும் 13ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் இறுதி அறிக்கைகளை விரைவாக நீதிமன்றங்களில் தாக்கல் செய்த 17 பேருக்கு காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் வெகுமதி மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவுகளில் சிகிதா தானிபத்தி, ஜோதி சுரேகா, பிரித்திகா பிரதீப் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தைப்பேயின் ஜுன் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலான் பாட்டர் புல்கன்குவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேக்கர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: Yes, who is it?
3: Don.
4: 102.3 பாட்டுக்கு இந்த டான்.
3: டான் டான் டான்
5: என் விருப்பம்.

கைக்கு வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் இங்கே அந்த முத்தை யார் கூட ஒப்பிடுறாங்க அப்படின்னா பாடலில் வர நாயகியோடு ஒப்பிடுறாங்க. அதுவும் அந்த முத்து தொட்டால் கை மணக்கக்கூடிய ஒரு சந்தனம் அப்படிங்கிற அளவுக்கு பாடல் போய்கிட்டு இருக்கு. என்ன சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

இந்த வேளை 6:40:43 இந்த மணி துளியிலிருந்து மாலை 7 வரை நாம் வந்து என் விருப்பம் நிகழ்ச்சியில் தான் இணைகிறோம். அரிய வகை அந்த ரத்தினங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோ எளிதாக கிடச்சிடாது. அது ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ரொம்ப ஒரு கடினமான வேலைப்பாடுகள் இருக்கும். அந்த முக்கியமான விஷயங்கள் இப்போ ஒரு வைரம் இருக்குது, இல்லை பவழம் இருக்குது, அந்த மாதிரினா பார்த்திங்கன்னா முத்து இதெல்லாம் வந்து அவ்வளோ எளிதாக நமக்கு கிடச்சிருமானா? அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிட. தங்கம் உட்பட பெரும் உழைப்பு இருக்கிறது, அப்படியெல்லாம் மீறி தான் நம்ம கைக்கு வருது. அப்படிப்பட்ட ஒரு முத்து இருக்குது அப்படின்னா அந்த கடலில் குளித்து உள்ளே போய் மூழ்கி எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நமக்கு

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாலியினுடைய வரியில் இளையராஜாவினுடைய இதமான இசையில் திருமதி பழனிசாமி படத்துக்காக அந்த ஒரு அற்புதமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையாக

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவேக் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

0: 102.3 FM.
1: என் விருப்பம்.
2: ஆறு மணி 48:55 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் நாம் வந்து என் விருப்பம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில பொருட்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதனுடைய குறிப்பிட்ட ஆயுட்காலம் இருக்குல்ல, எல்லா பொருளுக்குமே இப்போலாம் ஒரு எக்ஸ்பைரி டேட் வந்துடுது, குறிப்பிட்ட காலம் வந்து இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம அதை பயன்படுத்தினா அது வீணாயிரும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு கட்டுப்பாட்டோட தானே வருது. மனிதர்களுமே அப்படி தான், இப்போ முன்னெல்லாம் ஒரு 100 வருஷமாக இருந்துச்சு, இப்போ 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம் அப்படிங்கிற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆயுட்காலம் கூடுகிறது குறைகிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த மாதிரி ஒரு பொருள் எந்த நிலையிலையுமே பயன் தூரக்கூடிய தரக்கூடிய பொருளாக இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு பொருளை வாங்குகிறோம், அதனுடைய குறிப்பிட்ட அளவை தாண்டி போயிடுச்சு, ஆனால் அந்த நிலையிலேயே அது பயன் தருமா அப்படின்னா அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்கள், தென்னை, பனை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி எந்த ஒரு பயன்பாட்டில் எந்த நோக்கத்தில் பார்த்தாலும் உயிரோடு இருக்கும்போது நமக்கு நுங்கு தருது. உயிரை அப்புறம் நம்ம வெட்டி முடிச்சிட்டாலுமே கூட அதனுடைய வாரைகள், அந்த மரத்துண்டுகள் வந்து நமக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படுது. அந்த தென்னை ஓலை, அந்த மட்டையில் இருக்கக்கூடிய அதை விசிறியாக பயன்படுத்துகிறோம். இப்படி ஏதோ ஒரு வகையில் நமக்கு எந்த நிலையிலையுமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக அந்த மரங்கள் இருக்குது இல்லையா. அதே போல் இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இங்கே என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா பசு. பசு பார்த்தீங்கன்னா சாணம் விழுந்தால் உரம், அந்த சாணம் வந்து ஒரு வகையில் உரமாக பயன்படுது, அதையே எரிச்சா திருநீர். இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி பசுமாட்டை பற்றி இங்கே பாடம் எடுக்க போடுறாங்க. எப்படி எடுக்கிறாங்க கேட்டுருவோம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல வைரமுத்துடைய வரையில தேவானுடைய அட்டகாசமான இசையில் அண்ணாமலை படத்துல இருந்து அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம். 6:55 25 நொடியை தொட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில ஒரு 7 பேர் வந்து முகநூல கருத்துக்களை போட்டு காத்துட்டு இருக்கீங்க. அது என்னன்னு அப்படியே பார்த்துருவோம். பர்வதவர்தினி மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பக்தி மாலையில் வந்த பாடல்கள் எல்லாமே அருமையா இருந்துச்சு அப்படின்னு போட்டுருக்கீங்க. பிரகாஷ் அவங்க வந்து ஃபிலிம் நீங்கள் கேட்டவை அப்படிங்கிற மாதிரி அதாவது விருப்ப பாடலை கேட்குறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் நைட்டு 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவுக்கு கொடுங்க, நிச்சயமாக உங்கள் பாட்டு வரும். ஏழுக்கிணர் அபுதாகிர் அவர் வந்து ஒரு பூங்கொத்து மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் கைத்தட்டல்களை கொடுத்துருக்காங்க. ஹேமலதா எஸ் அப்படின்னு சொல்லி லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் அப்படி காத்துலேயே மெதுக்குது அந்த எஸ் அப்படிங்கிறது. எதுக்கு எஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது அதையும் சேர்த்து போட்டதுன்னா சிறப்பாக இருப்போம். மயிலை பட்டாபி கரத்துக்கு பாட்டுக்கு சம்மந்தமே இல்லைங்க, முத்துமணி மாலை பாட்டு தான் அந்த இடத்துல பொருத்தமாக இருக்கும். நம்ம தூத்துக்குடி முத்து தென்பாண்டி முத்துன்னு ஒன்று முன்ன சொன்னோம்ல, அந்த முத்து எடுக்கிறத பற்றி ஒரு விளக்கம் கொடுத்து சொன்னோம்ல, என்னங்க நீங்கள் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி போட்டிருக்காங்க. முத்துமணி மாலை அந்த பாட்டை போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப பொருத்தமாக இருந்திருக்கும்லே அப்படின்னு சொல்லி மண்டபத்தில் யாரும் எழுதி

வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றீங்க. பட்டாபிசார் மண்டபத்தில் யாரையும் நமக்கு எழுதி கொடுக்கல, கவிஞர்கள் பாடல்களை எழுதி கொடுத்துருக்காங்களே, அதுலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு தான் நாம் சொல்லுவோம். நீங்கள் இனிமேல் கோர்த்து யோசிச்சு பாருங்கள், கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு சரியாக இருக்குன்ற மாதிரி யாரும் எழுதிலாம் கொடுக்கல. இந்த இடத்துல நமக்கு என்ன தோணுதோ அதை பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, அப்புறம் பிரபாகரன் அவங்க வந்து மாலை பொழுதில் மயக்கம் பாடல்கள் கேட்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நாங்களும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போது கடந்த பாடல் வந்து வந்தேண்டா பால்காரன் வந்துச்சு. பால் என்ன கலர் இருக்கும், வெள்ளை கலர் இருக்குமா? அதுக்கு முன்னாடி தென்பாண்டி கடலில் முத்து எடுத்து அப்படின்னு சொல்லி முத்து சொன்னோமா, முத்தும் வெள்ளையாக இருக்குமா? இப்போது வரக்கூடிய பாடல்லையும் முத்து தான் வரப்போகுது. ஆனால் இந்த முத்து வந்து தூத்துக்குடி முத்து எடுத்து கோர்த்து வச்ச பல்வரிசை. அவங்க பல்வரிசை எப்படி இருக்குன்னா தூத்துக்குடி முத்து மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் பாலும் வெள்ளையாக இருக்கும்ல. இப்போ எதுக்கு இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா, இதெல்லாம் பால் வாங்குறேன், வீட்டில் இருந்தோம்னா இந்த நேரத்தில் போய் பால் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கடைக்கு அனுப்புவாங்க. அதே தான் இங்கேயும் வருது, என்ன பாட்டு கேட்டிருக்கோம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்திரா குரல்களில் வாலியினுடைய வரியில் தேவாவினுடைய இதமான இசையில் சாமுண்டி படத்துக்காக அந்த ஒரு அற்புதமான பாட்டை கேட்டு முடிச்சோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: விருப்பம்
2: ஒன் 102.3 FM.

இந்த வேளை 7:49 இந்த மணி துளியிலிருந்து 7:30 வரை நம்ம வந்து திரைகாணம் நிகழ்ச்சியில் இணையவிருக்கிறோம். ஏதாவது ஒரு விஷயம் கூறான பொருள் நம்மளை குத்திடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ வலிக்கும். ஒரு முள் குத்துச்சுன்னா ஒரு இயல்பான பாதையில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு குத்தும்போது சுருக்குன்னு உள்ளே ஏறும், அப்படி வலிக்கும்ல, எப்படி இருக்கும்? இதே போல தான், அதுவும் காலில் குத்தினாலே வலிக்குது அப்படின்னா நெஞ்சில் குத்துனா எப்படி இருக்கும்? கர்ணன் படத்தில் ஒரு காட்சி வரும், அதில் வந்து வரக்கூடிய அம்புகள் எல்லாமே கர்ணனுடைய நெஞ்சில் வந்து அப்படியே செதக் செதக்கும் குத்திருக்கும். ஆனால் அதை கடைசியாக எப்படி காமிப்பாங்கன்னா அந்த அம்புகள் எல்லாமே மலர் மாலைகளாக, புகழ் மாலை

மாலைகளாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும்ல, அந்த மாதிரி நமக்குமே கொத்தக்கூடிய முள்ளுலாம் அப்படி பூ மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? வாய்ப்புள்ள ராஜா அதான் நடக்கும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதே போல் அம்புகள், அதுவும் ரொம்ப ஷார்ப்பான அம்புகள் வருது, அது வந்து என் நெஞ்சை தொலைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாட்டில் சொல்கிறாங்க. ஏன் தொலைச்சிது, எதனால் தொலைச்சிது, கேட்டுருவோமா?

0: உன்னிகிருஷ்ணன் பாம்பே ஜெயஸ்ரீ குரல்கள வைரமுதருடைய வரியில் ஏஆர் ரஹ்மானின் இதமான இசையில் இருவர் படத்திலிருந்து அந்த இனிமையான பாடலை கேட்டு முடித்தோம்.
1: FM

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

7:10 14 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில திரைகானம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் எது ரொம்ப பெருசு, எது ரொம்ப அவசியம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, காசு பணம் தாங்க அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காசு பணம் நிச்சயமாக அவசியம்தான், அதை விட எது முக்கியம் அப்படின்னா அன்பு. அந்த அன்பு இல்லை அப்படின்னா அவ்வளோ காசு இருந்தும் என்னத்துக்கு இதெல்லாம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் யோசிக்கக்கூடிய நிலைமை வரலாம், வராமையும் போகலாம். அப்படி வந்தவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நிச்சயமாக அன்பு தாங்க எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒருவேளை வராதவர்கள் எதிர்காலத்தில் வந்தால் இந்த மாதிரி சொல்லுவாங்க, வரலன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க காசு தாங்க எல்லாமே அப்படின்ட்டு போவாங்க. சரி, இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்றும் சொல்ல வரல. பாட்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க, செல்வம் என்னம்மா செல்வம், சொந்தம் தான் எல்லாமே, சொந்த பந்தம் தாங்க, அந்த சொந்தம் பந்தமே அன்பு தான், அன்பு இருந்தால் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்னு பாடலில் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் தேவாயினுடைய இதமான இசையில் காலம் எல்லாம் காத்திருப்பேன் படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம். இனி 7:15 தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்ராக்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். மெல்பர்ன் விமான நிலையத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் அவரை வரவேற்க உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா ஆண்டு உச்சிமாநாட்டில் இரு தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் பட்டியலில் உள்ள இந்தியா ஆஸ்திரேலியாவின் பொருளாதார நட்பு

0: நாடாகவும் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா புறப்படும் முன் வெளியிட்ட அறிக்கையில் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வரவை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை அவருடன் இணைந்து மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆசிய பசிபிக் மண்டலத்தில் அமைதி மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் திரு நரேந்திர மோடியிடம் பேச இருப்பதாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் கூறியிருக்கிறார். குவைத் இளவரசர் திரு ஷேக் சபா அல் காலிதை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குவைத் அரசருக்கு வாழ்த்து கூறியதை அவரிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா குவைத் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு திரு ஷேக் சபா அல் காலித் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். வளைகுடா மண்டலத்தில் அமைதி மற்றும் மேம்பாட்டுக்காகவும் இந்தியாவுக்கு அளித்து வரும் ஆதரவுக்காகவும் தமது நன்றியை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் குடியுரிமை கண்காணிப்பை வலுப்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் ஆலோசனை நடத்தினார். கண்காணிப்பை வலுப்படுத்த தானியங்கி எக்ஸ்ரே கண்காணிப்பு அமைப்பை முக்கிய விமான நிலையங்களில் படிப்படியாக பொருத்துவது குறித்தும் திரு அமித்ஷா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இந்த கருவிகளை அமைப்பதால் குடியுரிமை அதிகாரிகளின் பணிச்சுமை குறையும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் 21 விமான நிலையங்களில் பாதுகாப்பு கட்டமைப்பையும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறிய அவர், மேலும் 41 விமான நிலையங்களில் முன்னுரிமை அடிப்படையில் மேம்படுத்தும் பணிகள் நடைபெறும் என்றும் கூறினார். அனைத்து விமான நிலையங்களிலும் பயணியர் போக்குவரத்துக்கு ஏற்ப அதிக அளவில் உயர்மட்ட பாலங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை விமான போக்குவரத்து அமைச்சகம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பயணிகளின் உடைமைகளை வெளியில் கொண்டு வருவதற்கான கட்டமைப்புகள் 16 விமான நிலையங்களில் உள்ளதாகவும் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் இதனை நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அனைத்து மாநில தலைநகரங்களில் மண்டல வாரியான வெளிநாட்டவர் பதிவு அலுவலகங்கள் 2047 ஆண்டுக்குள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அகர்தலா மற்றும் ஜேவார் விமான நிலையங்களில் அதிகாரப்பூர்வ குடியுரிமை கண்காணிப்பு அதிகாரிகளை விரைவில் நியமிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா விமான போக்குவரத்து அமைச்சரிடம் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்பு தலைவர்கள் கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகளை மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு செய்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெறவிருக்கும் இக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை இந்திய தர நிர்ணய கழகம் மேற்கொண்டு வருகிறது. இக்கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள திரு பிரஹலாத் ஜோஷி, பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்புகளுக்கு இடையே நிலையான ஒருங்கிணைப்பை மேற்கொள்ளவும் சர்வதேச அளவிலான மாநாட்டை திட்டமிடவும் இக்கூட்டம் வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தர நிர்ணயம் தொடர்பாக ஒன்றிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளதாக திரு ஜோஷி கூறியிருக்கிறார். ஈரான் அமெரிக்க போர் சூழல் காரணமாக வளைகுடா நாடுகளில் CBSE 12 வகுப்பு தேர்வு எழுத இயலாத மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட மாற்று முறை மதிப்பெண் வழங்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. வளைகுடா நாடுகளிலிருந்து இது தொடர்பாக மாணவர்கள் தாக்கல் செய்துள்ள மனுக்கள் மீது பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் மத்திய கல்வி பள்ளிக்கல்வி வாரியம் CBSEக்கும் நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் திரு கே வி விஸ்வநாதன், திரு அலோக் அராதே கொண்ட அமர்வு உத்தரவிட்டது. வளைகுடா நாடுகள்

0: உள்ள தனித் தேர்வர்களுக்கு கடந்த மாதம் 21ஆம் தேதி வழங்கப்பட்ட உத்தரவு குறித்தும் விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுக்கள் மீதான விசாரணை இம்மாதம் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டுக்கு பின் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதை தெரிவித்த திரு ட்ரம்ப், ஈரானுடன் இது தொடர்பாக மேற்கொண்டு எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நடத்த அமெரிக்கா விரும்பவில்லை என கூறியிருக்கிறார். நேட்டோ உச்சி மாநாட்டின் போது ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலில் ஈடுபட்டன. இதனால் 3 டேங்கர் கப்பல்கள் பாதிக்கப்பட்டன. இதற்கு ஈரான் நேரடியாக பொறுப்பேற்கவில்லை. சண்டையை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் இரு நாடுகளுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட 60 நாள் சண்டை நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் கத்தாரில் நடைபெற்ற ராணுவ அதிகாரிகளுக்கு இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தையிலும் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்ய படைகள் நேற்றிரவு நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ரஷ்ய விமானப்படையினர் 169 ட்ரோன்கள் மற்றும் 7 ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதலை நடத்தியதாக உக்ரைன் விமானப்படையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், கீவ் நகரில் போருக்கான ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரியோ தவாதாவை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தாய்பேயின் ஜுங் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலன் பேட்டர் புல்கான்கூவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேத்கர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: Yes, who is it? Don. 102.3 பாட்டுக்கு இதான் Don.
2: 7:25 25 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பல திரைகாணம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். சின்ன வயசு ஒரு 5-10 வயசுக்குள்ள நம்ம வந்து விளையாண்டுட்டு இருப்போம் இல்லையா. அப்போ ஒருவேளை சென்னை தவிர்த்து வெளியில இருக்கக்கூடிய ஊர்கள்ல இருந்து இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா அந்த விமானம் வானத்துல போகும்போது கூட்டல் குறி மாதிரி தான் இருக்கும். அந்த கூட்டல் குறி மாதிரி அவ்வளோ உயரத்தில் போகும்போது இரவு நேரங்களில் பார்க்கும்போது அதுல இருந்து விளக்கு, மின் விளக்கு ஒன்று இருக்கும். அந்த விளக்கு வந்து அப்படியே விளக்குன்னு படிச்சு பளிச்சுன்னு மின்னி மின்னி வரும். அதை பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். அதே போல் சில நேரங்களில் வானத்துல சில நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி நாம் நினைப்போம். அது வந்து நிலையாக இல்லாமல் நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு 6, 7, 8, 9 மணி வாக்கில் வானத்தை நீங்கள் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒளி புள்ளிகள் ஏதாவது ஒன்று அப்படி நகர்ந்து போயிட்டே இருக்கும். அதெல்லாம் நட்சத்திரம்னு நாம் நினைப்போம். சில நேரங்கள் அது வால் நட்சத்திரங்களாக இருக்கலாம். அது திடீர்னு அப்படியே சொருன்னு போய் மறைஞ்சு போயிடும். அது வால் நட்சத்திரம். ஆனால் இந்த புள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு

இடத்துல நகர்ந்து போய்கிட்டே இருக்கும், நிற்காது, மறையவும் மறையாது, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சு போயிடும் சரிங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள்கள், செயற்கைக்கோள்கள் வந்து அப்படி நகர்ந்து போகிறது நமக்கு நட்சத்திரம் நகர்றது மாதிரி தெரியும். சரி இப்போ எதுக்கு அங்கே போகிறோம் அப்படின்னா, இங்கே நம்ம வீட்டில் போடுற லைட்டு மாதிரி அங்கே உயர்த்த ஒரு லைட்டு போட்டு அப்படி நகர்ந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல. அதே போல் இங்கே ஒரு மின்விளக்கு இருக்குது, அந்த மின்விளக்கு எங்கே இருக்குது எப்படி இருக்குது பாட்டுக்குள்ளே சொல்லுவாங்க, கேட்டுருவோம்.

0: மனோவினுடைய குரலில் வாலியினுடைய வரியிலே இளையராஜாவினுடைய இதமான இசையில் அந்த பாடல் சின்ன தம்பி படத்துக்காக கேட்டு முடிச்சோம். இந்த வேளை 7:30 இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்
0: வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
2: அன்புள்ள சந்தோஷ்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நல்லதை நினைத்து நல்லதை செய்யணும் வாங்க. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மனசுல தினமும் நல்லெண்ணங்களை 5 உருவாக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். காலையில உண்ணும் உணவுக்கு பேரு பிரேக்ஃபாஸ்ட். ஆங்கிலத்தில் பிரேக் உடைக்கிறோம், ஃபாஸ்ட் உண்ணாமல் இருப்பது. முதல் நாள் 8-9 சாப்பிட்டது மறுநாள் காலையில 8-9 தான் காலை உணவை சாப்பிட்றோம். கிட்டத்தட்ட 12 ஃபாஸ்டிங் உண்ணாமல் இருந்து காலையில் உண்டு அந்த நோன்பை முறிக்கிறோம். அதனால தான் அதுக்கு பேரு பிரேக் ஃபாஸ்ட். காலை உணவை ஓர் அரசனை போல் உண்ண வேண்டும். மதிய உணவை ஓர் இளவரசனை போல் உண்ணுங்கள். இரவு உணவை உணவில்லாதவர்கள் உணவு கிடைக்காதவர்களைப் போல் கொஞ்சமாக சாப்பிடணும். இரவு நேரத்தில் திட்டமாக தான் சாப்பிடணும், குறைவாக கூட இருக்கலாம். உணவு நிறைய இருக்குன்னா இல்லாதவர்களுக்கு தேவையுள்ளோருக்கு கொடுத்து உதவலாம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். சந்தோஷ்குமார் சார்,

0: விவசாயிகள் செய்யும் பணியும் இதுதானே. எல்லோரிடமும் அன்பு செலுத்தணும். செலுத்தினால் இறைவன் நம்மிடம் கருணை காட்டுவான். நம்முடைய மகிழ்ச்சிக்கும் மன அமைதிக்கும் காரணம் கடவுள் காட்டும் கருணைதான்கிறத மறந்துடக்கூடாது. எவரையும் எந்த சந்தர்ப்பத்திலும் மன்னிக்க தயாராக இருக்கணும். நாம எந்த மனநிலையில் இருந்தாலும் நன்றாக குளித்து சுத்தபத்தமான ஆடைகளைத்தான் அணியணும். சுத்தம் சோறு போடும். பழமொழி நினைவுல இருக்கும். உங்களுக்கு நன்மை நல்லதுன்னு தோன்றும் செயல்களை உடனே செய்யணும், தாமதப்படுத்தக்கூடாது. தினசரி மற்றவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் ஒரு சின்ன செயலையாவது செய்யுங்கள். தினசரி காலையில் எழுந்த உடனே கண் விழித்த உடனே கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதே போல இரவு தூங்கிறதுக்கு முன்னாலேயும் மகிழ்ச்சியான நாளை வழங்கிய கடவுளுக்கு நன்றி சொல்லணும். தினம் தினம் ஒரு புது நாள் கிடைக்குதுன்னா அது இறைவன் கொடுத்தது தான். அந்த நாளை நன்னாளாக்கணும். நல்லது மட்டுமே செய்யணும். வாழ்க்கையில் வருவதும் போவதும் இரண்டு, இன்பம் துன்பம். வந்தால் போகாதது இரண்டு, புகழ் பழி. போனால் வராதது இரண்டு, மானம் உயிர். தானாக வருவது இரண்டு, இளமை முதுமை. நம்முடன் வருவது இரண்டு, பாவம் புண்ணியம். அடக்க முடியாதது இரண்டு, ஆசை துக்கம். தவிர்க்க முடியாதது இரண்டு, பசி தாகம். நம்மால் பிரிக்க முடியாதது இரண்டு, பந்தம் பாசம். அழிவை தருவது இரண்டு, பொறாமை கோபம். எல்லோருக்கும் சமமானது இரண்டு, பிறப்பும் இறப்பும். இவை திருமுருக கிருபானந்த வாரியாரின் பொன்மொழிகள். எல்லா தரப்பு மக்களுக்கும் பொதுவான கருத்துக்கள் இவை. சந்தோஷ்குமார் சார், உலகில் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் பிரிந்தோம் நிற்கக்கூடாது. பிறந்தது சாதாரண செயல்தான். ஆனால் இறப்பின் போது சாதனையாக பேசப்பட வேண்டும். இன்று நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், இன்று நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நாளை மட்டுமல்ல உலகிருக்கும் வரை பேசப்படணும். அந்த மாதிரி செயல்களாக செய்யணும். உதாரணம் பாருங்க, இன்னைக்கு ஒரு மரக்கண்ணு நட்டோம்னா அந்த மரம் இருக்கும் வரை இது இன்னார் வச்ச கன்றுன்னு பேசப்படும். உங்களுக்கு தெரியும் ஒரு மரம் எவ்வளவு காலம் வாழும், வாழ்ந்து மக்களுக்கு பலன் தரும்னு. ஒரு மரம் மாதிரியாவது நமது வாழ்க்கை அமையணும். இது மழைக்காலம், பருவ காலம். ஜூலை மாதம் முதல் வாரம் வன மகோத்சவம். இந்த காலங்களில் ஆளுக்கு ஒரு மரக்கன்று நட்டு மரமாக்குவோம். அதன் மூலம் இப்பூ உலகில் நமது பேரும் பேசப்படும், புகழப்படும். புகழுக்கு மயங்காதவர் யார்? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.
3: வணக்கம் இசை உள்ளங்களே,
4: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: இந்த வேளை 7:35, 3 நொடி. இந்த மணித்துளியிலிருந்து 7:55 வரை நாம் வந்து பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைகிறோம். பாடல்கள் ஒவ்வொன்றையும் கேளுங்க, ஒவ்வொரு வரியையும் நீங்கள் ஏற்கனவே கேட்டதை வச்சு ஓரளவு யோசிங்க. பாடல்கள் எந்த பாதையில் பயணம் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு 7:50 அந்த வாக்கில் வந்து நீங்கள் முகநூலில் பதிவு பண்ணுங்கள். சரியாக கண்டுபிடிச்சிங்களான்னு சொல்லி நானும் பார்க்குறேன், மகிழ்ச்சியாக இருக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வேவ் லைன் சரியாக இருக்கா அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது சில விஷயங்களை நம்ம பராமரிக்கணும், சரியாக பராமரிக்கணும், இல்லைன்னா எங்கேயாவது கொண்டு சிக்கலில் போய் மாட்டி விட்டுரும். அதில் முக்கியமானது நம்ம உடம்பு. நம்ம உடம்பு அது ஒரு பக்கம் நம்ம கவனிச்சு தான் ஆகணும். அதே போல் நம்ம வாகனங்கள் பயன்படுத்துகிறோம்னா அந்த வாகனங்கள், அதில் முக்கியமாக இப்போ இருசக்கர வாகனங்கள் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதெல்லாம் நம்ம அப்பப்போ கவனிக்கலனா எங்கேயாவது கொண்டு மாட்டி விட்டுரும், பிரச்சனையை கிளப்பிடும். சரி, இப்போ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, பல நேரங்களில் அந்த எண்ணெய் ஓடுறது இப்போ தான் போட்ட மாதிரி இருக்கும், ஆனால் சரசரன்னு காணாமல் போயிடும். இல்லை 2 வாரத்துக்கு முடி போட்டிருப்போம், நிறையா போட்டுமே இன்னும் 1 வாரம் ஓட்டலாம் அப்படின்னு நாம் நினச்சிட்ருப்போம். ஆனால் எங்கேயாவது போய் ரிசர்வ்லாம் தாண்டி எண்ணெல்லாம் நின்றும். இப்போ அந்த மாதிரி நின்று போயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பார்க்குறத விட்டுட்டு வண்டியை தள்ளிட்டு போக ஆரம்பிக்கணும். இப்போ தள்ளிட்டு போகிற சுச்சுவேஷனில் ஒரு பாட்டு போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ பாட்டாக வரப்போகுது. ஆனால் பாட்டு வேறு சுச்சுவேஷனுக்காக போட்டது, ஆனால் உங்கள் சுச்சுவேஷனுக்கு அதை பொருத்தி பார்த்தா பக்காவாக இருக்கும். நமக்குன்னே உட்காந்து எழுதியிருக்காங்களோ அப்படின்னு தோணும். இப்போ அந்த வண்டியை தள்ளக்கூடிய சுச்சுவேஷனில் நீங்கள் இப்போ இருந்தீங்க அப்படின்னா

0: இந்த பாட்டு உங்களுக்காக.
1: ஆகட்டண்டா தம்பி ராஜா நடராஜா, மெதுவா தள்ளையா பதமா செல்லையா. ஆகட்டண்டா தம்பி ராஜா நடராஜா, மெதுவா தள்ளையா பதமா.

0: ஒரு படத்தில் வடிவேலு கிட்ட அவங்க தாத்தா கேரக்டர் சொல்லும், உனக்கு ஏதாவது வாழ்க்கையில் உச்சபட்சமாக பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த பொட்டியை திறந்து பாருனு சொல்லி இந்த பொட்டியை அவர் கையில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எப்பயாவது வண்டியை தள்ளிட்டு போகிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த பாட்டை மனசில் நினச்சி அப்படியே பாடிக்கிட்டே போங்க. டயர்டு இல்லாமல் ஜாலியாக தள்ளிட்டு போய் முடிச்சுட்டு சீக்கிரமாக அடுத்த வேலையை பார்க்கலாம். டிஎம் சவுந்தரராஜன் குரலில், அவினாசி மணி வரியில், கே வி மகாதேவனுடைய அற்புதமான இசையில் நல்ல நேரம் படுத்திருந்து அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடித்தோம்.
1: 102.3 FM.
2: Yes, who is it?
3: Don.
4: ஏதேதோ கற்பனை வந்து என்னை அழைக்கிறதே.
5: வணக்கம், நான் TL தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி ரோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விபித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
6: வணக்கம் இசை உள்ளங்களே,
7: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: ஏழு மணி 7:41 17 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் பாட்டும் பயணமும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு பாட்டு வந்துச்சு, இதை வச்சு எதாவது கண்டுபிடிக்க முடியுமானா? முடியாது. இன்னும் ஒரு பாட்டு கொடுத்தா தான் எது தொடர்புங்கிறத ஓரளவு யோசிக்க முடியும். ஒரு வரியை மட்டும் யோசிக்கக்கூடாது, பாட்டினுடைய அனைத்து வரிகளையும் கரைத்து கொடுத்துருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இல்லாட்டினாலும் நீங்கள் மேலோட்டமாக பார்த்தா கூட சில நேரங்களில் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தான் எடுத்துகிட்டு வருவோம். சரி, இப்போ எதுக்கு எது சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு படத்தில் சிவாஜி ஒரு டைலாக் சொல்லுவார், அதாவது வானத்து நட்சத்திரங்களாக எடுத்து உனக்கு மாலையாக சுட்டி விடுவேன் லதா அப்படின்ற மாதிரி அந்த வசனம் போவோம். இப்போ எதுக்கு அதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம நண்பர்கள் நேயர்களாகி நீங்கள் கூட ஒரு மணியில் என்னென்ன பாட்டு போச்சோ அதெல்லாம் ஒன்றா எடுத்து அப்படி மாலையாக கோத்து நீங்கள் ஒரு வரியை உண்டு பண்ணுவீங்களே, ஒரு கவிதை மாதிரி அப்படி பண்ணுவீங்க. அதே போல் வரக்கூடிய பாடலில் பாடல்கள் படம் பெயர்கள் இது ரெண்டுமே வந்து அப்படி கோர்வையாக எடுத்து அதையே ரீக்ரியேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற

0: மலேசியா வாசுதேவன் குரலில் கணதாசனுடைய வரியில் எம்எஸ் விஸ்வநாதனுடைய அற்புதமான இசையில் தில்லு முள்ளு படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
3: வணக்கம் இசை உள்ளங்களே,
4: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: 7:42 தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ரெண்டு பாடல் அப்படியே போயிருச்சு. இப்போ எதாவது கணிக்க முடியுமானா? ஓரளவு நீங்கள் கணிச்சிருந்தீங்கன்னா முகநூலில் வந்து நீங்கள் பதிவு போடுங்க, இன்னொரு பாட்டு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா நாம் முதல்ல நல்லவங்களாக இருக்கணும், நாம் சரியாக இருந்தோம்னா எல்லாமே சரியாக இருக்கும் அப்படிங்கிற காலங்காலமாக நம்ம ஊர்களில் சொல்லப்படக்கூடிய தத்துவம் இல்லை. முதல்ல நாம் மாறணுங்க, நாம் திருந்தணுங்க, நாம் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம் பாட்டிலேயே தான் சொல்லுது. நான் நான் நான் அப்படின்னு சொல்லி எப்போவுமே நினைக்காதீங்க, நாம் நினைங்க, அப்படின்னா தான் எல்லோரும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு பாட்டுக்குள்ளே ஒரு அருமையான தத்துவம் இருக்குது. ஒரு தத்துவம் தான் இருக்காங்கன்னா ஏகப்பட்ட தத்துவங்கள் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பாட்டு வருது.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல புலமைப்பித்தன் வரியில இளையராஜாவினுடைய இதமான இசையில அந்த இனிமையான பாடல் உன்னால் முடியும் தம்பி படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 7:52:43 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியினுடைய நிறைவை கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி கொண்டிருக்கிறோம். நண்பர்கள் கருத்து பதிவுல போடுறீங்க, ஒரு 6:30 வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கீங்க. யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துருவோம். பாலு கிருட்ணன் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம்ங்கிறது பாடல்கள் நல்லா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் புஷ்பவள்ளி அவங்க வந்து வந்தேண்டா பால்காரன் அப்ப வந்து சில சூப்பரா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் ஹெச்பி ஹச்சகோட அவங்க என்ன சொல்றாங்க, அழகாபுரம் கிராமம் அங்கிருந்து வந்திருக்காங்க, மாலை வணக்கம் சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பிரகாஷ் டிபிஎஸ் அவங்க வந்து கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து வந்திருக்கேன், பிரகாஷ் ஷியாமலா அஸ்வினி இவங்கெல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க, அவ்வளோதான், ஜஸ்ட் என்ட்ரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் பிரபாகரன் இதயம் தொடும் பாடல்கள் ரசித்து மகிழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. முத்துமாரி மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இருவர் படத்தில் வந்த பாட்டு சூப்பருங்கன்னு போட்டிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அவங்க வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அப்புறம் ராஜமாணிக்கம் கோபி மாலை நேர பாடல்கள் இனிமைன்னு போட்டிருக்காங்க. என் மேட்டுப்பட்டி கண்ணன் திரைக்காணத்தில் வந்த பாடல்கள் அருமையாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் இரவு வணக்கம் நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் பாட்டும் பயணம் நிகழ்ச்சியில் பாடல்களை ரசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பை அவங்க வந்து பாட்டும் பயணம் நிகழ்ச்சி ஓகே நறுமைன்னு போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நடராஜன் சுப்பை அவங்க வந்து முத்து பவளம் வைரம்லாம் சொன்னீங்கல்ல அப்படி அந்த பாட்டெலாம் கேட்டுட்டு இப்போ அண்ணன் தம்பி சொந்தங்களை பற்றிய பாடல்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் நெருங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே அந்தோனிராஜ் காட்டு பார்க்கணும், அவர் என்ன சொல்கிறாருன்னா பாட்டு பயணத்தில் தம்பி அப்படிங்கிற சொல் இடம்பெறும் பாடல்களாக இருக்குது ரைட்டா அப்படின்றீங்க. மிகச்சரி, எல்லா இதுலேயுமே தம்பின்னு வரும், அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு விஷயமானா இதுவும் விஷயந்தான். அதுக்கப்புறம் பிரேம்நாத் பிரேம் அவங்க என்ன சொல்கிறாங்க, பாட்டும் பயணம் நிகழ்ச்சியில் அறிவுரை சொல்லக்கூடிய பாடல்களாக போயிட்டுருக்கு, தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்குங்க எல்லாமே பிரேம்நாத் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் 20 சொல்லியிருக்காரு. அப்புறம் பொன்னேரி கலீல் அகமது நானும் தான் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி அவரும் தன்னுடைய நிகழ்ச்சி அப்படியே கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காரு. ஆமாம், தம்பி அப்படிங்கிற சொல் பாடல்களில் வந்துட்டு இருக்கும், அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே, நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் இசை உள்ளங்களே பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: இந்த வேளை 7:55 10 நொடி. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல்.
2: ஒரு சின்ன பையன் என்னை தேடிட்டு ஓடி வந்தான். ஒரு கதை சொல்லுங்கன்னா, சொந்தமாக எதுவும் தெரியாதே என்ன, உங்களுக்கு சொந்தமாக எதுவும் தெரியாதுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னா. இந்த பையன் அடிக்கடி என்கிட்ட வந்து கதை கேட்குறவன், அதனால் என்னோடய ரகசியம்லாம் அவனுக்கு அத்துப்படி, அதனால்தான் அவ்வளவு தெளிவாக அடித்து விட்றான். சரி, இப்போ என்ன செய்யலாம்னு, பழைய கதை ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்னா, உனக்கு கிருஷ்ண தேவராயரை தெரியுமான்னு. அவர்கிட்ட நேரில் பழக்கம் இல்லை, ஆனால் அவரை பற்றி புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன்னா. சரி, இவங்ககிட்ட மேற்கொண்டு பேச்சு கொடுத்தா நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிவிடுவான் அப்படிங்கிறத யூகம் பண்ணிக்கிட்டு அவனை உட்கார வச்சு கடைசி வரைக்கும் குறுக்க பேசப்படாது அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் போட்டுட்டு அந்த கதையை சொன்னேன். ஒரு சமயம் கிருஷ்ண தேவராயர் சமஸ்தானத்துக்கு ஒரு பெரிய வித்வான் வந்து சேர்ந்தாராம். என்னோட போட்டி போடுறதுக்கு இந்த ஊரில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சவால் விட்டாராம். அந்த ஊரில் இருந்த பெரிய பெரிய வித்வான்லாம் இது ஏதுனா வம்பா போச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் அந்த ஆளோட போட்டி போடுறதுக்கு தயாராக இல்லை, எல்லாரும் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தன் மட்டும் தைரியமாக முன்னுக்கு வந்தான். அது யாருன்னா தெனாலிராமன். அந்த சமஸ்தானத்தில் விகட கவி அவன். என்ன அனுப்புங்க போட்டிக்கு, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா. உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. தைரியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, ஆனால் தைரியம் இருந்தால் அதிர்ஷ்டம் தேடிட்டு வருங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா. அடுத்த நாள் போட்டி ஆரம்பமாச்சு. அந்த பெரிய வித்வான் வந்து நின்னார். தெனாலிராமன் எதிரில் வந்து நின்னான். அந்த வித்வான் ஒரு விரலை காட்டினார். தென்னாலிராமன் பதிலுக்கு 2 விரலை காட்டினான். வித்வான் 3 விரலை காட்டினார். இவன் உடனே 4 விரலை காட்டினான். உடனே 5 விரலை காட்டினார் அவர். தென்னாலிராமன் உடனே தன்னுடைய கை முஷ்டியை காட்டினான், கையை மூடி காட்டினான். அவ்வளோதான், அந்த பெரிய வித்வான் கிருஷ்ண தேவராயர் காலில் விழுந்தார். நான் தோத்துட்டேன், என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். கிருஷ்ண தேவராயர்

0: ஆயர் அவரை தனியாக அழைச்சிட்டு போய் என்ன நடந்ததுன்னு விசாரித்தார். அந்த வித்வான் விளக்கம் கொடுத்தார். ஆண்டவன் ஒருவன் தான் உண்டுங்கிறத விளக்கிறதுக்காக நான் ஒரு விரலை காட்டினேன். அப்படி இல்லை, சக்தியை சேர்த்தா சக்தி சிவன் ரெண்டு பேர் உண்டுன்னு உங்கள் வித்வான் ரெண்டு விரலை காட்டினார். மூர்த்திகள் மூன்று பேருங்கிறதுக்காக நான் மூணு விரலை காட்டினேன். வேதங்கள் நான்குன்னு சொல்லி அவர் நாலு விரலை காட்டினார். பஞ்சபூதங்கள் ஐந்துன்னு நான் அஞ்சு விரலை காட்டினேன். அதையெல்லாம் அடக்கி ஆளணும்னு சொல்லி அவர் கையை மூடி உறுதியாக காட்டினார். அடடா, உங்கள் வித்வானுக்கு எப்பேற்பட்ட அறிவு, அவர் தான் ஜெயித்தார், நான் தோத்துட்டேன் அப்படின்னார் அவர். அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் தெனாலிராமனை கூப்பிட்டு என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு தெனாலிராமன் விளக்கம் கொடுத்துருக்குறான். அவன் முதல்ல என்னை கொன்னுடுவேன்னு அந்த வித்வான் ஒரு விரலை காட்டினா, உடனே ஒரு ரெண்டு கண்ணையும் தோண்டி விடுவேங்கிறதுக்காக நான் ரெண்டு விரலை காட்டினேன். உனக்கு நாமம் போட்டுருவேன்னு சொல்லி மூணு விரலை காட்டினா, அதை அழிச்சிருவேன்னு நாலு விரலை காட்டினேன். உன்னை அரைஞ்சிருவேன்னு அவன் அஞ்சு விரலை காட்டினா, நான் உங்களை குத்தி போடுவேன்னு சொல்லி கையை மூடி காட்டினேன் அப்படின்னான். இப்போ பாருங்கள், ஜெயிச்சது யார்? தைரியம் மட்டும் இருந்துட்டால் அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும்ங்கிறது எவ்வளவு உண்மையாக போச்சு. அதனால் நாம் எப்பவும் தைரியமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு என் எதிரில் கதை கேட்டுட்டு உட்காந்துருந்த சின்ன பையனை பார்த்தேன். அவன் என்னை நிமிந்து பார்த்தான். அவன் தன்னோட கை கால் ரெண்டையும் ஒரு மாதிரியாக என் முன்னால் தூக்கி 20 விரலை காட்டினான். எனக்கு ஒன்றும் புரியல, இதுக்கு என்னப்பா அர்த்தம்னு கேட்டேன். இதே கதையை இதுக்கு முன்னாடி என்கிட்ட 20 தடவை நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா.
1: நாம் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
1: நிகழ்ச்சியுடைய நிறைவே எட்டியாச்சு. இனிமே வந்து இன்னும் ஒரு அழகான நாளில் நான் உங்களை சந்திக்கிறேன். இனி 8:05 ஆர்ஜே நாகராஜ் வந்து உங்களுக்கு அட்டகாசமான ஒரு தலைப்போடு உங்களை சந்திப்பார். அது வரைக்கும் நீங்கள் இணைஞ்சிருங்க. இனி 8 தொடர்வது செய்திகள்.
3: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றடைந்தார். மெல்பர்ன் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தவுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான், திரு சம்பத்குமார், திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் திரு விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வன்னியரசு, பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆய்வின் போது விவாதிக்கப்பட்டதாக கூறினார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு தொடர்வதாகவும் இதனை களைய தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாற்றம் என்ற பெயரில் தமிழக அரசு ஏமாற்றத்தை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளது. தொடரும் மின்வெட்டால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பதிவிட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு

மறைத்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறுவது தவறானது என்றார். கச்சத்தீவை தாரை பார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளிலும் காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தார். தவிக்கு சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்தப்பட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாருக்கு நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்தரையன் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இவ்வழக்கின் விசாரணை அதிகாரி முன் இருவரும் காலை மாலை என இருவேளையும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று இந்த உத்தரவில் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவுகளில் சிகிதா தானிபத்தி, ஜோதி சுரேகா, பிரித்திகா பிரதீப் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். 11ஆவது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் விஜய் பபர்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரியோ டவாட்டாவை வென்றார். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எட்டு மணி 5 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைய இருக்கும் இந்த நிகழ்ச்சி நீ கோரினால்.

102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜி நாகராஜ். இன்றைய நீ கூறினால் நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் இப்போ நான் ஒரு படம் பார்த்தேன். அதாவது 90களில் வெளியான ஒரு அந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் 2 நண்பர்கள் இருப்பாங்க. அதாவது 2 நண்பர்கள் ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள். அதில் முதலாவது கதாபாத்திரம் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஒரு நடுத்தர வர்க்கத்தினர். அவர் தன்னுடைய மனைவி, குடும்பம், பிள்ளைகள் என்று ஒரு அதுதான் உலகம் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு மனிதர். அவருடைய உழைப்பு, அவர் எல்லாத்தையுமே வந்து குடும்பத்துக்காக செலவு பண்ணுறாரு. மனைவி என்ன சொல்கிறாங்களோ அது தாங்க ஆபியஸாக அப்படின்னு இருக்கார். தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறாரு. திருமணம் முடியுது, எல்லாமே முடிஞ்சு போகுது. இன்னொரு நபர், இரண்டாவது கதாபாத்திரம், அவர் எப்படிப்பட்டவர்னா, தன்னுடைய குடும்பத்தில் வந்து மனைவி போய் சொல்லிட்டாங்க, தன்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு ஒரு விரக்தியில் இருக்கக்கூடிய மனிதர். ஸோ பணம் தான் பிரதானம், பணத்தை அளவிட்டு தான் வந்து இந்த சமூகத்தில் வந்து மதிப்பு வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். இப்படி தான் அந்த கதையோட துவக்கம் தொடங்குது. ஸோ இந்த 2

0: கதாபாத்திரங்களும் அந்த திரைப்படத்தோட அதாவது நிறைவை நோக்கி வரும்பொழுது எப்படி மாறுறாங்க அப்படின்னா, அந்த இரண்டாவது கதாபாத்திரம் இருக்கார் இல்லைங்களா, அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பையன் அவருடைய மருமகள் வராங்க. அந்த மருமகள் காட்டக்கூடிய அந்த பாசம், அந்த பிணைப்பு, குடும்ப உறவுகள் பற்றி அவருடைய புரிதல், அந்த புரிதலால் வந்து அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, குடும்பத்தில் வந்து பாசம்தான் பிரதானம், பணம் பிரதானம் இல்லை அப்படின்னு மாறுறாரு. ஸோ நம்ம முதலாவதாக ஒரு கதாபாத்திரம் இருந்துச்சுங்களா, அந்த கதாபாத்திரம் என்னவாக மாறுது அப்படின்னா, அவருடைய பொருள் உழைப்பு எல்லாத்தையும் இழக்கிறாரு. மனைவி தன்னோட பிள்ளை மேலே இருக்கிற பாசத்தால் வந்து தன்னோட பேச்சை கேட்கலையே அப்படின்னு ரொம்ப வந்து வருத்தப்படுறாரு. மனைவியும் விட்டு போயிடுறாங்க. ஸோ இறுதி வாழ்க்கையுடைய இறுதி, அதாவது நிறைவு தருணத்தில் அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ உழைப்பு உழைப்பு உழைப்பு உழைப்பு இருக்கணும், பணம் இருக்கணும், இந்த உறவுகள்லாம் வந்து அதுக்காக தான் இருக்குது அப்படின்னு மாறுறாரு. ஸோ இந்த படம் வந்து எனக்கு ஒரு இம்பேக்ட் ஏற்படுச்சு. ஸோ என்னென்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு அனுபவம் இருக்கும். ஸோ அதுதான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, அனுபவம் கற்றுக் கொடுத்த வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க, நண்பர்களிடையே இருக்கலாம், கணவன் மனைவி, அண்ணன் தம்பி, அம்மா அப்பா, அந்த மாதிரி பல்வேறு உறவுகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு உறவுகளிட்டும் ஒவ்வொரு அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த அனுபவங்கள் கற்றுக் கொடுத்த வாழ்க்கையின் பாடங்கள், பெரிய பாடங்கள், அதுதான் என்ன. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும், 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2952 08 53 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2838 9871 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டலாமா? வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஐயா வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுகிறேன் ஐயா.
0: வணக்கம் சந்திரசேகர், சொல்லுங்கள், தலைப்பு கேட்டீங்களா?
1: ஐயா நீங்கள் கதை சொல்கிறது அதுதான் இப்போ ஆப்பில் வருது. என்ன கேள்வி கேட்டீங்க கதைக்கு அப்புறமா?
0: அதாவது அனுபவம் கற்றுக் கொடுத்த வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம் என்ன?
1: எனக்கு அனுபவம் அப்படிங்கும் பொழுது ஐயா, எந்த ஒரு விஷயத்தையுமே எல்லார்கிட்டயுமே இடம் பொருள் ஏவல் தெரியாம பகிர்ந்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பாடம் அப்படிங்கறத நான் கத்துக்கிட்டேன்.
0: மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுக்கு.
1: எனக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்த நான் உத்தர நம்பி சொன்னேன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு இன்னைக்கே நாளைக்கு முதல் எதிரியா மாறிடுவான். அப்ப என்னுடைய விஷயங்கள் எல்லாமே ரகசியங்கள் அவனுக்கு தெரிஞ்சிடும் இல்ல, அது பண்ணக்கூடாதுன்னு கத்துக்கிட்டேன்.
0: மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் அம்மா, தலைப்பு கேட்டீங்களா? உங்களுக்கு அனுபவம் கற்றுக் கொடுத்த வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம்னா என்ன சொல்லுவீங்க? மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். ஸோ ஒவ்வொரு நேயர்களும் வந்து அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க. சரி, ஓகே, நிகழ்ச்சிக்கு இடையில ஒரு
2: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: 102.3 FM 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கூறினால் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டலாமா? வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். ஆனந்த் சார் சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: அப்பா சொல்லுவார் அடிக்கடி காற்றுல போதே துப்பி போடணும் அப்படின்னு சொல்லுவார் சார். வயசுல போதே சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நடந்துட்டு இருக்கா சார்?
1: சரிங்க ஐயா, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு
2: நன்றி சார்.

0: வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம் சார். யார் எங்கிருந்து?
1: பொன்ராஜ்
0: சார். சொல்லுங்க சார்.
1: நீங்க சொன்ன கதை என் கதையை நீங்க திருடி சொன்ன மாதிரியே.
0: அப்படிங்களா? இது ஒரு திரைப்படம், 90களில் வெளியான ஒரு திரைப்படத்தின் கதை தான்.
1: கரெக்டா இருந்தது, நீங்க சொன்னது அப்படியே எனக்கு இருந்தது.
0: மகிழ்ச்சி.
1: அதாவது எப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தருக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் நமக்கு மரியாதை இருக்கு, அதை நிறுத்தும் போது மொத்தத்தையும் மறந்துருக்காங்க. அதனால நான் வந்து அத கொஞ்சம் இப்ப வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் யோசிச்சு, அதாவது ஃப்ரீயா ஒரு குழந்தைத்தனமா இல்லாம கொஞ்சம் சீரியஸாவே இருக்கும்
0: மாதிரி செய்யணும் சொல்றீங்க.
1: ஆமா சார்.
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: நண்பருக்கு இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் ஐயா.
2: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார். சூப்பரா இருக்குது.
0: மகிழ்ச்சி
2: சார். அப்பா கருத்து கொடுத்த பாடம் தான் சார், அதே கடைபிடிக்கிறேன் சார்.
0: உங்களுடைய அனுபவத்துல என்ன பாடம்
2: சார்
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க? நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
3: வணக்கம்
0: ஐயா. யார் இங்கிருந்து?
3: கும்பகோணம் பேசுறேன்.
0: மனோகரன் சார், சொல்லுங்க சார். தலைப்பு கேட்டீங்களா?
3: நினைக்காம அகல கார் வச்சுட்டாங்க. அந்த வீடு கட்டும் போது அவங்க பட்ட பாடு, அதுலயும் இல்லாம வந்து வாங்குற சம்பளம் வாங்குற கிள்ளி, அவங்க போலீஸா இருந்தாங்க. இந்த ரெண்டு சம்பளத்துக்கான வேற எதுவுமே கிடையாது. அதை வச்சுதான் வீட்டையும் பாத்துக்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், இந்த வீட்டையும் கட்டணும். அது எனக்கு பார்வை கிடையாது. அதனால வந்து என்னையும் பாத்துக்கணும், எல்லாத்தையுமே இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது பாருங்க ஒற்ற நிலைமைக்கு.
0: அதுதான் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்பது என்னன்னா, வரவுக்குள் செலவு இருக்கணும் அப்படின்றதா, கரெக்டுங்களா? மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
4: வணக்கம். முருகன் பேசுறேங்க.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. தலைப்பு
4: கேட்டீங்களா?
0: கொரோனாதாங்க எனக்கு கருத்து. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க
5: சார். காலையில சார் ரெண்டு நைட் பேசினாங்களா? அவங்களே தான் சார் 5 மணிக்கு பேசுனாங்க, எப்பயும் பேசுறாங்க.
0: உங்களுடைய கருத்து குறிப்பிடப்பட்டது, நேயர்களுக்கு அன்பு வேண்டுகோளும் எடுக்கிறோம். அதாவது புதிய நேயர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம்.
5: 5 மணிக்கு பேசுறாங்க, 8 மணிக்கு பேச கூடாது சொல்லுங்க.
0: சரிங்க ஐயா, மகிழ்ச்சி. சரி, நீங்க சொல்லுங்க ஐயா, உங்களுடைய அனுபவம் கற்றுத்தந்த படம். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
6: வணக்கம். ராஜலட்சுமி வெல்கம் சார்.
0: வணக்கம் அம்மா, சொல்லுங்க அம்மா.
6: வணக்கம். நான் என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன். அமைதியா இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவணுங்கிறதைய சுத்தமா எடுத்துடணும். இது என்னோட அனுபவம். பெரிய குடும்பத்துல இருந்து குடும்பத்துக்காக செய்யணும், எல்லாருக்கும் செய்யணும்னு செஞ்சு ஏமாந்து போனது மாதிரி ஆயிட்டுது என்னோட நிலைமை. இப்ப அதான் சின்ன வயசுல அத மாதிரி இருந்துச்சு, இப்ப 70 வயசுக்கு மேல அதெல்லாம் யோசிச்சு என்ன பண்றது.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
6: நன்றி சார்.
0: வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
7: ஹலோ.
0: வணக்கம்
7: சார். வணக்கம் சார். நடராஜன் சார், புத்தகத்துல இருந்து.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார். தலைப்பு கேட்டீங்களா?
7: கேட்டேன் சார். அதாவது யாரையும் உடனே நம்பிடக்கூடாது சார். என்ன, நான் வந்து கத்துக்கிட்ட பாடம் அந்த மாதிரி.
0: யாரா இருந்தாலும் ஆட தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றீங்க.
7: ஆமா சார், யாரையும் பக்க டப்புன்னு யாரையும் நம்பக்கூடாது, உடனே யாரையும் நம்ப கூடாது.
0: கண்முடிதனமாக நம்பிக்கை வைக்க கூடாது.
7: ஆமா சார், நிறைய ஏமாற்றங்கள் வருது சார். நான் கத்துக்கிட்ட பாடம் அதான் சார்.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
7: நன்றி சார. நன்றி.
0: வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
8: ஐயா வணக்கம் ஐயா, நான் கோவூர் லவ்லிங்க ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டிங்களா ஐயா?
8: நான் ரொம்ப கேட்டேங்க ஐயா.
0: சொல்லுங்க.
8: தேவை, அதாவது மனைவி பேச்சு கேட்காதவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல பாடங்க ஐயா. அது
0: மனைவி பேச்ச கேட்கணும்ன்றீங்க, சரிங்க ஐயா.
8: மனைவி சொல்ல சொல்ல நான் எடுத்து மற்றவங்களுக்கு பணம் கொடுத்தா அந்த பணம் என் கைக்கு வந்த சரித்திரமே

0: சித்திரமே இல்லை. அவங்க சொல்லும் போது கேட்டிருக்கலாமே அப்படின்னு நீங்க இப்போ நினைக்கிறீங்க.
1: ஒரு ஒரு நாள் ஒரு டைம் சொல்லுவான், வேண்டாங்க சொல்றது கேளுங்கன்னு, நான் கேட்காம ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு கொடுத்துருவேன். அது ரொம்ப பின்னாடி வருத்தத்துலாம் முடியும்.
0: அதுதான் வாழ்க்கை துணையின் சொல்லை நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்றீங்க. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றிங்க.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம். கவி சுந்தரமூர்த்தி சென்னை குளத்தூர். இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் ஐயா.
2: உங்களுக்கு நீங்க சொன்ன ரெண்டு கதாபாத்திரம் நல்லா தான் இருந்து வந்தது. நான் வந்து அதிகமா மீட்டிங் எல்லாம் பேசிட்டு இருப்பேன். ஒரு கூட்டத்துல வந்து போன வாரம் போகும்போது இந்த உலகத்துல நிறைய பெரிய புத்தகம் எதுன்னு கேட்டேன். நான் யாருமே சொல்லவே இல்லை. நான் சொன்னேன் வந்து அனுபவத்தை விட இந்த உலகத்துல பெரிய புத்தகமே கிடையாது அப்படின்னு சொன்னேன். நான் கை தட்டாங்க
0: எல்லாமே.
2: எனக்கு வந்து அப்பா கடைசியா வந்து எனக்கு வந்து அப்பா வந்து சிக்கனமா இருந்தா நீ வந்து சுகமா வாழலாம் எதிர்காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவர் வந்து இன்னைக்கும் சரி சிக்கனமா வாழ்ந்துனே இருக்கேன், இந்த கடன்ல சிக்கவே இல்லை, எவரிடமும் கடன் வாங்கினதும் கிடையாது, அமைதியான வாழ்க்கை எனக்கு. மற்றவங்களுக்கு இதை நான் எடுத்து சொல்லினே இருக்கலாம்.
0: கண்டிப்பா. கடன் பட்டார் நெஞ்சம் கலங்கினான் வேந்தன் அந்த மாதிரி எல்லாம் வந்து கடன் சொல்றது கடன்
2: கடன் இல்லாத இருந்தாலும் பெரிய ஒரு வாழ்க்கை தான். ஆடம்பர வாழ்க்கை அழிவுக்கு வழிவகுக்கும், சிக்கன வாழ்க்கை சேமிப்புக்கு வழிவகுக்கும்.
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. ஸோ நிகழ்ச்சியில் வந்து நேயர்கள்லாம் வந்து அவங்களுடைய கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த நேயர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டலாமா. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: அன்ப தோழர் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம்.
0: வணக்கம். இனிய இரவு வணக்கம் ஐயா. தலைப்பு கேட்டீங்களா
3: ஐயா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் அனுபவப்பட்டது, அதாவது தெரியும்னா தெரியுங்கணும், இல்லைன்னா நம்ம அந்த தெரியாத விஷயத்தை கேட்கணும்.
0: தெரியாத விஷயத்தை கேட்டு
3: தெரிஞ்ச மாதிரி நடிக்க விடாது. அது எனக்கு வந்து அந்த சிலவங்க அப்படி செஞ்சு நடிக்கும் போது நமக்கு என்ன உண்மைங்கிறது தெரியாமலே போயிடும்.
0: சரிங்க ஐயா. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: இல்லையா, எந்த விஷயமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கோம்.
0: எல்லாமே எல்லாருமே ஏதோ ஒன்றை நாம ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு தான் இருக்கோம்.
3: கற்றுக்கொண்டே இருக்கோம். எல்லாமே தெரியும்னு நம்ம நினைக்கப்படாது. இது ஒரு அனுபவ பாடம்.
0: அதுதான் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி. நன்றி மகிழ்ச்சி.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
4: பெருமாள்பட்டில இருந்து ஜெயலட்சுமி பேசுறேன்.
0: ஜெயலட்சுமி அம்மா சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
4: வாழ்க்கை பிரச்சனையை யாராலையும் சொல்ல கூடாது. நம்ம வீட்டுல 1000 இருக்கும், என்னன்னா என்னன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான்.
0: குடும்ப பிரச்சனை என்பது குடும்பத்துக்குள்ளே இருக்கணும், மூன்றாம் நபரின் தலையீடு இருக்க கூடாதுன்றீங்க.
4: இருக்க கூடாது.
0: ஓகே. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார், சொல்லுங்க சார். தலைப்பு என்னன்னா அனுபவம் கற்றுக் கொடுத்த வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம். உங்களுடைய அனுபவம்
5: இந்த காலத்துல யாரையும் நம்ப கூடாது. அம்மா சொன்ன பேச்சு கேட்காம நான் நிறைய இதுல வாழ்க்கையில நிறைய இதை ஏமாந்து
0: நிறைய இருக்கீங்க. ஓகே. குடும்பத்தினுடைய பேச்சை நம்ம கேட்கணும், கேட்டு நடக்கணும்ன்றீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
5: நன்றி சார். நன்றி.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
6: வணக்கம். பொன்னேரி ஜெயண்ட்ல இருந்து கலி நம்ம
0: பேசுறேன் சார். சொல்லுங்க சார்.
6: ஏன்னா வெளுத்ததெல்லாம் பாலு நம்பிடுவேன். ஆக்சுவலி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய என் கடையில பாத்தீங்கன்னா ஆள் தேவைன்னு பாத்துட்டீங்கன்னா ஆளுங்களே எத்தனை கூட்டம் வந்து உட்கார வைப்பேன், நீங்க வாங்க நான்
0: வேலை
6: கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஆமா, என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா வேலை இல்லாத டைம்ல கரெக்டா வராங்க, வேலை இருக்கிற டைம்ல வர்றதே கிடையாது. இதெல்லாம் பார்த்து பார்த்து போர் அடிச்சிச்சு. நம்ம அவங்கள போய் பாவன் பார்த்தோம் பாரு, இந்த இறக்கப்பட குறமே இது பிடிக்க மாட்டது சார். ஆக்சுவலி அதான் யாருமே நம்ப கூடாது.
0: சரிங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
6: தமிழ் சாமியா இருக்கு சார். அதுவும் வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
0: நன்றி. நன்றி. நன்றி.
6: நன்றி சார்.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
7: வணக்கம். வாழ்த்துக்கள் சார். ஒரு பழமொழி பற்றி சார். பழைய நண்பர்களை தங்கம் போல் நடத்து, புதிய நண்பர்களை வைரம் போல் நடத்து, நீ வைரங்களை நோக்கி ஓடு, உன்னால் புதிய நண்பர்களை ஃபார்ம் பண்ணக்கூடியன்னா வாழ்வியல் கலையை வாழ அறியாதவன். அதனால புதிய நண்பர்களை நம்ம எல்லாரும் நோக்கி ஓடணும் சார்.
0: புதிய
7: நண்பர்கள் தேர்ந்தெடுக்கும் போது கவனமா இருக்கணும், பழைய நண்பர்கள் தங்கம் போல் நடத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். பழமொழி வந்து உலக மேதை எழுதுது சார். இது
0: சரிங்க சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
7: 5 மணிக்கு நல்லா இருந்தது.
0: நன்றி. நன்றி ஐயா.
7: நன்றிங்க சார்.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
8: வணக்கம் சார். வணக்கம் சார். திருமலை நரசிம்மா சார், நல்லா இருங்க?
0: நலமா இருக்கேன் ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா?
8: ஆ, நல்ல அட்டகாசமா சார். நான் என்னோட நம்பிக்கை என்னக்கா, நான் அனுபவிச்சுக்கிறேன், நான் சொல்றேன். ஆனா ஒருத்தர் வந்து நம்ம நம்பாத போகக்கூடாது சார். என்ன அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னாக்கா,

0: ட்ரெயின்ல பழகந்தா ரொம்ப நாள் பழகுங்கிறது அவரு, எனக்கு ட்ரெயின்ல பழகந்தா அவரு வேற நான் வேறதா, ஒரு போன் நம்பர் வாங்கினா அவர் நம்பர் நான் வாங்கினா என் நம்பர் அவருக்குண்ணா, ஒரு திடீர்னு ஒரு 10,000 ரூபாய் ஒன்று ஒரு போன் பண்ணாரு
1: எமர்ஜென்சின் போது நமக்கு உதவினீங்க சரிங்களா.
0: ஆமா எதுக்கோ கேட்டாரு
1: தெரியாத நம்பர்,
0: பங்கெடுத்து
1: உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: ஜெனி ஃப்ரம் தாம்பரத்துல இருந்து சார்.
1: ஜெனி மேடம் சொல்லுங்க மேடம், தலைப்பு கேட்டிங்களா?
2: கேட்டேன் சார். நான் கத்துக்கிட்டது வந்து நம்ம வாழ்க்கையில நாம கஷ்டப்படுறது நமக்கு நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். ஆனா ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் இல்ல ஏதோ ஒண்ணு இடம் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அவங்களையே வருத்திக்கிட்டு அதுக்காக காசு சேர்த்து வைக்கிறாங்க,
1: தங்களை வருத்தி கொண்டு.
2: அதுக்கப்புறமா அந்த உடம்புக்கு முடியலன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் சத்தா சாப்பிடணும், நம்மளையும் கொஞ்சம் பாத்துக்கணும், அதுக்கப்புறமா நம்ம வந்து மத்ததை யோசிக்கணும் அப்படிங்கறத என் அனுபவத்துல பாத்துக்கிட்டேன்.
1: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க ஐயா, தலைப்பு
3: கேட்டீங்களா?
1: உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம்னா
3: என்ன?
1: தவணை முறையில வாங்குவது தவறுன்னு சொல்றீங்க? சரிங்க சார், மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார்.
1: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. ஸோ ஒவ்வொரு நேரம் வந்து ஒவ்வொரு அனுபவங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடலாமா? சரி, எந்த திரைப்படத்திலிருந்து பாடல் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதன் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணிய குரல்களில், வைரமுத்தோட வரிகளில் பாடல் இதோ உங்களுக்காக காற்றலைகள் வந்துகிட்டு இருக்கு. நாம் இணைந்திருப்போம். இது 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 8:29 கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கூறினால். நீ கூறினால் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜி நாகராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம். திருநெல்வேலி மாவட்ட வீரநல்லூர் கருணாநிதி சார்.
0: கருணாநிதி சார், சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
1: வாழ்க்கையில் வாழ்க்கையில் கட்ட பாடம் சார், நேர்மை, யாருக்கும் அடிமை இல்லை, சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுவேன், ஒரே குகையிலிருந்து மாற மாட்டேன் சார். வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி.
0: ஸோ ஒவ்வொரு நேயரும் வந்து ஒவ்வொரு விதமான உங்களோட வாழ்க்கை அனுபவங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர், வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வானொலி பெட்டியின் ஒளி அளவை குறைச்சிட்டு கொஞ்சம் பேசினா எல்லாருக்கும், கேட்கிறவங்களுக்கும் நிறைவா இருக்கும், உங்களுக்கும் பேசுறவங்களுக்கும் நிறைவா இருக்கும். வணக்கம் சார்.
2: பழைய வண்ணார்பேட்டையில இருந்து பாலகிருஷ்ணன் பேசுறேன்.
0: வணக்கம். வணக்கம் ஐயா. தலைப்பு கேட்டீங்களா
2: ஐயா? கேட்டேன். என்ன உடன்பிறப்புகளாலதான் நல்லா ஏமாந்துட்டேன், யாரையும் நம்ப கூடாது. ஒரு நேயர் சொன்ன மாதிரி மனைவி பேச்ச மீறி எல்லாருக்கும் செய்வேன், இப்ப அழிஞ்சு போனேன். யாரையும் கண்மூடித்தனமா நம்ப கூடாது.
0: யாரையும் கண்மூடித்தனமா, அது உறவுகளா இருந்தா கூட நம்ம வந்து
2: உறவுகளாலதான் அழிஞ்சேன்.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து
2: இருந்தா செலவுக்கு 1,500 கொடுத்துருவேன், திருப்பி கேட்க மாட்டேன். நான் உறவுகள் முழுசா மொட்டை அடிச்சு விட்டாங்க.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: ரொம்ப நன்றி.
0: வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்கிறது?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: ஆமா சார், அனுபவம் கற்றுக்கொண்ட பாடம். அதாவது சார், வாழ்க்கையில வந்து யாரையும் நம்ம உன்னையே நம்பு, யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே, உன்னிடமிருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் எதிர்பார். அதான் கற்றுக்கொண்ட பாடம்.
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யாருங்கிறது?
4: திருநெல்வேலி கணபதி சார்.
0: திருநெல்வேலி கணபதி சார், தலைப்பு கேட்டீங்களா? தலைப்பு கேட்டீங்களா சார்? இணைப்புல இருக்கீங்க
4: சார்,
0: பேசுங்க சார். இணைப்புல இருக்கீங்க.
4: தனி
0: மரம் தோப்பாகாது.
4: ஆமா சார்.
0: ஓகே சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து

0: உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார், நான் தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன்.
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
1: எதுவா? கேட்டேன் சார். எதுவா இருந்தாலும் நம்ம தான் சார் முடிவு எடுக்கணும், நம்ம தான் அனுபவிக்க போறவங்க. அதனால வெளிய ஆளுகிட்ட எதுவும் கேட்க கூடாது.
0: கருத்து கேட்பதற்கு சுழ முடிவு தான் கரெக்டா இருக்கும்.
1: நம்ம ரெண்டு பேருக்குள்ள, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள, அவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் முடிவு எடுக்கணும். வெளியில போய் கேட்கவே கூடாது யாரையுமே. அதே மாதிரி அவ்வளவு சீக்கிரம் மத்தவங்களை நம்பிடவும் கூடாது. என்ன ஏதுன்ட்டு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துதான் எது ஒண்ணும் ஒரு எந்த ஒரு செயலும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி யோசிக்கலாம், ஆனா செஞ்சுட்டு யோசிக்க கூடாது.
0: அலசி ஆராய்ந்துதான் இது ஒண்ணும். மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு
1: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார்.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிறது?
2: நான் கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணன் சார்.
0: ராமகிருஷ்ணன் சார், சொல்லுங்க சார், உங்களுடைய அனுபவம் கற்றுக் கொடுத்த வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம் என்ன?
2: ஆமா சார், யாரையுமே வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்கள வந்து தப்பா எடுத்துக்க கூடாது சார். அதாவது எல்லாருமே ஒரு நாளைக்கு பெரிய ஆள் ஆயிடும், அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, அந்த மாதிரி நினைக்க கூடாது சார். எல்லாருமே ஒரு நாளைக்கு கண்டிப்பா முன்னுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆனா நம்புறவங்கள நமக்கு கரெக்டா அவங்க நம்பிக்கை பிரகாரம் நடந்துக்கிறாங்களே நம்பணும் சார். வீட்டுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எங்க மனைவியை நம்பணும், அவங்க நம்மளை நம்பணும். அப்படி இருந்தாலே வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது சார்.
0: எல்லாமே சிறக்கும், நம்பிக்கை தானே வாழ்க்கை.
2: ஆமா சார், நன்றி சார்.
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து?
3: முத்துக்குமார்
0: சார், சொல்லுங்க சார்.
3: நான் கத்திட்டு அனுப்போனா இப்ப நிறைய பேர் சொன்ன மாதிரி நம்பி ஏமாந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனாலுமே நம்ம உதவி செய்யறது விட்டுறக்கூடாது.
0: உதவி செய்யணும். மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம் சார். கமலாவர்தன்.
0: கமலாவர்தன்மா, சொல்லுங்கம்மா.
4: வீட்டுக்கு
0: வீடு வாசப்படி. ஒரே வரியில முடிச்சிட்டீங்க. ஓகே, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். ஸோ ஒவ்வொரு நேரும் வந்து புது விதமாக அவங்களுடைய புது அனுபவங்கள், பழைய அனுபவங்கள் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்க. ஸோ அனுபவம் தானே சிறந்த ஒரு புத்தகம். எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும். அனுபவம் என்பது என்ன சொல்கிறது, 1000 புத்தகங்களை படிப்பதில் அவங்களோட அனுபவம் தான் வந்து இன்னும் சிறப்பானதாக வாழ்க்கையில் மாற்றும். ஸோ நீங்கள் புது நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2952-08533 என்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2838-9871 என்ற எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது ரெண்டும் பிஸியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா முகநூல் பக்கத்துக்கு போங்க. பவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூல் பக்கத்தில் போஸ்ட் போட்டிருக்கோம். அந்த போஸ்ட்டு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். சரி, அடுத்த நேயர் என்ன சொல்கிறான்னு கேட்டலாமா? வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம். இனிய இரவு வணக்கம். யார் எங்கிருந்து?
5: திருவொற்றூர்லேருந்து வள்ளி பேசுகிறேன் சார்.
0: வள்ளியம்மா, சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டிங்களா?
5: தலைப்பு கேட்டேன் சார். நான் கற்றுக்கிட்ட பாடம் என் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும்தான்.
0: சரிங்கம்மா.
5: அவர்கிட்ட கற்றுனு சார் பாடம். அதனால இப்போ நான் அதனால புரிஞ்சுக்கிட்டேன். அவரை மாரி இருக்கக்கூடாது, நம்பி யாரையும் அவரையும் அவரை மாரி நம்பி யாரும் நம்ம இருக்கக்கூடாது.
0: எளிதில் யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு அலசி ஆராயணும். ஒவ்வொரு நேயர்களும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு அனுபவங்களும் வந்து என்ன சொல்றது, வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பாடம். நாமளே வந்து எல்லா இதுவும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு அனுபவம் இருக்கும். ஸோ அந்த அனுபவங்கள் சொல்லி கொடுத்த பாடம் என்பது வந்து மறக்க முடியாது, மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அந்த அனுபவம் தான், ஏன்னா அனுபவம் இல்லாத மனிதர் யாருமே இருக்க மாட்டாங்க. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார், யார் எங்கிருந்து? வணக்கம் சார், தலைப்பு கேட்டீங்களா சார்?
6: கேட்டேன் சார.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய அனுபவம் கற்றுக் கொடுத்த வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம்னா என்ன, என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க.
6: அப்பா வந்து கவர்மெண்ட் வேலை செய்யிருந்தார் சார்.
0: சரிங்க சார்.
6: அவர் வேலைக்கு டெத் ஆயிட்டாரு. வேலைக்கு டெத் ஆஃபீஸர் வந்து பெரிய பிள்ளை யாரோ அவங்க தான் அந்த வேலைன்னு சொன்னாங்க.
0: ஓகே சார். சரிங்க சார், சொல்லுங்க சார், விரைவா சொல்லுங்க. அனைத்து நேரத்திலும் வாய்ப்பு தரணும் இல்லைங்களா? உங்களுடைய கருத்தை விரைவாக பதிவு செய்தால் கொஞ்சம் சிறப்பா இருக்கும்.
6: சரி சரி சார். நான் என்ன பண்ணேன், என் தம்பி

0: பாருங்க, நான் எங்க போய் போயிச்சுக்கோ, என் தம்பி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தம்பிக்கு கூட வேலை கொடுத்தேன்
1: சார்.
0: ஒவ்வொரு
1: நேயர்களும் வந்து அவங்க ஆதங்கம் வாழ்க்கையில இப்படி இதை பண்ணிருக்கலாமே அதை பண்ணிருக்கலாமே அந்த அனுபவம் தானே, அந்த ஒவ்வொரு அனுபவம் வரும்போது அந்த அனுபவம் அந்த செயல் முடிந்ததுக்கு அப்புறம் தானே அனுபவம் கிடைக்கும். இதுக்கு பதிலாக இப்படி பண்ணியிருக்கலாம், அதற்கு பதிலாக அப்படி பண்ணியிருக்கலாம், நம்ம இதை இதை செஞ்சுருக்கக்கூடாது, இவங்க சொன்னதை கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்த நேயர் என்ன சொல்கிறான்னு கேட்டலாமா. வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார், ஆவடியிலேருந்து பாஸ்கரன்.
1: பாஸ்கரன் சார், சொல்லுங்கள் சார், தலைப்பு
2: கேட்டீங்க. கவலைப்படுவோரும் கண்ணீர் விடுவோம் நினச்சி நம்ம கவலைப்பட்டோம்னா நம்ம கண்ணீர் விட வேண்டியதாகிடும். அதான் நான் கற்றுக்கிட்ட பாடம்.
1: ஓகே சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம், பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார், கிழக்கு தாமர் ராஜசேகர் சார்.
1: சரிங்க சார், சொல்லுங்க சார்.

0: கவலைப்படுவோரும் கண்ணீர் விடுற நினைச்சு நம்ம கவலைப்பட்டோம்னா நம்ம கண்ணீர் விட வேண்டியதாகிடும். அதான் நான் கத்துக்கிட்ட பாடம்.
1: ஓகே சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார், கிழக்கு தாமரை ராஜசேகர் சார்.
1: ராஜசேகர் சார், சொல்லுங்க சார்.
2: என்னுடைய அனுபவம் என்னக்கா, எங்க அப்பா ஏற்கனவே சொல்லியிருக்காரு, ஆளை பார்த்துதான் உதவி பண்ணணும், நல்லா இருக்கா அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடாது சார் அப்படி சொல்லிருக்காரு. அதே ஒரு அனுபவமா
1: யாருக்கு உதவி தேவைப்படுகிறோ தேவைப்படும் மனிதருக்கு மட்டுமே செய்ய வேண்டும் அப்படின்னு
2: அறிந்து செய்யணும் சார். நல்லா இருக்கவங்க போய் செய்யக்கூடாது, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும் எங்க அப்பா.
1: ஓகே ஓகே சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ சார்.
1: வணக்கம் பாரதி, தமிழ் பண்பலை.
3: இரவு வணக்கம் சார்.
1: இரவு வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து
3: சார்? வேலூர் மாவட்டம் காசிக்குட்டை பெருமாள் சார்.
1: பெருமாள் சார், சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: அவங்கள நம்பிதான் ஆகணும். அதே நேரத்துல வந்து யாரையும் நம்பினாலும் நம்ப காட்டினாலும் தன்னை நம்பணும் சார். தன் மேல மட்டும் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கணும் சார்.
1: கண்டிப்பா சார், நம்பிக்கை என்பது கண்டிப்பா வேணும். வாழ்க்கையின் ஒரு பிடிமானமே நம்பிக்கை தானே. நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையை வந்து தூண்ட முடியாது, வாழ்க்கையை கடத்த முடியாது. வாழ்க்கை என்பது அடுத்த நொடி என்பதே ஒரு நம்பிக்கை தானே.
3: ஆமா ஆமா சார்.
1: மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார்.
1: ஸோ ஒவ்வொரு நேயர்களும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அனுபவங்கள்லாம் இருக்கட்டும். சரி ஓகே, நிகழ்ச்சியில் ஒரு பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாட்டு எந்த திரைப்படத்திலிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அயோத்தி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. பிரதீப் குமார் பாடலை பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி, தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 8:45 ஆகிட்டு 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கோரினால். நீ கோரினால் நிகழ்ச்சிகளில் வந்து நேயர்கள்லாம் வந்து அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார், கோயம்புலேருந்து பாத்திமா சார், நமக்கலாம் சார்.
0: நலம் சார், நலமா?
1: நான் நலமா இருக்கேன் சார்.
0: எஸ் சார், சொல்லுங்க சார்.
1: அதாவது உறவினர்கள், அதாவது நிறைய பாடம் கட்டிக்கிட்டு என் மனைவியால நான் முன்னேறிக்கேன் சார். நான் பார்வை குறைபாடு உள்ளவர்
0: சார். ஓகே ஓகே சார், மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார், நன்றி சார்.
0: வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
2: நன்றி பாக்கா கோபாலகிருஷ்ணன் பிரசாத் சார்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: மனைவிதான் சார், இங்க வந்து நன்றி பாக்கத்தை வந்து எதிர்க்க ஒரு வீட்டுல 5 லட்சமா கொடுத்து ஏமாந்துட்டாரு சார்.
0: சரிங்க,
2: அவ்வளவு அழகா பேசி வாங்கி கொடுத்து இப்போ கிடைக்கவே கிடைக்கல சார்.
0: யாரையும் எளிதில் நம்ப கூடாதுன்னு சொல்றீங்க. சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ, தேங்க்யூ.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம் அம்மா, சொல்லுங்க அம்மா.
3: எங்க அப்பா சொல்லிட்டு போனாருங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும்.
0: ஓகே.
3: ஆமா, இல்லாதவங்களும் கொடுத்து உதவுறது அது ரொம்ப முக்கியம். எங்க அப்பா சொல்லிட்டு போனத
0: வானொலி பெட்டியின் ஒலி அளவு குறைச்சிட்டு கொஞ்சம் பேசினா நேயர்களுக்கும் அவங்களுக்கும் நல்லா இருக்கும், கேட்கறவங்களுக்கும் நல்லா இருக்கும். அடுத்த நேயருக்கு வாய்ப்பு தரலாம். ஸோ நிகழ்ச்சியில் வந்து ஒவ்வொரு நேயர்களும் அவங்களுடைய அனுபவங்களை பற்றி பகிர்ந்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே. முகநூல் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னா பற்பதவர்தினி தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மயிலி பட்டாபி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனுபவம் யாரையும் நம்பி கடன் கொடுக்கக்கூடாதுங்க, கடன் கொடுத்தா நட்பு முறிஞ்சிரும். டீ, டிஃபனு, சாப்பாடு இந்த மாதிரி வாங்கி தரலாம், காசு கொடுத்தா அம்பேல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் எங்கிறது?
4: நாங்க புளிச்சூர்ல இருந்து மேரின் பேசுறேன்.
0: மேரின்மா, சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டிங்களா?
4: அதாவது நிறைய பேர் இந்த மாதிரி பணம் கொடுக்கலாம் ஏமாந்துறோம் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தடவை ஏமாறலாம், தப்பு இல்ல. ஒரு தடவை ஏமாறு, மறு தடவை நீ மாறு.
0: மறு தடவை மாறிடணும் இல்ல, கவனமா இருக்கணும் இல்ல, வாழ்க்கையில
4: புரிஞ்சுக்கணும்.
0: அனுபவம் தான் கற்றுக் கொடுத்துருக்கல அப்படின்னு சொல்றீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.

0: வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
1: ஹலோ சார்.
0: வணக்கம் ஐயா, யாருங்க இருந்து?
1: வணக்கம் சார், நான் சூர்யா டெய்லர் பேசுறேன். மாஸ்டர் வேலை 22 வருஷம் வேலை செய்தேன் சார்.
0: சரிங்க ஐயா.
1: அந்த அவங்க வந்து ரெண்டு பேரும் காலம் ஆயிட்டு ஏமாத்திட்டு இறந்துட்டாங்க சார்.
0: சரிங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: பாத்திமா பிளாசா சார்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஸோ ஒவ்வொரு நேரம் வந்து அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்பிக்கை, நம்பிக்கை என்பது என்ன சொல்கிறது, யாரையும் நம்புகிறோம், ஆனால் அந்த நம்புற மனிதர்கள் வந்து அந்த நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்காங்களா அப்படின்னா அங்கே ஒரு கேள்விக்குறி தொட்டி நிற்கிறதில்ல. என்ன பண்ணுறது, நம்பிக்கை தானே வாழ்க்கை, நம்பாமையும் இருக்க முடியாதுல்ல. ஸோ நம்பிக்கை இல்லாமல் அடுத்த வினாடி, அடுத்த ஒரு கணத்தை கூட நம்மளால் நகர்த்த முடியாதுல்ல. வாழ்வு என்பதே ஒரு நம்பிக்கைக்குரியது தானே. ஸோ நாம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். சரி, முகநூல் பக்கத்துக்கு போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்க நேயர்கள் அப்படின்னு பார்த்தா, நீ ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு பிரபாகரன் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. பிரகாஷ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. வீரராகவன் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், அந்தோனி ராஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கமலாவதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கருணாநிதி வீரப நல்லூர்லேருந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. ரங்கராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. பாலகிருஷ்ணன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஹேமலதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மயிலை பட்டாபி, நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. பாபு முல்லைக்காடலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ரங்கசாமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. முரளி வெங்கடேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அருள்குமரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு, தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து. முகமது நாசர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஏமலதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. புரசேவாக்கம் சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. திருமணிசை அஸ்வினி நாகராஜ் அவங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சி அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நம்மளும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. ஸோ ஒவ்வொரு நேரம் வந்து ஒவ்வொரு அவங்களுடைய அனுபவங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுடைய அனுபவம் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, புது நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னிணைப்பு என்னோடு 2952 08 53 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பு என்னோடு 2838 9871 என்ற எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. ஸோ இணைப்புக்கு வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, புதிய நேயர்களாக இருந்தீங்கன்னா மீண்டும் உங்களுக்காக ஒரு முறை 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2952 08 53 என்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2838 9871 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர ஆசைப்பட்டால் பகிரலாம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம்.
3: உண்மையா ஒருத்தர் கிட்டதான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பட் ஆனா அவங்க ஏதோ ஒரு குறிக்கோள், நம்ம கிட்ட இது தேவைப்படும் அது தேவைப்படும்
0: ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் பால் அமைய
3: இருப்பாங்க. பட் நமக்குன்னு ஒரு நம்மள்ட்ட எது எதுவுமே எதிர்பார்க்காம ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதை நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள பக்கத்துல வச்சுக்கணும். மற்றவங்களாம் நமக்கு பழகணும், பட் அதுக்கு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி இருக்க மாட்டாங்க, இல்ல எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. சோ அதை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். அவங்கள்ட்ட என்னன்னா
0: இருக்கலாம். மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. ஸோ ஆமாங்க, நம்ம வந்து முற்றா வந்து யாரும் வேண்டாம், நம்பிக்கை இல்லாத அப்படின்னு நமக்கான ஒரு நபர்கள் கண்டிப்பாக இருக்காதான் செய்வாங்க. ஸோ அந்த நபர்கள் யார் அப்படின்னு நம்ம தேடணும். தேடி அந்த நபர்களுக்கு கூட நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு உறவை மீன்

0: பண்ணணும் அப்படின்னு தான். வணக்கம் பத் பாரதி, தமிழ் பண்பலை.
1: இனியர வணக்கம், மரமலை நகர், தாமரைக்கண்ணி.
0: தாமரைக்கண்ணிம்மா, சொல்லுங்கம்மா.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லமா இருக்கம்மா, நீங்க நல்லமா இருக்கீங்களா?
1: அதாவது நான் ஒரு சின்ன துணி வியாபாரம் மாதிரி வீட்டுல இருந்தே பண்ணிட்டு இருந்தேன்.
0: சரிங்கம்மா.
1: அந்த தவணை முறையில கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ எங்க வீட்டு கூட சொல்லுவாங்க, நீ தவணை முறை இருந்தா கூட முதல்ல ஒரு ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து முதல்ல வாங்கிடு,
0: பணமா வாங்கிடுங்க.
1: ஆமா, பணமா. நான் எல்லாம் நம்ம கூட வேலை பண்ண பணி போடுறவங்க தானே, பழைய ஆளுங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பண்ணாங்கன்னா, வாங்கி போனங்க, நிறைய பேர் அந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க. அப்பதான் ஒரு அசலும் வரல, வட்டியும் வரல. இது ஒரு நல்ல அனுபவம், இப்ப பண்ணிட்டுதான் இருக்க. ஆனா முதல்ல வந்து அசல வந்து முதல்ல வாங்கிடுறது, அத கொஞ்சம் எது தவணையா வைக்கணும் அது மட்டும் ரெண்டாவது தவணையா வாங்கிறது. வரலனாலும் நஷ்டம் கிடையாது, அசலாவது வந்துடும் இல்லையா?
0: மூலதனத்தை காப்பாத்திடுறோம்.
1: ஆமா,
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார்.
0: வணக்கம் பத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து?
2: நான் நாவலூர்ல இருந்து ஷேக் தவுன் பேசுறேன். என்னோட அனுபவத்துல என்னன்னா, சேமிப்பு வேணுங்க ஐயா. சேமிப்பு இல்லைன்னா காலம் கடந்ததுக்கு அப்புறம் கஷ்டப்பட வேண்டியது.
0: சரிங்க ஐயா, சேமிப்பு என்பது கட்டாயம். ஆமாம் ஐயா, எல்லாருக்குமே சேமிப்பு என்பது கையில் கண்டிப்பாக காசு சேமித்து வைக்கணும். ஏதோ ஒன்று சேமிப்பு என்பது வாழ்க்கையின் அடிப்படை, ஒரு அத்தியாவசியமான ஒன்று. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா. ஸோ ஒவ்வொரு நேரமும் வந்து ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொன்னாங்க. ஸோ என்னென்னா, நம்ம நிறைவாக சொல்கிறது தான். ஸோ வந்து நம்ம முற்றுமுழுதாக எதையும் வேண்டாம் என்றும், இல்லை இப்படி தான் இருக்குது அப்படின்றதும் வந்து நம்ம எதுவும் முடியாது. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தான். வாழ்வு என்பது ஒரு நம்பிக்கைக்குரியது. ஸோ நம்பிக்கையோடு ஒரு இனிய பயணத்தை தொடுவோம். அனுபவங்கள் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோம். அந்த அனுபவங்கள் வாயிலாக புதிய நம்பிக்கையோடு புதிய நடை போடுவோம் என்று சொல்லிவிட்டு, நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் எங்கே வருது அப்படின்னா, இந்தியன் திரைப்படத்திற்காக பாடல் வருது. கேஜே யேசுதாஸ் குரலில், வைரமுத்தோட வரிகளில், ஏ ஆர் ரகுமானோட இசையில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றும் முழுமையான கொண்டாட்டம். இன்னொரு நிகழ்ச்சியில், இன்னைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: வானதியை பற்றி இத்தனை நேரம் உரையாடிய பிறகு அவளை பற்றி ஒரு வார்த்தை கூட அருள்மொழிவர்மன் பேசவில்லை, குறிப்பிடவில்லை, விசாரிக்கவில்லை என்பதை விளையாட்டாக குந்தவை தன்னுடைய தம்பி அருள்மொழிவர்மனிடம் சுட்டிக்காட்டுகிறாள். அதற்கு அருள்மொழிவர்மன், அக்கா, வானதியை கவனித்துக் கொள்ள நீ இருக்கும்போது கவலை என்ன? சௌக்கியமா என்று நான் விசாரிப்பதுதான் என்ன?
1: ரொம்ப சரி, சற்று வாயை மூடிக்கொண்டிரு. வானதி, இங்கே வா, உன்னை இளவரசன் நன்றாய் பார்க்க வேண்டுமாம் என்றாள் குந்தவை.
0: வானதி அருகில் வந்தாள். இளவரசனை பார்த்தும் பாராமலும் நின்று கொண்டு,
1: அக்கா, எதற்காக கற்பனை செய்து கூறுகிறீர்கள்? தங்கள் தம்பி என்னை பார்க்க வரவில்லை. அவர் பார்வையெல்லாம் அதோ ஓடையில் இருக்கும் ஓடத்தின் மேலேயே இருக்கிறது. அவசரமாக திரும்பி போக வேண்டும் போல் இருக்கிறதே
0: என்று பட்டு போன்ற மிருதுவான குரலில் கூறினாள். ஓடத்தில் இருந்த பூங்குழலியை நினைத்து கொண்டு ஓடத்தை குறிப்பிட்டாள் போலும். இளவரசன் நகைத்து கொண்டே,
1: அக்கா, உன் தோழிக்கு பேசத் தெரிகிறதே. நம் குடும்பத்தைச் சேர்ந்த வாய் பேச முடியாத ஸ்திரீகளுடன் இவளும் அப்படி ஒரு ஸ்திரீயோ என்று பயந்து போனேன் என்றான்.
2: அக்கா, இவரை பார்த்தால் எனக்கு பேச வருகிறதில்லை. எனக்கே

0: நான் வாய் பேச முடியாதவளாய் ஆய்விட்டேனோ என்ற பயம் உண்டாகிறது என்றாள் வானதி.
1: அது ரொம்ப நல்லது. கோடிக்கரையில் ஒருவன் இருக்கிறான், பூங்குழலியின் தமையன். அவன் மற்றவர்களிடம் ஒருவாறு தெத்தி தெத்தி பேசுகிறான். ஆனால் அவன் மனைவியை கண்டால் வாய் பேச முடியாமல் போய்விடுகிறது. அதனால் அவனை அவன் வீட்டார் வாய் பேச முடியாதவன் என்றே வைத்து விட்டார்கள் என்றான் இளவரசன்.
0: இந்த கொடும்பாளூர் பெண் கொஞ்சம் அந்த மாதிரி தான். முன்னையெல்லாம் இவளை சற்று நேரம் பேசாமல் சும்மா இருக்கச் சொன்னால் இவளால் முடியவே முடியாது. பேச ஆரம்பித்தால் நிறுத்தவே மாட்டாள். நீ முதன் முதலில் இலங்கைக்கு போனாயே, அது முதல் இவளுடைய பேச்சு குறைந்துவிட்டது. தனியாக தன்னந்தனியாக போய் உட்கார்ந்து கொண்டு எதையோ எண்ணிக்கொண்டிருக்கிறாள். அது போனால் போகட்டும் வானதி. அன்று இரவு தஞ்சை அரண்மனையில் நடந்ததையெல்லாம் இளவரசனுக்கு விவரமாகச் சொல்லு என்றாள் குந்தவை.
1: கொடும்பாளூர் இளவரசி உட்கார்ந்து கொண்டு சொல்லட்டும் அக்கா. இவள் இத்தனை நேரம் நிற்பதை பார்த்தால் இவளுடைய பெரிய தந்தை உருகிப் போய் விடுவார். தென் திசை சேனாதிபதி என்னை பார்க்கும் போதெல்லாம் இவளை பற்றி விசாரிப்பார். நீயோ இவளை பற்றி ஒன்றுமே சொல்லி அனுப்புவதில்லை. ஆகையால் நான் அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் திண்டாடுவேன் என்றான் இளவரசன்.
0: வானர் குலத்து வீரரிடம் இவளை பற்றி விவரமாய் சொல்லி அனுப்பினேனே, அவர் ஒன்றும் உன்னிடம் சொல்லவில்லையா?
1: அவர் சொல்லித்தான் இருப்பார் அக்கா.
0: இவர் காதில் ஒன்றும் விழுந்திராது, இவருக்கு எத்தனையோ ஞாபகம் என்றாள் வானதி.
1: அதுவும் உண்மைதான். உன்னுடைய ஓலையை பார்த்த பிறகு வேறு ஒன்றிலும் என் மனது செல்லவில்லை. இந்த ஜுரத்திற்கு பிறகு என் காது கூட கொஞ்சம் மந்தமாயிருக்கிறது.
0: உன் தோழியை உறக்க பேச சொல்லு என்றான் அருள்மொழிவர்மன்.
1: பிறகு வானதி தஞ்சை அரண்மனையில் குந்தவை துர்கை கோவிலுக்கு போன பிறகு தான் தனியே மேன்மாடத்தில் உலாவச் சென்றதையும் சக்கரவர்த்தியின் அபயக்குரல் கேட்டதையும் அந்த இடத்துக்குத்தான் சென்று கீழே எட்டி பார்த்ததையும் அங்கே தான் கண்ட காட்சியையும் கூறினாள். இடையிடையே வானதி இளவரசனின் முகத்தை ஏறிட்டு பார்க்க நேர்ந்த போதெல்லாம் மெய்மறந்து நின்றுவிட்டாள். இளைய பிராட்டி அவளை ஒவ்வொரு தடவையும் தூண்டி பேசும்படி செய்வது அவசியமாயிருந்தது. எல்லாவற்றையும் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த இளவரசன் கடைசியாக தமக்கையை நோக்கி, அக்கா, உன் தோழி முக்கியமான ஒரு சம்பவத்தை விட்டுவிட்டாள் போலிருக்கிறதே.
0: இவ்வளவையும் பார்த்து கேட்ட பிறகு இவள் மூர்ச்சை அடைந்திருக்க வேண்டுமே என்றான்.
1: குந்தவை சிரித்தாள். வானதி நாணத்துடன் தலைகுனிந்து நின்றாள். குந்தவை அவளை அன்பு ததும்பிய கண்களினால் பார்த்து,
0: வானதி, சற்று நேரம் ஓடைக்கரையோடு உலாவி விட்டு வா. இல்லாவிட்டாலும் நம் பரிவாரங்கள் இருக்கும் இடத்துக்கு போயிரு. அருள்மொழிவர்மன் இன்னும் சில நாள் இங்கேயேதான் இருப்பான். மறுபடியும் சந்திக்கலாம் என்றாள்.
2: ஆகட்டும் அக்கா, உலாவி விட்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வானதி துள்ளி குதித்து சென்றாள்.
1: திடீரென்று அவ்வளவு குதூகலம் அவளுக்கு எப்படி ஏற்பட்டதோ தெரியாது. மலர்ந்த முகத்தோடும் விரிந்த கண்களோடும் அவள் போவதை பார்த்து கொண்டிருந்த அருள்மொழிவர்மன் அவள் மறைந்ததும் தமக்கையை நோக்கினான். அக்கா, தந்தையின் புலம்பலின் காரணம் எனக்கு தெரிகிறது. ஆனால் அவர் கண்ட காட்சியை பற்றி உன் கருத்து என்ன? அவர் முன்னால் காணப்பட்ட தோற்றம் என்னவா இருக்கக்கூடும்? தந்தையின் மனப்பிரமையை?
0: அப்படியானால் உன் தோழிக்கும் பிரமை எப்படி ஏற்பட்டிருக்கும்? தந்தை கண்டதும் பிரமையல்ல, வானதி கண்டதும் மாயத் தோற்றமல்ல. தந்தை முன் நடந்தது நள்ளிரவு நாடகம். அதில் முக்கிய பாத்திரமாக நடித்தவள் பழுவூர் இளையராணி நந்தினி. அதை அப்போதே நான் ஊகித்து தெரிந்து கொண்டேன். வந்தியத்தேவரும் நீயும் சொன்ன விவரங்களுக்கு பிறகு அது உறுதியாயிற்று.
1: அந்த நாடகத்துக்கு காரணம் என்ன? பழுவூர் ராணி எதற்காக அப்படி செய்ய வேணும்
0: அக்கா? நந்தினிக்கு தன் பிறப்பை குறித்து சந்தேகம் உண்டு. சக்கரவர்த்தி தன்னை பார்த்து முன்னொரு தடவை நினைவிழந்ததை அவள் அறிவாள். அதற்கு பிறகு அவள் தந்தை முன்னால் வருவதே இல்லை. இப்படி ஒரு நாடகம் நடத்தினால் ஏதாவது உண்மை கண்டறியலாம் என்று செய்திருக்கிறாள்.
2: தெரிந்திருக்குமாக்கா?
0: அதை நான் அறியேன். நந்தினியின் உள்ளத்தை அவளை படைத்த பிரம்மதேவனாலும் கண்டறிய முடியாது.
1: பழுவேட்டரையர் அவளிடம் படும் பாட்டை நினைத்தால் எனக்கு பரிதாபமாயிருக்கிறது.
0: தம்பி, சற்று முன் அழகை பற்றி பேசினோம் அல்லவா? பெண்களில் அழகி என்றால் நந்தினி. நந்தினிதான் அழகி. நாங்கள் எல்லாரும் அவள் கால் தூசி பெறமாட்டோம். நந்தினி முன்னால் எதிர்பட்ட புருஷர்களும் அவளுக்கு அக்கணமே அடிமையாகி விடுகிறார்கள். பழுவேட்டரையர், மதுராந்தகர், திருமலையப்பன், கந்தன்மாறன், கடைசியாக பார்த்திபேந்திரன். அவளுடைய அழகுக்கு பயந்து கொண்டு முதன் மந்திரி அனிருத்தர் அவள் பக்கத்திலேயே போவதில்லை. ஆதித்த கரிகாலன் அதனாலேயே தஞ்சைக்கு வருவதில்லை. தம்பி,

0: நந்தினியின் சௌந்தரியத்துக்கு அஞ்சாமல் அவளிடம் தோற்றுப்போகாமல் மிஞ்சி வந்தவர் ஒரே ஒருவர்தான். வானர்குலத்து வீரரைத்தானே சொல்லுகிறாய்? ஆம், அவர்தான். அதனாலேயே அவரை காஞ்சிக்கு ஆதித்த கரிகாலனிடம் அனுப்பியிருக்கிறேன். எதற்காக? பழுவூர் ராணி கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு வரும்படி நம் தமையனுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறாள். அவர்களுடைய சந்திப்பை தடுப்பதற்காக அனுப்பியிருக்கிறேன். அப்படி சந்தித்தாலும் விபரீதம் ஏதும் நேராமல் பாதுகாப்பதற்கு அனுப்பியிருக்கிறேன். கரிகாலனுக்கு நந்தினி தம் தமக்கை என்று தெரியாது. நந்தினி நம் உறவை கண்டுகொண்டாளா என்பதையும் நான் அறியேன். அவள் நம் தமக்கை என்பது நிச்சயந்தானா அக்கா? அதில் என்ன சந்தேகம் தம்பி? அதை நான் அறிந்ததிலிருந்து என்னுடைய மனத்தை அடியோடு மாற்றிக்கொண்டு விட்டேன். நாம் குழந்தைகளாயிருந்தபோது நந்தினியை நான் வெறுத்தேன், அவமதித்தேன். அவள் அழகைக் கண்டு பொறாமைப்பட்டேன். நீயும் கரிகாலனும் அவளோடு பேசவும் கூடாது என்று திட்டம் வகுத்தேன். அவள் பாண்டிய நாட்டுக்கு போன பிறகும் அவளிடம் நான் கொண்டிருந்த அசூயையும் விருப்பும் அப்படியே இருந்தன. பழுவூர் கிழாரை மனம் செய்து கொண்டு திரும்பி வந்த பிறகு எத்தனையோ தடவை அவளை பரிகசித்து அவமானப்படுத்தினேன். அதற்கெல்லாம் பிராயச்சித்தம் செய்து கொள்ள தீர்மானித்திருக்கிறேன். எப்படி அக்கா? என்ன மாதிரி பிராயச்சித்தம்? அடுத்த தடவை அவளை சந்திக்கும் போது அவள் காலில் விழுந்து என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்வேன். அதற்காக என்ன தண்டனை விதித்தாலும் ஏற்றுக்கொள்வேன். அதை நான் தடுப்பேன். நீ ஒரு குற்றமும் செய்யவில்லை. நீ யாரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த 7-14 உலகத்திலும் உனக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. நீ பழுவோர் இளையராணி நந்தினியை பார்த்து அசூயைப்படவில்லை. அவள்தான் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டாள். அவள்தான் உன்னை வெறுத்தாள். தம்பி, இலங்கையில் பைத்தியக்காரியைப் போல தெரியும் நம் பெரியம்மாவை நினைத்து நீ நெஞ்சம் குமுறுவதாகச் சொன்னாய். அரண்மனையில் சகல சுகபோகங்களுடன் வாழ்ந்திருக்க வேண்டிய நந்தினி எப்படியெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாள் என்பதை நினைக்கும் போது என் இதயம் பிளந்து போகும் போல இருக்கிறது. யாரோ எப்பொழுதோ செய்த தவறுகளின் காரணமாக எனக்கு முன் பிறந்த தமக்கை இந்த கிழவர் பழுவேட்டரையரை மணக்க நேரிட்டு விட்டது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: வானதி சூதுவாத அறியாத பெண்தான். ஆனாலும் பூங்குழலிக்கு இருக்கிற சூட்டிக்கைத்தனம் கொடும்பாளருக்கோ மகளிடம் இல்லாததை கவனிச்சுக்கிட்டு வரும். நந்தி மண்டபத்தில் வந்தியத்தேவனை எதிர்பார்த்திருந்த அருள்மொழிவர்மர் எடுத்ததுக்கெல்லாம் மூர்ச்சை போட்டு விழற பெண் வந்திருப்பதை பார்த்து ஏமாற்றம் அடைகிறார். இலங்கையின் தங்க சிம்மாசனத்தை தன் தம்பி வேணாம்னு தள்ளினதில் குந்தவைக்கு ஏமாற்றம். அதை சொல்லி காட்டினதும் உரையாடலின் போக்கு மாறிடுது. நந்தினி இலங்கையில் பிச்சி போல திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பெரியன்னை, சுந்தர சோழரின் வேதனை, தற்போதைய நிலைமையில் தங்களின் கடமை, இதையெல்லாம் குறித்து விவாதிக்கிறாங்க. இடையில் மகாவீரரான இழுத்துப்பட்ட சிறிய வேளாரின் மகள் வானதியிடம் ஒரு வார்த்தை பேசாததை குறிப்பிட்டு குற்றம் சாட்டுறா குந்தவை. கூப்பிட்டதும் அருகில் வந்த அந்த பெண்ணு மிருதுவான குரலில், தங்கள் தம்பி என்னை பார்க்க விரும்பவில்லை. அவர் பார்வையெல்லாம் அதோ ஓடையில் இருக்கும் ஓடத்தின் மேலேயே இருக்கிறது. அவசரமாக திரும்பி போக வேண்டும் போல இருக்கிறதுன்னு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நாசூக்கா சொன்னதை கேட்டோம். சத்தியம் தர்மம் ஆகிய ரெண்டு பெண்களை காதலிக்கிற காரணத்தால் மற்ற பெண்களை பற்றி எதுவுமே தெரியாதவர் அருள்மொழிவர்மர்னு தப்பு கணக்கு போட்டுடக்கூடாது. அழகு என்கிற விஷயத்தில் குந்தவைக்கும் நந்தினிக்கும் இளம் வயதில் போட்டி இருந்திருக்கலாம். ஆனால் செல்வாக்கு என்கிற அம்சத்தை பொறுத்தவரை நந்தினிக்கு குந்தவை மேலே இருக்கிற பொறாமையை பற்றி அவர் அழுத்தம் திருத்தமாக சொன்னதை கேட்டோம். காது மந்தம் பற்றின குறிப்பு, காது மூக்கு தொண்டை இந்த மூணும் யூஸ்டேஷியன் என்கிற குழாய் மூலமாக இணைக்கப்பட்டிருப்பதால் கடும் காய்ச்சலின் போது ஏற்படுற வீக்கம் இந்த வழியை அடைச்சிடும். இதனால் காற்றின் அழுத்தம் பாதிக்கப்பட்டு அடைப்பு உணர்வு ஏற்படுது. செவிப்பறைக்கு பின்னால் பாய்மம் என்கிற நெகிழ்ச்சி பொருள் தேங்கிடுது. காது மந்தமாவதற்கு இந்த அடைப்பு தான் காரணம். காது அழுத்தம் சமநிலைக்கு வந்துட்டா கேட்கும் திறன் சீராயிடும். நல்லது. உடல் நலம், குறிப்பாக கேட்கும் திறன் சீரான பிறகு அருள்மொழிவர்மரின் செயற்பாடுகளில் ஈழத்தில் கண்ட முடுக்கத்தை காணப்போகிறோம்னு தோணுது இல்லையா?

பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

நான் ஜாகவா தங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

9:16 ஆயிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜி நாகராஜ். நிகழ்ச்சியோட முதல் பாடல் அருமையான பாடல்களின் தொகுப்போடு தான் இன்றைய நிகழ்ச்சியை இடம்பெறப்போகுது. ஸோ முதல் பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. இந்த பாடலில் வந்து கவிஞர் என்னவா, அதாவது ஒரு தலைவன் தலைவியை எப்படி எப்படியெல்லாம் இதுன்றாங்க அப்படின்னா, நீ இல்லாத இரவு என்பது எனக்கு எப்படி இருக்கும், காற்றில்லாத ஒரு இரவாய் ஆயிடாதோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் உருகி உருகி எழுதியிருக்காங்க. நீ இல்லைன்னா கவிதையும் இசையும் அது சுவையே தராது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. 5 புலன்களின் அரசியே என்னமா எழுதியிருக்காங்கல்ல. ஸோ கேட்டு கணிந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

9:22 ஆகிட்டு இருக்கு. என் இனிய பொன்னிலாவி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். அது வார்த்தை தீர்ந்து போகுது எப்பனா உன் பார்வை பேசும் பொழுது. அந்த பார்வை பேசும் பொழுது வார்த்தையே தீர்ந்து போயிடுதான். ஆறிப்போன டெய்லியும் ஸ்டோரி 100 பூக்குதான். வாங்க கேட்டுடுவோம். குடிநீர் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம். ஷரன் ஓல்டன் பாடலை பாடியிருக்காங்க. இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

9:28 ஆயிட்டிருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கவிஞர் என்னவா சொல்லியிருக்காருன்னா, வெண்ணிலவின் சாரலும் நீயா இருக்க, வீசுகின்ற குளிரும் நீயா இருக்க, ஆசையாக வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சலாகவும் நீ இருக்க, எல்லாமே நீயா இருக்கும் போது என்ன இந்த தொலைவு, டிஸ்டன்ஸ் வந்து நமக்குள்ள எப்படி அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ எந்த பாடல் அப்படின்னா, அமரன் திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருக்காங்க கபில் கபிலன், ரஷ்திகா சுரேஷ், யுகபாரதியோட வரிகளில் ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

9:32 ஆயிட்டிருக்கு. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் நாம் அணிந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியிருக்காரு ரவிஜி. மதராசி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்ருக்கு, கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத்மாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

38 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில் நாம் இருக்கோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல். இந்த பாட்டில் வந்து என்னென்னா, நம்ம நார்மலாக என்ன கேட்போம், அதாவது இந்த பாட்டில் தலைவன் என்ன கேட்குறாரு அப்படின்னா, அவங்கள ஒரு அவளை பார்த்து ஒரு நாள் பார்த்தாராம், இதயத்தை கொடு அப்படின்னு வரம் கேட்டாராம், கொடுத்துட்டு திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அவங்களுடைய முகம் எப்படி அப்படின்றாருனா முழுமதி என்றார். அவங்களுடைய மனத்தை மல்லிகையோடு ஒப்பிடுகிறார். அவருடைய விழியை மின்னலோடு இந்த கவிஞர் ஒப்பிடுகிறார். அவங்களுடைய மொழி என்னவா பேசுவாங்க அப்படின்னா, மௌனம்தான் மொழி என்கிறார். அப்பப்பா என்ன பாட்டு அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. சீனிவாஸ் அவர்களுடைய குரலில், ஏ ஆர் ரகுமானுடைய இசையில், ஜோதா அக்பர் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்ருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

9:44 கடந்து போயிட்டுருக்கும். 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. முகநூல் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னா புதுச்சேரி கோவிந்தன் பேட்டையிலிருந்து வீரமணி பாலன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஞானாம்பிகா ரஞ்சன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணனும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. பர்வதவர்தினி என் எம்பி நச்சுப்பிள்ளை அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஓம் பிரகாஷ் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த நேர்லாம் நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சித்தா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என்ற திரைப்படத்திலிருந்து அஜித் சிங், சின்மயி, ஸ்ரீபிரதா, மதன் கார்கியோட வரிகளில், ஏஆர் ரஹ்மானோட இசையில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் வாரணம் ஆயிரம் திரைப்படத்திலிருந்து சுதா ரகுநாதன் பாடலை பாடியிருக்காங்க. தாமரையோட வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பத்து மணி ஆயிட்டிருக்கு. நாம இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும், அதாவது உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடலின் முதல் வரி எந்த படத்திலிருந்து அப்படின்றத நீங்கள் டைப் செய்து அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 944400123 என்ற எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம். புது நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை 944400123 என்ற எண்ணிற்கு உங்களுடைய விருப்ப பாடல், பாடலின் படம், உங்கள் பெயர், நீங்கள் எந்த ஊரிலிருந்து அனுப்புகிறீர்கள் இந்த தகவல்களை நீங்கள் இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ நிகழ்ச்சியின் முதல் பாடல் எந்த நேயரின் விருப்ப பாடல்னு பார்த்தோம்னா பாஸ்கர் சென்னையிலிருந்து மந்தவெளியிலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அந்த நேயரின் விருப்ப பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தோம்னா கோவில் புறா திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. பாடலை பாடியிருக்காங்க பி. சுசீலா குழுவினர். கேட்டு இணைந்திருப்போம்.

10:07 ஆகிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடலின் பெயர், எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்றத டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய எண் 944400123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம். நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா இந்த பாடல், அதாவது உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சிவகுமார் இங்கிலாந்திலிருந்து பாடலை கேட்டிருக்காரு. அந்த நேயருக்காக பணத்தோட்டம் திரைப்படத்திற்காக பி சுசீலா அவரோட குரல்களில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில், இதோ காற்றாலையில் உங்களுக்காக கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:11 கடந்து போயிட்டுருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் நடைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கௌசல்யா என்ற நேயர் சேத்துப்பட்டிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அந்த நேயருக்காக எல்லாமே என்ற ஆசாதான் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் பாடல் இது காற்றலையில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பத்து மணி 17 நிமிஷத்தை கடந்து போயிட்டுருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கீரை சாந்து எஸ் சுகுமார் இந்த நேயர். அந்த நேயரின் விருப்ப பாடல் புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடலை பாடியிருக்காங்க. பஞ்சு அருணாச்சலம் எழுதியிருக்காரு. இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம் 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பத்து மணி 21 நிமிஷத்தை கடந்து போயிட்டுருக்கோம். நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறணும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய பெயர், நீங்கள் இந்த ஊர்லேருந்து, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலின் படம், இதெல்லாம் டைப் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய எண் 9444001023. இந்த எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம். நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். சரிங்க, நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஜெகதீஸ்வரன் மேடவாக்கத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் கோபுர வாசனில்லை. பாடலை பாடியிருக்காங்க யாருன்னா எஸ் ஜானகி, எழுத்து வாலி, இசை இளையராஜா. கேட்டு இணைந்திருப்போம் இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கணேஷ் கொல்லத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் பாடலை யார் பாடியிருக்காங்கன்னா யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு. ஸ்னேகனோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் ஏப்ரல் மாதத்திலே திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: Who is it?
1: Don.
2: Don. Don.
3: 102.3
4: பாட்டுக்கு இந்த டான்.
1: டான். டான். டான். டான்.
5: 10:35 ஆக போது 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் வெங்கடேஷ் கோட்டுப்புறம் சென்னையிலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. காற்று வெளியீடை திரைப்படத்திற்காக இந்த நேயரின் விருப்ப பாடல் இப்பொழுது காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. சத்யபிரகாஷ் சின்மய குரல்களில் வைரமுத்து வரிகளை ஏ ரகுமான் இசையல்

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை.

அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை 8:05 கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

10:40 கடந்து போயிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சங்கரபாண்டியன் MRC நகர்லிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் முத்துக்காலை திரைப்படத்திற்காக வருது. SV பாலசுப்ரமணியம், S ஜானகி குரல்கள், வாலியோட வரிகளில் இளையராஜாவின் இசையில் இது கற்றலைகள் உங்களுக்காக கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:46 ஆயிற்று. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் இ லோகநாதன் அம்மாப்பேட்டையிலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் குரல்களில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டிணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கண் ஸ்ரீராமலு செம்பனார் கோயில் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி, அருணா ஆகியோர் குரல்களில் கங்கை அமரனுடைய இசை இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் வரிகளில்

நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கிறோம். இத்துடன் நான் விடைபெறுகின்ற நேரம் வந்துடுச்சு. இன்னொரு நாள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ராமகிருஷ்ணன் மேற்கு மாம்பலத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.

நிகழ்ச்சி தரும் பாடல் பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து, தேவா இசையில் அருண்மொழி சித்ரா பாடியது. சுழலும் தென்றல் உன் வருகைக்காக காத்திருக்க, ஏங்கும் மனம் எப்போதும் உன் நினைவில்

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆஹா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் வாசன், இசை தேவா. உன்னை பார்த்தேன், பார்த்ததும் மறந்தேன் நான் யார் என்பதை. என்னையே நான் மறந்தேன். எப்போதும் உன் நினைவுகள் என்னுள்ளே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் பழனி பாரதி இயற்றி ஹரிஹரன் பாடியது. இதயத்தின் உணர்வுகளை மறக்க நினைத்தேன், ஆனால் நான் என்னையே மறந்தேன்.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தர்ம சக்கரம் திரைப்படத்திலிருந்து சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் ஆர் வி உதயகுமார், இசை தேவா. எங்கெங்கோ தேடினேன் உள்ளத்தில் நீ இருப்பதை மறந்து.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கிழக்கும் மேற்கும் திரைப்படத்திலிருந்து பவதாரணி பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை இளையராஜா. தடைகளை கண்டு மனம் ஏங்கினாலும் விடைக்கான துடிக்கிறது இதயம்.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: பழைய காலத்திலே ஒரு முறைமை இருந்தது, இப்பொழுது அதனது பன்முறையை மாற்றவில்லை, பாடுகின்ற முறைமையை மாற்றியிருக்கின்றார்கள். நான் கூட ஒரு சில பாடல்களை இப்படி அமைத்திருக்கின்ற பொழுது தருமபுரி அவர்களுக்கு பெரிதும் அழிந்து இது ஒரு நன்றாக இருக்கின்றது என்று சொல்லுவார். சொல்லினுடைய இசை முடிவுக்கு அந்த அகாரம் உகாரம் இகாரம் என்று சொல்லக்கூடிய ஓசையை கொடுத்து பாடுவார்கள்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

ஒலித்த பாடல் கங்கா கௌரி திரைப்படத்திலிருந்து சிற்பி இசையில் பழனி பாரதி இயற்றி மனோ குழுவினர் பாடியது. தொடரும் பாடல் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து சிவாசி இசையில் வைரமுத்து இயற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. எங்கும் எதிலும் நீ என்று ஆன பின்பு நான் என்பது ஏது?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இனியெல்லாம் சுகமே திரைப்படத்திலிருந்து மனோ சொர்ணலதா பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை சிற்பி. தாளாட்டும் பூங்காற்று தவிப்புகளை கூட்டுது, இதயங்கள் எப்போதும் உன்னையே தேடுது.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து இளையராஜா எசில் பழனிபாரதி இயற்றி மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியது. உறவுகள் அருகில் இருந்தால் சோகங்கள் ஏதும் இல்லை.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ஞானாம்பிகா ரஞ்சன், சாந்தி ரமேஷ், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், நாமக்கல் செல்வராஜ், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், தியாகநாயகர் ரங்கராஜன், திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் வைரவில்லைப்பட்டி சரவணன் அழகுமணி, ஹேமலதா, கலில் அகமத் பொன்னேரி, வீரராகவன், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன், பாபு முள்ளக்காடு, பொர்சைவாக்கம் சவுந்தரராஜன், சேகா.

நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து. ஆஷா போன்ஸ்லே ஹரிஹரன் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை தேவா.

0: நேர்ல நாம் இதுவரை நின்றிருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, இப்போது முதல் ஒரு மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: காற்றின் மொழி.

கண்ணுல மையம் விட்டுக்கிட்டு காலுல சாக்க கட்டிக்கிட்டு கண்ணுல மையம் விட்டுக்கிட்டு காலுல சாக்க கட்டிக்கிட்டு ஜல்லி உடங்கிற தங்கச்சி போல தவிப்பதும் ஒரு ஆட்டமோ ஜல்லி உடங்கிற தங்கச்சி போல தவிப்பதும் ஒரு ஆட்டமோ தவிப்பதும் ஒரு ஆட்டமோ ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் துள்ளாட்டம் ஆட உனக்கு தெரியுமா?

பாட்டால் அடிப்பேன் ஓடு, இந்த கவிதையில் குறை சொல்லுவோரை இந்த கவியால் அடிப்பேன் வாடா. நீ கம்பனை படித்தவனாடா, அட காகிதம் தின்னும் மூடா முட. நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு. நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு.

அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? வல்லினம் மெல்லினம் நல்ல இடையினம் என்னும் கம்பை எடுத்து வெண்பா விருத்தம் என்னும் விதவிதமாகிய சாட்டை தொடுத்து நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓட்டு.

பட்டணத்து தமிழில் ஐநா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தா என்றால் பலன் என்ன காட்டட்டுமா? தமிழில் ஐநா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலம் என்ன காட்டட்டுமா? எந்தை மோனை உன்கிடத்திலும் வளத்திலும் கொடுக்கட்டுமா? எழுசி அரிசி என்று வரி வரியாக வரையட்டுமா? நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு. Thank you.

இவரின் மாதவ செல்வியே மாதுளம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: வசதியுள்ள பேர்களுக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் சொன்னேன்,
1: வணக்கம் ஐயா வணக்கம் சொன்னேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேர்லே, நாம் இதுவரை இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நம்முடைய ஃபேஸ்புக் பேஜில் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த பேஜில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா, பிரகாஷ், டிபிஎஸ்,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே நேர்களே, இப்போது கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது ஸ்ரீ ராமபக்த அனுமான் திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் பாடியது.

திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நேர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வடைமாலை திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி ஏற்றி டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணா பாடியது.

0: திரேசியல் பக்தி பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று மாம்பலம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். தூசி எம் குமார் அவர்கள் தவில், கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி.

அடுத்து தேவாதி தேவ, மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், சுநாத வினோதினி ராகம், ஆதிதாளம்.

மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கரகரப்பிரியா ராகத்தில் அமைந்த ஒக்கப்பரி கொக்கப்பரி அன்னமாச்சாரியா கீர்த்தனை ஆதிதாளம்.

நிறைவாக கருணை தெய்வமே என தொடங்கும் மதுரை டி. ஸ்ரீனிவாசன் பாடல், சிந்து பைரவி ராகம், ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். தூசி எம் குமார் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.
1: ஒலிக்க வருவது ஆஞ்சநேய சுப்பிரபாதம், பாடியவர் பி.பி. ஸ்ரீனிவாஸ்.

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே அவனி வாழ் மக்கள்.